வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 10 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 12 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 26 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:57. நாம் இனி கேட்கலாம்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கனியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேரம் காலை 6:02. உங்களின் இன்றைய நாளை புத்துணர்ச்சியோடும் புன்னகையோடும் தொடங்க வைக்கும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சுஜி. காலை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம் குறளும் விளக்கமும், டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குறள் எண் 59, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். குறள்: புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை: புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடையில்லை. மீண்டும் ஒரு முறை, குறள் எண் 59, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். குறள்: புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடையில்லை. மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். நேயர்கள் கேட்டது குறளும் விளக்கமும். நாம் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: அறிவை வளர்க்கும் வாயில்களுள் நூல்கள் குறிப்பிடத்தக்கன. புத்தகங்களை பணம் கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் அறிவை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆம், புத்தகங்களுக்கு கொடுக்கும் பணம் என்பது அச்சாக்கத்துக்கு பயன்படுத்திய மை மற்றும் காகிதங்களுக்கான பணம்தானே தவிர அறிவுக்கானது அல்ல. உயிர்களுக்கு சுவாசித்தல் எவ்வளவு முக்கியமானதோ அதுபோல மனிதர்களுக்கு.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
4: Ashwani, the news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi met Queen Maxima of the Netherlands, the UN Secretary General's Special Advocate for Financial Health, in New Delhi yesterday. Mr. Modi stated that during the meeting they discussed how India's digital public infrastructure-led revolution is making financial services more accessible and affordable, enhancing ease of living and empowering people at scale. The Prime Minister added that India remains committed to sharing its experience with partner countries across the world. Prime Minister Modi will be on a state visit to Seychelles from 27th to 29th of this month to attend the Golden Jubilee celebrations of the National Day of Seychelles as the guest of honour. Prime Minister last visited Seychelles in 2015. External Affairs Ministry said in a statement that a contingent of the Indian Defence Forces along with two Indian Navy ships will participate in the celebrations. During the visit, Prime Minister will hold talks with President of Seychelles, Dr. Patrick Harmini, and review the full spectrum of bilateral cooperation and exchange views on regional and international issues of mutual interest. He will also address the National Assembly of Seychelles and interact with members of the Indian diaspora. Union Home Minister Amit Shah will chair the 10th apex-level meeting of the Narco Coordination Centre in New Delhi today. The meeting, being organised by the Narcotics Control Bureau, NCB, will bring together representatives of central ministries, state governments and drug law enforcement agencies to review and strengthen efforts to combat drug trafficking and drug abuse across the country. On the occasion, Mr. Shah will release the vision document on Narcotics Control 2026-2029, which has been prepared

0: உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று காலை மணி 8:50 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை. தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். 3:00 டீ டைம் நேயர் விருப்ப பாடல்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளிமின்னல் பகுதியில் சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இரவு 9:15 மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு. இன்றைய நிகழ்ச்சியின் நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் B.R. பந்தலு அவர்கள். இரவு 10:00 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் பகுதியை அல்லாத மற்ற பகுதியை சார்ந்த நேயர்கள் பங்கு பெற்று உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: நேரம் 6:37 நிமிடம். நாம் இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.

0: கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-8 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை செய்யவும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொழுஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அதே இடத்திலேயே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோஃபிரட் 70 cc என்ற மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு மண் அணைக்கும் போது ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவினை 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். மேலும் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டி கொடுக்கவும். இடை கணுப்புழுவை மேலாண்மை செய்ய ட்ரைகோகிராமா கயோனஸ் முட்டை ஒட்டுண்ணியை 2.5 cc என்ற அளவில் 1 ஹெக்டர் என்ற வீதத்திற்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை 4 மாதத்திலிருந்து வேர்பகுதியினில் கட்டவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தினை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழியினை எடுக்கவும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்கவும். அதிகப்படியான மழை நீரினை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உட்சரிவாக வட்டப்பாத்தி எடுக்கவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறுப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியினை கழுவவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகையை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும் தங்கள் நில உரிமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த முக்கிய விவரங்களாவன, சிறப்பு முகாம்கள் மூலம் சென்ற மே 9ஆம் தேதி முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்களாவன விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்து செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகங்கள், பொது சேவை மையங்கள். இந்த நில விவர பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஆண்டிற்கு ₹6000 PM கிசான் உதவித்தொகை பெறப்படும். மேலும் மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வேளாண்மை இணை இயக்குனர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பானது, கோவை மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழையானது பெறப்படுகிறது. மே மாதம் முடிய 149 மில்லிமீட்டர் மழை பெறப்பட வேண்டும். இதுவரையிலும் 59 மில்லிமீட்டர் மழையே பெறப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் ஆண்டிற்கு 1942 ஹெக்டரில் மக்காச்சோள சாகுபடி சுல்தான்பேட்டை, பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, அன்னூர், காரமடை, மதுக்கரை, தொண்டாமுத்தூர் ஆகிய வட்டாரங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. மக்காச்சோளம் அதிக அளவு சத்துக்களை கொண்டது. மாவுச்சத்து, நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியினை

0: வழங்கக்கூடிய ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் அதிக அளவு கொண்டது. இதயத்தை பாதுகாக்க கூடியது, குளுட்டோன் இல்லாதது, வைட்டமின்கள் உள்ளது, செரிமானத்தை துரிதப்படுத்த வல்லது, எடை குறைப்பதற்கு உகந்ததாகும். மேலும் இதில் உள்ள மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்தக்கூடியது. இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த மக்காச்சோள சாகுபடி செய்ய ரூபாய் 15 லட்சம் கோவை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ரூபாய் 9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்கத்திடல்கள் அமைக்க 137 ஹெக்டேர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஒட்டுரக விதைகள் 15 கிலோகிராம், நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோகிராம், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டரைசம் அனிசோபிலே 4 கிலோகிராம், 2.5 ஹெக்டேருக்கு ரூபாய் 11,500 மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டு சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோகிராம் அதிகபட்சமாக ரூபாய் 675 மானியமானது வழங்கப்படுகிறது. மேலும் தலைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய திரவ உயிரி உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு ரூபாய் 100 மானியமானது வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி கொண்டு விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-2027 ஆண்டிற்கான வகுப்புகள் வருகின்ற அக்டோபர் 2 துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த பட்டய படிப்பில் கலந்து கொள்ள விளைவோர் இப்பயிற்சிக்கான பயிற்சி கட்டணத்தினை செலுத்தி பயிற்சியில் பயன்பெறுமாறு இம்மையத்தின் இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்துக்கடை, விதைக்கடை ஆகியவற்றை நிர்வகிக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளராகவும் பயன்பெறலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குநர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். அலைபேசி எண் 9442111048 மற்றொரு எண் 9489051046.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கணியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட பாரம்பரிய கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். கப்பல் போக்குவரத்துக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நேர்மையான வர்த்தக நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையில் சட்டவிரோத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட பணிகளில் சுங்கத்துறையினரின் சேவைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், சரக்கு போக்குவரத்து கட்டமைப்புகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் விரிவடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக நடைமுறைகள் மீது நம்பிக்கையை உருவாக்கும் வகையில் தெளிவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்தின் செயல்பாடுகள் இன்றியமையாதது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊக்கமருந்து பயன்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊக்கமருந்து பயன்பாட்டிலிருந்து

விளையாட்டு வீரர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கேலோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து குறித்த விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை ஆய்வகத்தின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே

0: ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவரின் கருத்துக்களையும் அறிந்து கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவர்களுக்கான சாதி சான்று பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். குறுவை சாகுபடி பணிகளை சீராக மேற்கொள்ள உதவிடும் வகையில் டெல்டா பாசனத்திற்கான நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் ஜூலை 31 இணைத்துக் கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்நினோ காரணமாக தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறையக்கூடும் என்பதால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 14 வேளாண் பயிர்களும் 12 தோட்டக்கலை பயிர்களும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையலாம் என மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானம் உணவின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பரிமாறப்பட்ட அன்னதானத்தில் புழுக்கள் இருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவில் வருவாயை அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறை செலுத்தி வரும் மாநில அரசு பக்தர்களுக்கான வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 12 இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் நேற்று மாலை பரவலாக பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பயணிகளுக்கான சுற்றுலா விசா வழங்கும் நடைமுறை இம்மாதம் 28 முதல் மீண்டும் தொடங்கவுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. ராஸ் லஃபான் சம்பவத்தில் உயிரிழந்த 12 இந்தியர்களில் 4 பேரின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்படுவதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ வழித்தடத்தை மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை தொடர்பான விவகாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கோடைகால பயிற்சி முகாம் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்தது. புதிய மற்றும் தட்கல் முறையில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்டுகளுக்கான உயர்த்தப்பட்டுள்ள கட்டணம் ஜூலை 1 முதல் அமலுக்கு வருகிறது. மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். தொழில்நுட்ப ஜவுளி குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் கோவையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர்

0: அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். 19,491 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டு நாட்டிலேயே தமிழக முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கிடையான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலகோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 26-24, 25-15, 30-28 என்ற புள்ளி கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் வழங்கப்படும் அன்னதானத்தின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 6:55:30. இனி கேட்கலாம் திரையிசை. செங்கோட்டை திரைப்படத்திற்காக கே சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி முடித்த ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளிடையே அவர் உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது உள்நாட்டு பாதுகாப்பு திறன் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பம் இதனை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் நடைபெறுகிறது. போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப் பொருள் தடுப்புச் சட்ட அமலாக்க முகமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த செயல் திட்ட கையேட்டையும் அவர் வெளியிடுகிறார். இதனையடுத்து ஜம்மு மற்றும் குவஹாத்தியில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள மண்டல அலுவலக கட்டடங்களையும் திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். மேலும் போதைப் பொருள் பயன்பாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான அரசின் முன்முயற்சிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொருளாதார நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்தியா பிரிட்டன் இடையேயான

0: தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நடைபெற்ற இந்திய சர்வதேச மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இவ்விரு நாடுகளுக்கு இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை 15 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையான வர்த்தகம் அதிகரிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் கூறினார். சர்வதேச வர்த்தக நடைமுறைகள் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஜூன் 26 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தினத்தையொட்டி தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வினாடி வினா போட்டியை மத்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்துகிறது. மை பாரத் செயலி மூலம் நடத்தப்படும் இப்போட்டி அடுத்த மாதம் 15 வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மை பாரத் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி தமிழ்நாட்டின் சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். நெதர்லாந்து நாட்டின் அரசியல் நிதிசார் நடவடிக்கைகளுக்கான ஐநா பொதுச் செயலரின் சிறப்பு பிரதிநிதியுமான திருமதி மேக்சிமாவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது இந்தியாவின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சார்ந்த நிதி சேவைகள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அடிப்படையிலான நிதிசார் நடவடிக்கைகளின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது உள்நாட்டு எரிவாயு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் இறக்குமதியும் சீரடைந்துள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. உள்நாட்டில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்யும் வகையில் திருத்தி அமைக்கப்பட்ட விநியோக நடைமுறைகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவும் தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு குறுகிய கால பயிர்களை சாகுபடி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவசர கால திட்டங்களை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலங்களின் புவியியல் தன்மைகளை கருத்தில் கொண்டு அதிக மகசூல் தரும் பயிர் உற்பத்திக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கோதுமை, கொண்டைக்கடலை மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் ரபி பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையிலான கொள்முதல் காலம் ஜூலை 8 வரை நீட்டிக்கப்படுவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மே மாதத்தில் 14.1 டன்னாக பதிவாகியுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.9% கூடுதலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம், நேபாளம் மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ள வழித்தடத்தில் மட்டுமே கப்பல் போக்குவரத்து நடைபெற வேண்டும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதர வழிகளில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஹோர்முஸ்

0: நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் செல்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஓமன் நாட்டு கடல்சார் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்து ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபாஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பங்களாதேஷ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்தது. இதனையடுத்து 137 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 16.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஐஸ்வர்யா ரவிச்சந்திரா பலோசூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ராஜ்சந்திரா வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 7 தங்கம் 8 வெள்ளி 10 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்திய ஏ ஆடவர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் இவான லீயை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் தேவிகா சிகாக் 23-21, 23-21 என்ற நேர் செட் கணக்கில் பெருவின் இனேஸ் லூசிகா கேஸ்டிலோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: நியூஸ்க்கு முன்னாடி சூப்பரா மூணு பாட்டு கேட்டு ரசிச்சோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாட்டு பூக்களை பறிக்காதீர்கள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, எழுது இசையமைத்தது டி ராஜேந்தர். இரண்டாவதாக கேட்டு ரசிச்ச பாட்டு நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக ஜென்சி பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. மூன்றாவதாக கேட்டு ரசிச்ச அழகான பாடல் மஞ்சள் நிலா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், பி எஸ் சசிரேகா பாடியது, பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலாம். திருப்பூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் பாலக்காடு பகுதியில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகலாம்னு சென்னை மெத் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம்.
1: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு
2: குட் மார்னிங் ஆபிசர்,
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
0: வணக்கம் கோயம்புத்தூர்ல இன்றைய உங்களுக்கான பொதறிவு கேள்வி என்னன்னா, இந்திய ராணுவத்தின் 2026 ஆண்டிற்கான மைய கருத்து என்ன? இந்த கேள்விக்கான பதிலை 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர்லையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற நம்ம FB பேஜ்ல நாம போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழேயும் ஆன்சர் பண்ணலாம்.

0: மாலை நிகழ்ச்சியின் துவக்கமாக வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல ஃபர்ஸ்ட் கேட்ட பாடல் பூக்கள் விடும் தூது திரைப்படத்திற்காக கேட்டு ரசிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர். இப்ப கேட்டு ரசிச்ச பாடல் சூரசம்ஹாரம் திரைப்படத்திற்காக. பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நேரம் 7:32. நாம் இனி கேட்கலாம்.
1: உலக போதை ஒழிப்பு தினத்தையொட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாமா?

0: பொதுவாக பார்த்தோம்னா இந்த போதை பழக்கம் எப்போ ஆரம்பிக்கும்னா ரொம்ப இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்னு சொல்லுவாங்களா, 18 வயசு தாண்டி 20-21 வயசுல அந்த ஒரு பேர் ப்ரெஷர்னால ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதாவது சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளும் யூஸ் பண்ணாதான் நம்ம அவங்க குரூப்பில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சில பேர்த்துக்கு வந்து பயாலஜிக்கலாகவே அவங்களுக்கு போதைக்கு அடிமையாகணுங்கிற ஒரு தன்மை இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு சுற்றி உள்ள என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதனால இந்த அடிக்ஷன் வந்து அந்த ஏஜில் யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரேராக தான் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு ஒரு 40+ 50+ அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பியர் ப்ரெஷர் இருக்காது, வேறு ஏதாவது சில காரணங்கள்னால இந்த போதைக்குள்ளே போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அது அப்படியே அவங்களுக்கு பழக்கமாக ஆரம்பிச்சிருக்கும். பட் ஜென்ரலாக காமனாக பார்த்தோம்னா இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் தான் இருப்பாங்க. அவங்க மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சப்போஸ் லோன்லியாக இருக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது மன அழுத்தத்தில் இருக்காங்க, தூக்கம் வர மாட்டேங்குது, அது எதுக்காவது அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம், ஒரு தூக்கம் வருது, ஒரு ஸ்லீப் வருது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கு பழக்கமானவங்களும் இருப்பாங்க. இல்லை ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் பார்க்கும்போது நிறைய மேல் பேஷண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா ஈக்குவலாக ஃபீமேல் பேஷண்ட்ஸும் வராங்க. இனிஷியலாக நாங்கள் பார்த்து அப்பப்போ கொஞ்சம் ஃபீமேல் பேஷண்ட்ஸும் வருவாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி யார் இந்த அல்கோஹால் மற்ற போதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்ட் அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓ பரவாயில்ல, தப்பு இல்லை, நம்ம சேர்ந்து தானே யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி ஆரம்பித்து அவங்க அந்த பழக்கத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ வர நம்ம ஃபீமேல் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களும் இந்த பசங்களுக்கு ஏற்படுற அதே ப்ராப்ளம் தான், இந்த பியர் ப்ரெஷர், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. நம்ம யூஸ் பண்ணால் தான் வந்து நம்மளோட ஐடென்டிட்டி வரும், அந்த ஒரு கியூரியாசிட்டிக்காக யூஸ் ஃபீமேல்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது தப்பு இல்லைங்கிற மாதிரியான அர்த்தத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி ஃபீமேல்ஸ்டையும் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் அவங்களுக்கு மேல் ஈக்குவலாக வரலன்னா கூட பட் நம்பர் ஆஃப் ஃபீமேல் யூஸ் பண்ணுறது வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. இப்போ அல்கோஹால் மற்ற சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தோம்னா மெடிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் நிறைய வருது. இப்போ அல்கோஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம்னா டாப் டு பாட்டம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரதான் செய்யுது. மெயினாக பார்க்கும்போது லிவர் ப்ராப்ளம், அது ஒரு இனிஷியலாக ஒரு ஃபேட்டி லிவர் மாதிரி ஆரம்பிச்சு ஜாண்டிஸு லிவர் சிரோசிஸ் மாதிரி போக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நர்வஸ் ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது, நிறைய கை நடுக்கம் வரும், ஃபிட்ஸ் வரும், மஞ்சக்காமல வர ஆரம்பிக்கும், ஞாபக மருதி வரும். சம்டைம்ஸ் இந்த ஞாபக மருதி வந்து போ அப்படியே இர்ரிவர்சபிளாக மாறிடும். நம்ம அல்கோஹால் ஸ்டாப் பண்ணால் கூட அவங்களால அந்த ஞாபக மருதிலேருந்து திரும்ப வர முடியாது. கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் கம்மியாகுது, அப்பப்போ கீழே விழுந்து ஃப்ராக்சர்ஸு, ஹெட் இன்ஜுரிஸ் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்குறோம். இது வந்து மெடிக்கலாக உங்களுக்கு கூட வர ப்ராப்ளம், ப்ளஸ் கால் எரிச்சல் அதிகமாகிறது இதெல்லாம் உங்களுக்கு வருது. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் வரும். ஆக்சுவலாக கண்டினியூஸாக அல்கோஹால் யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணும்போது ஒரு மாதிரி மனரீதி அஃபெக்ட் ஆன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. யாரோ நிற்கிற மாதிரி, கூப்பிடுற மாதிரி, பேசுகிற மாதிரி, எல்லோரும் வாஷ் பண்ணுற மாதிரி, தனக்கு ஏதோ ஆபத்து நடக்கிற போகிற மாதிரி ரொம்ப ஒரு பயத்தில் இருப்பாங்க, மனரீதியான ப்ராப்ளம் வரும். ரொம்ப மெயினாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மன அழுத்தம். ஆக்சுவலாக சில பேர் மன அழுத்தத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, பட் போக போக பார்க்கும்போது அந்த மன அழுத்தம் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து கம்மியாகாது. ஸோ மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் வந்து ஜாஸ்தி வரும் அல்கோஹால் யூஸ் பண்ணுறதுனால மனநல நோய்கள். ஒரு 100 பேஷண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 70% ட்ரீட்மெண்ட்டில் ஸ்டிக் ஆகிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போதை பொருளை அவங்க யூஸ் பண்ணலைன்னா மனநல நோயும் சரியாயிரும், போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ரிமைனிங் ஒரு 1/3 ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரெடி ஆகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது திரும்ப யூஸ் பண்ணும்போது சில ப்ராப்ளம்ஸ் வரும், திடீர்னு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில பேருக்கு தான் வந்து ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு இம்ப்ரூவிங் ஸ்கேலில் தான் இருக்கிறாங்க.
1: இதுவரை உலக போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: சூடான காஃபியோடு
3: சுவையான விஷயங்களோடு
4: குட் மார்னிங் ஆபிசர்,
3: இது வணக்கம் கோயம்புத்தூர்.

0: ಗಾಂಧಿ ಅಂಜಲಿ.
1: அண்ணல் காந்தியடிகள் தமது சுயசரிதியான சத்திய சோதனையில் ஐந்தாம் பாகத்தில் அவுரிச்சாகுபடி அநீதி என்ற தலைப்பில் எழுதியதிலிருந்து. பாட்னாவுக்கு அப்பொழுதுதான் முதன்முறையாக நான் சென்றேன். அங்கே தங்கலாம் என்றால் எனக்கு நண்பர்களோ தெரிந்தவர்களோ யாரும் இல்லை. ராஜ்குமார் சுக்லா சாதாரண குடியானவரே ஆயினும் பாட்னாவில் அவருக்கு கொஞ்சம்

செல்வாக்கு இருக்கக்கூடும் என்று எண்ணினேன். பிரயாணத்தின் போது அவரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொண்டேன். ஆனால் பாட்னா போய் சேர்ந்ததும் அவரை பற்றி எனக்கு எந்தவித மயக்கமும் இல்லாது போய்விட்டது. அவருக்கு எதை பற்றியும் எதுவுமே தெரியாது. தம் நண்பர்கள் என்று அவர் எண்ணியிருந்த வக்கீல்கள் அப்படி ஒன்றும் அவர் நண்பர்கள் அல்ல. ஏழை ராஜ்குமார் அநேகமாக அவர்களுக்கு குற்றேவல் செய்பவராகவே இருந்தார். இத்தகைய விவசாயிகளான குடியானவர்களுக்கும் அவர்களுடைய வக்கீல்களுக்கும் இடையே பிரவாக சமயத்தில் கங்கை இருப்பதைப் போன்று அகலமான அகல் இருந்து வந்தது என்றே சொல்ல வேண்டும். ராஜ்குமார் சுக்லா பாட்னாவில் ராஜேந்திரபாபு வீட்டுக்கு என்னை அழைத்துச் சென்றார். அச்சமயம் ராஜேந்திரபாபு பூரிக்கோ வேறு எங்கோ போய்விட்டார். எங்கே என்பது எனக்கு நினைவில்லை. பங்களாவில் இரண்டொரு வேலைக்காரர்களே இருந்தார்கள். அவர்கள் எங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. சாப்பிட என் வசம் கொஞ்சம் ஆகாரம் இருந்தது. பேரிச்சம்பழம் வேண்டுமென்றேன். அவர் கடைக்கு போய் அதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். தீண்டாமை பீகாரில் மிக கடுமையாக அனுசரிக்கப்பட்டு வந்தது. கிணற்றிலிருந்து வேலைக்காரர்கள் தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கும் போது நான் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்றனர். அப்படி எடுத்தால் என் வாடியிலிருந்து நீர்த்துளிகள் சிதறி தாங்கள் தீட்டாகி விடுவார்கள் என்றனர். ஏனெனில் நான் இன்ன சாதியைச் சேர்ந்தவன் என்பது அவர்களுக்கு தெரியாது. வீட்டுக்குள் இருந்த கழிப்பறைக்கு போகும்படி குமார் எனக்கு காட்டினார். ஆனால் வேலைக்காரர்களோ வெளியிலிருந்த கழிவறைக்கு போகும்படி கூறிவிட்டனர். இத்தகைய அனுபவங்கள் எனக்கு பழக்கப்பட்டு போய்விட்டதால் இவைகளைக் கண்டு நான் ஆச்சரியப்படவும் இல்லை, கோபப்படவும் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று ராஜேந்திர பிரசாத் விரும்புவார் என்று அவ்வேலைக்காரர்கள் எண்ணினார்களோ அந்த கடமையை அவர்கள் செய்தனர். அந்த சுவாரஸ்யமான அனுபவங்களினால் ராஜ்குமார் சுக்லாவை குறித்து சரியாக நான் தெரிந்து கொள்ள முடிந்தது. அதே சமயத்தில் அவர் மீது எனக்கிருந்த மதிப்பும் அதிகமாயிற்று. ராஜ்குமாரினால் எனக்கு வழிகாட்ட முடியாது. லகானை நானே கையில் பிடித்து கொள்ள வேண்டியதுதான் என்பதை இப்பொழுது கண்டுகொண்டேன். சாதுவான பீகாரி மௌலானா மஜ்ருல் ஹக் லண்டனில் வக்கீல் தொழிலுக்கு படித்துக் கொண்டிருக்கும் போது அவரை எனக்கு தெரியும். பிறகு 1915 காங்கிரஸில் அவரை சந்தித்தேன். அந்த ஆண்டு அவர் முஸ்லீம் லீக்கின் தலைவராக இருந்தார். அப்பொழுது மீண்டும் பழக்கம் ஏற்பட்ட போது நான் பாட்னாவுக்கு எப்பொழுதாவது வந்தால் தம்முடன் தங்குமாறு அவர் அழைத்திருந்தார். இப்பொழுது அது எனக்கு ஞாபகம் வந்தது. நான் வந்திருக்கும் நோக்கத்தை அறிவித்து அவருக்கு ஒரு சீட்டு அனுப்பினேன். உடனே அவர் தமது மோட்டாரில் வந்து தம்முடன் வந்து தங்குமாறு வற்புறுத்தினார். அவருக்கு நன்றி கூறிவிட்டு நான் போக வேண்டிய இடத்திற்கு புறப்படும் முதல் வண்டியிலேயே என்னை அனுப்பும்படி அவரை கேட்டுக்கொண்டேன். அவ்விடத்திற்கு என்னை போன்று முற்றும் புதிதான ஒருவரால் ரயில்வே வழிகாட்டியை கொண்டு எதுவும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே ராஜ்குமார் சுக்லாவுடன் பேசினார். நான் முஜாஃபர்பூருக்கு முதலில் போக வேண்டும் என்று யோசனை கூறினார். அங்கே போக அன்று மாலையிலேயே ஒரு வண்டி இருந்தது. அதில் அவர் என்னை ஏற்றி அனுப்பினார். பிரின்சிபல் கிருபாலினி அப்பொழுது முஜாஃபர்பூரில் இருந்தார். ஹைதராபாத்திற்கு நான் போயிருந்த போதிலிருந்து அவரை நான் அறிவேன். அவருடைய பெரும் தியாகங்களை குறித்தும் எளிய வாழ்க்கையை பற்றியும் பேராசிரியர் கிருபாலினி அளித்து வரும் நிதியை கொண்டு தாம் ஆசிரமம் நடத்தி வருவதை பற்றியும் டாக்டர் சோயித்ராம் என்னிடம் கூறியிருந்தார். கிருபாலினி முஜாஃபூர் அரசாங்க கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். அவர் அங்கே போவதற்கு கொஞ்சம் முன்னால்தான் அவர் அந்த உத்தியோகத்தை ராஜினாமா செய்துவிட்டார். நான் அங்கே வருவது குறித்து அவருக்கு தந்தி மூலம் அறிவித்திருந்தேன். ரயிலில் நடுநிசையில் அங்கே போன போதிலும் ஒரு மாணவர் கூட்டத்துடன் வந்து அவர் என்னை ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்தார். அவருக்கு சொந்த ஜாகை எதுவும் இல்லை. பேராசிரியர் மல்கானியுடன் அவர் வசித்து வந்தார். ஆகையால் நானும் மல்கானியின் விருந்தினரானேன். என்னை போன்ற ஒருவருக்கு அரசாங்கத்தில் வேலை பார்க்கும் பேராசிரியர் ஒருவர் இடம் கொடுத்து உபசரிப்பது என்பது அந்த காலத்தில் மிகவும் அபூர்வமான விஷயமாகும். பீகாரில் முக்கியமாக திர்ஹூத் பகுதியில் இருந்து வந்த சகிக்க முடியாத மோசமான நிலைமையை குறித்து பேராசிரியர் கிருபாலினி எனக்கு விவரமாக கூறினார். நான் மேற்கொண்டிருக்கும் வேலை எவ்வளவு கஷ்டமானது என்பதையும் தெரிவித்தார். அவர் பீகாரிகளுடன் நெருங்கி பழகி நல்ல தொடர்பு வைத்திருந்தார். நான் பீகாருக்கு வந்திருக்கும் வேலையை குறித்து முன்னாடியே அவர்களுடன் பேசியும் இருந்தார். காலையில் சில வக்கீல்கள் சேர்ந்து என்னை பார்க்க வந்தார்கள். அவர்களில் ஒருவரான ராமநவமி பிரசாத்தை இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. முக்கியமாக அவர் கொண்டிருந்த சிரத்தை என் மனதை கவர்ந்தது. நீங்கள் என்ன காரியத்திற்காக இங்கு வந்தீர்களோ அதை நீங்கள் இங்கே தங்கினால் செய்யவே முடியாது. நீங்கள் எங்களில் யாராவது ஒருவருடன் வந்து தங்க வேண்டும். கயாபாபு இங்கே பிரபலமான வக்கீல். அவருடன் நீங்கள் வந்து தங்க வேண்டும் என்று அவர் சார்பாக உங்களை அழைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் அரசாங்கத்திடம் பயப்படுகிறவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். என்றாலும்
எங்களால் ஆன உதவியை நாங்கள்

செய்வோம். ராஜ்குமார் சுக்லா, உங்களிடம் கூறியவை பெரும்பாலும் உண்மையே. எங்கள் தலைவர்கள் இன்று இங்கே இல்லாது போனது வருந்தத்தக்கது. ஆயினும் பாபு பிரஸ்கிஷோர் பிரசாத், பாபு ராஜேந்திர பிரசாத் ஆகிய இருவருக்கும் தந்தி கொடுத்திருக்கிறேன். அவர்கள் சீக்கிரத்திலேயே இங்கே வந்து உங்களுக்கு தேவையான தகவல்களையெல்லாம் கூறுவதோடு அதிக அளவு உதவியும் செய்வார்கள் என்றே எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து கயாபாபுவின் வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறி ராமநவமி பிரசாத் அழைத்தார். கயாபாபுவுக்கு தொந்தரவு கொடுப்பானேன் என்று அஞ்சி நான் தயங்கிய போதிலும் இந்த வேண்டுகோளை என்னால் மறுக்க முடியவில்லை. ஆனால் அப்படியொன்றும் தொந்தரவு இல்லை என்று அவர் கூறியதன் பேரில் அவருடன் இருக்கப் போனேன். அவரும் அவருடைய வீட்டினரும் என்னிடம் அளவு கடந்த அன்பு காட்டினார்கள்.

0: காந்தி அஞ்சலி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாட்டு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.

0: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
1: என்னாச்சு?
0: புது கிட் பேக் வேணுமா?
1: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
0: கரெக்ட்.
1: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.

0: கேட்டு ரசித்த பாடல் ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை சந்திரபோஸ். நேரம் 7:48. நாம் இனி கேட்கலாம்.
1: இன்று
2: போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். கடந்த 10 ஆண்டுகளில் உலகளாவிய போதைப் பொருள் பயன்பாடும் சந்தையில் உள்ள போதைப் பொருட்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாகவும் கூறுகிறது ஐநா சபையின் ஒரு ஆய்வு. இந்நிலையில் போதைப் பொருட்களின் பயன்பாட்டால் ஏற்படும் சமூக மற்றும் சுகாதார பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் போதைப் பழக்கம் இல்லாத உலகை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் June 26 போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு உலகளாவிய போதைப் பொருள் பிரச்சினை, தொடரும் சிக்கல்கள், புதிய சவால்கள், புதுமையான தீர்வுகள் என்கிற மையக்கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று
0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அள்ளிநகர மகாதேவன், சண்முக சுந்தரம் விநாயகபுரத்துல இருந்து, ஜோதி ரமேஷ், அன்புராணி சென்னையில இருந்து, திருப்பூர் பாலா, அவினாசி பாலசுப்ரமணியம், பீடம்பள்ளி வாசுதேவன், மணக்கடவு கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீநிஷா, பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசில இருந்து, சாமி செட்டிப்பாளையம் கிருஷ்ணராஜ் ஜெயந்தி, மகேஸ்வரி கனகராஜ் மூக்கனூர்ல இருந்து, தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, இன்னும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: நிலவின் தென் துருவத்தில் உள்ள சில ஆழமான பள்ளங்களில் பனிக்கட்டியாக நீர் இருக்கக்கூடும் என்பதற்கான வலுவான ஆதாரங்களை சந்திரயான் 2 கண்டறிந்துள்ளது. குறிப்பாக சூரிய ஒளி எட்டாத நிரந்தர நிழல் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ரேடார் ஆய்வுகள் இந்த முடிவுக்கு வழிவகுத்துள்ளன. ஃபாஸ்டினி போன்ற பள்ளங்களில் பதிவான சிக்னல்கள் அங்கு நீர்ப்பனி நீண்ட காலம் நிலைத்திருக்க வாய்ப்பு இருப்பதை காட்டுகின்றன. நிலவில் நீர் இருப்பது உறுதியாகும் பட்சத்தில் எதிர்கால நிலா பற்றியதான ஆய்வுகளுக்கும் மனிதர் தங்கும் திட்டங்களுக்கும் இது பெரும் உதவியாக இருக்கும். சுற்றுப்புறச்சூழல் பார்வையில் இந்த கண்டுபிடிப்பு பூமியில் நீர்வளத்தின் அருமையையும் அதன் பாதுகாப்பின் அவசியத்தையும் நினைவூட்டுகின்றது. விண்வெளியில் நீரை தேடும் மனிதன் பூமியில் உள்ள நீரையும் இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை மேலும் உணர வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோமாக.
0: வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நம்ம கேட்டிருந்த ஜிகே கேள்விக்கு இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், ரெட்ஃபீல்ஸ், மனோ, கிருஷ் இவங்க ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. வாணிலட்சுமி, முத்துகிருஷ்ணன் அவினாசியிலிருந்து, கவுண்டம்பாளையம் லாவண்யா, மூக்கனூர் சிவகுமர், மலர்கொடி, மனோகரன், சாந்தி என்ஜிஓ காலனியிலிருந்து, இளங்கோ, சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து, குள்ளக்காப்பாளையம் சந்திரசேகரன், புஷ்பலதா, சௌந்தர்யா, நவீன்குமார், ஆலங்கொம்பு தண்ணீர் தர விஜயகுமார், உமா மகேஸ்வரி, பார்வதி கணபதியிலிருந்து, இவங்கெல்லாம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்ல இருந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து நான் முத்துக்குமார், ராதிகா, ரமண முதலிபுதூர்லேருந்து சுதாகர், ஜீவா, ராயப்பன், ரெஃபி, ஜெஃப்ரி கோவையிலிருந்து, கோவிந்தராஜ், மாரிசெட்டி, பூளவாடி ராமசாமி, திருப்பூர் மனவை சந்திரசேகரன், பார்த்திபன், பொன்ஸ் விஜயகுமார் சலக்கரிச்சல்ல இருந்து, கௌசல்யா தண்டபாணி, சுதீஷ் கோத்தகிரியிலிருந்து, திண்டுக்கல்ல இருந்து நடராஜன். இந்திய ராணுவத்தின் 2026 ஆண்டிற்கான மைய கருத்து என்ன? இந்த கேள்விக்கு தான் இத்தனை பேர் பதில் சொல்லியிருக்கிறீங்க. சரியான பதில் சொன்ன உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இப்போதைய நவீன உலகத்துல வெறும் ஆயுதங்கள் மட்டும் போதாது, தகவல் தொழில்நுட்பமும் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இதை மனசுல வச்சுதான் நம்மளுடைய இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவங்களுடைய தலைமையின் கீழே 2026 ஆண்டை நெட்வொர்க்கிங் மற்றும் தரவு மையவாக்க ஆண்டாக இந்திய ராணுவம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய முக்கியத்துவம், முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, ராணுவத்தின் அனைத்து பிரிவுகளையுமே அதிநவீன டிஜிட்டல் நெட்வொர்க் மூலமா இணைக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. அதாவது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராணுவ வீரர்ல இருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் வரைக்குமே துல்லியமான தகவல்கள் நொடிப்பொழுதுல பாதுகாப்பான தரவு மையங்கள்

0: மூலமா பரிமாற்றப்படும். இதனால எதிரிகளுடைய சதி திட்டங்களை முன்கூட்டியே நம்மளால கண்டறியப்படலாம். இத நம்ம இராணுவத்தால மிக வேகமாகவும் துல்லியமாகவும் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வகையில இத அறிவிச்சிருக்கிறாங்க. சோ சுருக்கமா சொல்லணும்னு பார்த்தோம்னா, நம்ம இந்திய இராணுவம் இப்ப தொழில்நுட்ப ரீதியா உலக தரத்துக்கு உயர்ந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.
1: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு
2: குட் மார்னிங் ஆபிசர்,
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.

நேரம் 7:54 நிமிடம். இனி கேட்கலாம் சேவை செய்தி. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூரில் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகளுக்கு அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற வரும் June 30 தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்குது. நேர்கள் கேட்டது சேவை செய்தி.

நேர்கள் கேட்டது புது வசந்தம் திரைப்படத்திற்காக பாடல் மனோ, கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை எஸ் ஏ ராஜ்குமார். மொஹரம் சிறப்புரை வழங்குபவர் அப்துல் ரஹ்மான் உலூமி அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள். தொடர்ந்து 8:02 சிறப்புரையை தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ இடம்பெற கேட்கலாம். நேர்களை இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இழப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணையுமாறு மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷவாணி நேயர்கள் கேட்கவிருப்பது சிலம்பு செல்வர் மாபோ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள்.
1: வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த உரையை இரண்டு மிகப்பெரிய சான்றோரின் பேச்சினிலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய தமிழ்நாட்டுக்கு பழைய பேர் மெட்ராஸ் ஸ்டேட் அல்லது சென்னை மாகாணம் என்கிற பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சென்னை மாகாணம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றிய தேதி 1969 ஜனவரி 14 அன்னைக்கு. அப்போ உரையாற்றிய அன்றைய முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவர் பெயரை குறிப்பிட்டு பெரிதும் பாராட்டி பேசினார். யார் அவர்? இது ஒன்று. இன்னொரு பக்கம் நம்முடைய காந்தியடிகள் 1933 டிசம்பர் மாதம் வடசென்னையில் அரிசன சேவா சங்கத்தின் செயலாளர் என்ற முறையில் வரவேற்பு கூட்டத்தை நடத்திய ஒருவர் அவரை காந்தியடிகள் அருகில் அமர வைத்து பாராட்டி பேசினார். யார் அவர்? இந்த இருவரும் சான்றோரால் பாராட்டப்பட்டவர்தான் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை வியந்து வியந்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம்

அனுபவிக்கிற சில வாழ்க்கை வசதிகள், சில சமூக நல்ல விஷயங்கள், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசியல் கட்சியினுடைய களப்போராளியாக ஒரு பக்கம் இருந்திருக்கிறார். அவர் வந்து 89 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 100 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்காங்க. போராட்டத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையில் படிக்க தொடங்கினார். ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் படித்தது 3 வரைதான். ஆனால் இந்த சிறையில் படிக்க தொடங்கி கிட்டத்தட்ட 50 ஆண்டுக்குள் 100 புத்தகம் எழுதியிருக்கிறார்னா எவ்வளவு பெரிய படிப்பாளியாகவும் இன்னொரு பக்கம் களப்போராளியாகவும் இருந்திருக்காருன்னு பாருங்க. 1906 அவர் பிறந்திருக்காரு. 1919 அப்போது மாப்போசிக்கு 13 வயது. காந்தியடிகள் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தில் சென்னைக்கு வர்றாரு. அந்த உரையால் கவரப்பட்டு அகிம்சை பாதையையே தம் அரசியல் வாழ்க்கையாக அமைத்து கொண்ட லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களில் மாப்போசியும் ஒருவர். சென்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது மாதிரி சென்னை மாநகரத்திற்கு அது தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதற்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏனென்றால் அப்பொழுது ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, கேரளா முழுவதுமாக இப்படியெல்லாம் சேர்ந்து 4 மாநிலத்திற்கும் சேர்ந்த சென்னை மாகாணத்தின் தலைநகராக சென்னை இருந்துச்சு. இந்த மாகாணங்கள் பிரியுது இல்லையா, அப்படி ஆந்திரா பிரிகிற போது சென்னை எங்களுக்கு வேண்டும் என்று ஆந்திர மக்கள் போராடுறாங்க. அந்த தலைநகரை மீட்கிற போராட்டத்தில் தலைமகனாக நின்றவர் மாப்போசி. இந்தியா முழுவதும் கள்ளுக்கடை எதிர்த்து போராட்டங்கள் நடக்குது. அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும்போது மாப்போசியினுடைய வாழ்க்கையே மாறுது. எப்படின்னு கேட்குறீங்களா, அவர் கள்ளுக்கடை வைத்திருக்கிற குடும்பத்தைச் சேர்ந்தவர். கள்ளுக்கடை மறியல் நடத்துகிற போது அவருடைய வீட்டில் அது பிரச்சனையாகிறது, உறவினர்கள் மத்தியில் அது பிரச்சனையாகிறது. 1921 காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியலை அறிவித்தவுடன் தான் சொந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசியலுக்கு போவதா என்று நேரடியாக முடிவுக்கு வர வேண்டிய நிலைமைக்கு சிவஞானம் அவர்கள் வருகிறார். அவர் அப்போ 15 வயசு. அதுக்கப்புறம் ஒரு அச்சகத்தில் போய் தொழிலாளியாக வேலை செய்கிறாரு. அவங்க குடும்பத்தில் வெளியில் வேலை பார்த்து வருமானம் வரக்கூடிய வேலை பார்க்குறவர் அவர் ஒருத்தர் தான். மாதம் 14 சம்பளமா. அந்த வேலையை விட்டுவிட்டு கள்ளுக்கடை மறியலில் கலந்து கொண்டு சிறை சென்றார். வீட்டில் வறுமை அவரை வேலைக்கு போக சொல்லி விரட்டியது. அவர் மறியல் செய்த ஒரு கள்ளுக்கடையில் வேலை கிடைத்தது மீண்டும். ஆனால் அவருடைய தாயார் கொள்கை பற்றோடு சொந்த தேவைக்காக கொள்கையை உதறி வேலைக்கு சேருவது இழுக்கு என்று கூறி ஆறுதல் படுத்தி அந்த வேலைக்கு போக வேண்டாம் என்று அவரது தாயே தடுத்தார். சைமன் கமிஷன் எதிர்ப்பு என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். 1928 நல்ல ஞாபகம் வச்சுங்க, அப்போ மாப்போசிக்கு வயது 22. சிவஞானம் பிரசவாக்கத்தில் தன் நண்பருடன் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறைக்கு போறார். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பாக சென்னையில் நடைபெற்ற எல்லா ஊர்வலங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார். அந்த வழக்கம் அவருக்கு மேடைகளில் உணர்ச்சிகரமாக பேசுவதையும் சத்தியமூர்த்தியுடன் காந்தி தலைவர்களுடைய நண்பர்களாகவும் ஆனார். காந்தியடிகள் 1930 தொடங்கிய தண்டி யாத்திரையை தொடர்ந்து நாடெங்கும் கடற்கரை நகரங்களில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது எல்லாருக்கும் தெரியும். சென்னை கடற்கரையில் ஆந்திர பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் சிவஞானமும் கலந்து கொண்டார். அப்பொழுது வயது 24. நண்பர்களே, தன்னுடைய 31 வயதில் தான் திருமணம் பண்ணுறாள். அவருடைய தாய் மாமன் மகளான ராஜேஸ்வரியை திருமணம் பண்ணுறாரு. அவருக்கு திருநாவுக்கரசு என்கிற மகனும் கண்ணகி மாதவி என்கிற மகளும் பிறந்தனர். மாதவி அவர்கள் பின்னால் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். அவருடைய பேத்தி தி பரமேஸ்வரி இப்பொழுதும் இலக்கியங்களில் மாப்போசியை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த நம்முடைய மாப்போசி தொடர்ந்து அடுத்தடுத்து சிறைக்கு போனார். அவருடைய வாழ்நாளில் 700 நாள்களுக்கு மேலாக, அதாவது 23 மாதம் சிறையில் இருந்திருக்கிறார். அப்படி சிறைதான் அவருக்கு கல்வியை கொடுத்திருக்கிறது. அங்குதான் அவர் சங்க இலக்கியம் படிக்கிறார், அங்குதான் அவர் சிலப்பதிகாரத்தை படிக்கிறார், அங்குதான் அவர் பாரதியை படிக்கிறார். இப்படி சிறையிலிருந்து வெளியே வந்தவர் அந்த இலக்கியத்தோடு சேர்ந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தார். இப்படி பாரதி விழாவை நடத்த ஆரம்பிக்கிறார். 1938 ஆண்டில் முதன் முதலாக செப்டம்பர் மாதம் 11 நாள் தொடங்கி ஒரு வார காலத்துக்கு சென்னை நகரம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாரதி விழா கொண்டாடப்பட்டது. அதில் என்ன புதுமைன்னு கேட்டால், ராஜாஜி சத்தியமூர்த்தி போன்றவர், திருவிக்கா போன்றவர்கள் கலந்துக்கிட்டாங்க. காங்கிரசுக்கு எதிர்கட்சியாக இருந்த சக்கர செட்டியார், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், வரதராஜலா நாயுடு அவர் திராவிட இயக்க தலைவர், இவர்களையெல்லாம் அழைத்து பாரதியாரின் நண்பர்கள் என்கிற வகையில் அழைத்து உரையாற்ற செய்தார் சிவஞானம். இது ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ கப்பலோட்டிய தமிழன்னா எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் வாழ்க்கையவே இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர் வ.உ. சிதம்பரம் அவர்கள். மிகப்பெரிய இலக்கியவாதி. 18-11 1936 அன்று மறைகிறார். 2 ஆயுள் தண்டனை பெற்ற கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சிக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடக்கவில்லை. இதை கண்டு மிகுந்த கவலைப்பட்ட மாப்போசி அவர்கள் இரங்கல் கூட்டத்துக்கு மட்டுமல்ல, அவருக்கு ஒரு சிலை வைத்து விழா நடத்த வேண்டும் என்று தொடங்குகிறார்.
அப்போ கப்பலோட்டிய தமிழர் என்கிற ஒரு நூலையும் எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், கப்பலோட்டிய தமிழர் என்கிற பெயரில் அவர் எழுதிய நூல் பின்னால்

திரைப்படமாகவும் வந்தது. அந்த படம் வந்த பிறகு வஉசி புகழ் நாடெங்கும் பரவியது. அப்படி வஉசியுடைய புகழ் உண்மையிலேயே பரவுவதற்கு அடிப்படையாக அவருடைய கப்பலோட்டிய தமிழன் என்கிற நம்முடைய மாப்பூசி எழுதிய நூல் தான் காரணமாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு. அதுக்கப்புறம் 1939 காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக சத்தியமூர்த்தியும் செயலாளராக நம்முடைய மாப்பூ சிவஞானம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது வஉசிக்கு சிலை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. என்றாலும் ஹாமில்டன் பாலத்தில் அந்த சந்தையில் வசித்த எளிய மனிதர்களிடம் 1 ரூபாய் 2 ரூபாயாக கையேந்தி சில தொழிலாளர் சங்கங்களின் உதவியோடு அந்த சிலையை நிறுவியவர் விடாப்பிடியான நம்முடைய மாப்பூசி அவர்கள். 1946 தமிழரசு கழகம் என்கிற ஒரு தனி அமைப்பை உருவாக்குகிறார். செங்கோல் என்கிற ஒரு வார இதழை நடத்துகிறார். தொடர்ந்து எழுதினர். 1954 தமிழரசு கழகம் என்கிற அமைப்பை அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். தமிழரசு கழகம் முன்னை விட வேகமாக இயங்கியது. மாப்பூசி எழுதிய கப்பலோட்டிய தமிழன் நூல் வஉசியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியது போல அவர் எழுதிய வீரவாண்டிய கட்டபொம்மன் என்கிற நூலும் அதுவரை அறியாத வீரவாண்டிய கட்டபொம்மனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது. நல்லா யோசிச்சு பாருங்க, 3 வகுப்பு வரை மட்டுமே படித்த மாப்பூசி பின்னாளில் சங்க இலக்கியத்தில் தேர்ந்தவராக தன் இலக்கியத்தினால் சமூகத்திற்கு பணியாற்றிய பாரதியை, வஉசியை, வீரவாண்டிய கட்டபொம்மனையெல்லாம் எடுத்து எழுதியது போலவே சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விழா நடத்தினார். சிலம்பு செல்வர் என்கிற பெயர் அதனால் அவருக்கு கிடைத்தது. 1950 சென்னை ராயப்பேட்டையில் காங்கிரஸ் திடலில் முதன் முதலாக சிலப்பதிகார மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாட்டில் நிறைய தலைவர்களை கூப்பிடுறாரு. ராபி சேதுப்பள்ளி, டாக்டர் மு வரதராசனார், காமராஜர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சார்ந்தவர்களையும் அழைத்து விழாவை நடத்துகிறாரு. அனைத்து கட்சி பிரபலங்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்ட தமிழ் கலாச்சார விழாவாக அது நடந்தது. தனது தமிழரசு கழகம் மூலம் சிலப்பதிகார விழாவை தொடர்ந்து நடத்தினார். மாப்பூசியின் தமிழ் கொடையை பாராட்டி பேராசிரியர் ராபி சேதுப்பள்ளி அவர்கள் அவருக்கு சிலம்பு செல்வர் மாப்பூசி என்கிற பட்டத்தை வழங்கினார். அந்த பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது. அதுபோலவே அவர் மறைவுக்கு பிறகும் மகள் மாதவி அந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிட்டு பாராட்டத்தக்கது. நண்பர்களே, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் ஈடுபட்ட மாப்பூசி அமராவதி சிறையில் அடைக்கப்பட்ட போதுதான் இந்த இலக்கியங்களை எல்லாம் படித்தார். அப்படி படித்து 1967-71 காலகட்டத்தில் சட்டமன்ற மேலவை துணைத் தலைவராக பதவியேற்கிறார். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றபோது அது தொடர்பான தீர்மானம் சட்டமன்றத்தில் அண்ணா தலைமையில் நிறைவேற்றப்படுகிறது. ஒரு சின்ன சிக்கல் வந்தது. என்னது? வட இந்தியர்களுக்கு ழகர உச்சரிப்பு வராது. தமிழ் அல்லாதவர்கள் அதை ழாவை உச்சரிக்க முடியாது என்பதனால் தமிழ்நாடு என்பதை ஆங்கிலத்தில் தமிழ்நாடு என்று உச்சரிப்புக்கு வசதியாக மாற்ற ராஜாஜி திமுக அமைச்சரவைக்கு ஒரு ஆலோசனை தந்தார். ஆனால் மாப்பூசி அதை எதிர்த்தார். தமிழின் அழகிய ஓசையை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் நாடு NADU என்றே ஆங்கிலத்தில் இடம்பெற வேண்டும் என்று வாதிட்டார். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நான் நண்பர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக 1952-54 சட்டமன்ற மேலவை தலைவராக 1972-78 மாப்பூசி பணியாற்றினார். 1986-3 ஆண்டு தமிழ் வளர்ச்சி உயர்நிலைக் குழு தலைவராகவும் பணியாற்றினார். அவர் எழுதிய நூல்களை இன்றைய இளைஞர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்த ஒரு நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. வள்ளலாருடைய பாடல்களின் சிறப்பை எல்லாம் தொகுத்து மிகச்சிறந்த ஒரு நூலாக வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இன்றைக்கு எப்படி தேவைப்படுகிறது என்பதை எழுதினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. அதேபோல் அவருடைய பொது தொண்டை பாராட்டி இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவித்தது. அது இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இவை இரண்டும் சேர்ந்து அவருக்கு டாக்டர் பட்டங்களை வழங்கினர். தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாப்பூசி 1995 அக்டோபர் 3 உடல் நலம் குன்றி தனது 89வது காலமானார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை தமக்குரிய வேதம் என்றும் காந்தியடிகளின் சத்திய சோதனையை வழிகாட்டி என்றும் வகுத்து கொண்டு சிவஞானம் அவர்கள் அரசியல், சமயம், சமூகம், மொழி, கலை, பண்பாடு, ஆன்மீகம் என எல்லா தளங்களிலும் காந்தியடிகளின் பார்வையே தமக்கு வழிகாட்டி நடத்தியதாகவும் சொல்கிறார் எழுத்தாளர் பாவணன் அவர்கள். அவருடைய 1000 பக்க அளவிலான எனது போராட்டம் என்கிற தலைப்பில் அவர் எழுதிய தன் வரலாற்று நூல் மிக முக்கியமான ஆவணம். அறிஞர்கள் பார்வையில் மாப்பூசி என்னும் தலைப்பில் அவருடைய மகள் மாதவி பாஸ்கரன் அவர்கள் உருவாக்கிய புத்தகமும் இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. சிலப்பதிகாரத்தை பற்றி 13 நூல்கள் எழுதியிருக்கிறார். கம்பனை பற்றி எழுதியிருக்கிறார். பாரதியை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி எழுதிய அவர் தன்னுடைய கருத்துக்களால், தன்னுடைய

0: காலம் கடந்த போராட்ட நிகழ்ச்சிகளால் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கியங்கள், அவருடைய அரசியல், அவருடைய களப் போராட்டம் இன்றைக்கும் நம்முடைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்கினார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: Express writes, from Sunday, India will resume tourist visas for Bangladesh nationals. Netra, India's airborne surveillance platform, gets final operational nod, states the Hindu. Sportspersons will now be allowed to carry javelins and bulky sports equipment on trains even if they exceed the prescribed dimensions, according to the Railway Ministry, except pole vaults, informs the Pioneer. Another headline in the Pioneer writes, government expands QR code tracking to key drug categories to curb counterfeits. And finally, millions breathe easy. As the Times of India reports, CBSE students already in standard 7th to 9th with foreign language can keep their current combination till 10th. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Sarabjit. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi and Queen Maxima of Netherlands discuss India's digital public infrastructure-led revolution. Government restores commercial LPG supplies to pre-crisis levels, withdraws sectoral restrictions. FIR lodged against 8 named accused and several unidentified persons in connection with Ayodhya Ram Mandir donation case. IMF says India continues to be major driver of global economic growth despite economic impact of Iran conflict and higher energy prices. In football, Ecuador advanced to FIFA World Cup knockout stage, beating Germany 2-1 in New Jersey. And in cricket, Shefali Verma powers India to 5-wicket win over Bangladesh in Women's T20 World Cup in Manchester. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30
3: ஆகாஷ்வாணி. வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
4: இன்று June 26, இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னாள். ஏன் தெரியுமா? வந்தே மாதரம் என்ற ஒற்றை சொல்லால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தேசபக்தி நெருப்பில் நனைய வைத்த இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஒரு அரசு அதிகாரியாக இருந்து கொண்டே ஆங்கிலேயர்களின் அஸ்திவாரத்தை அசைத்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியின் சுவாரஸ்யமான, இதுவரை நீங்கள் கேட்டிராத வரலாற்று பக்கங்களுக்குள் தான் இன்று நாம் பயணிக்கப் போகிறோம். 1838 June 27 மேற்கு வங்காளத்தில் உள்ள நைஹாட்டி என்ற கிராமத்தில் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தார் பங்கிம் சந்திரர். பெங்காலி மொழியில் பங்கிம் சந்திரா என்றால் என்ன பொருள் தெரியுமா நேயர்களே? வளர்பிறையின் இரண்டாம் நாள் நிலவு என்று பொருள். அவர் பெயருக்கு ஏற்றாற்போலவே இருண்டு கிடந்த நவீன பெங்காலி இலக்கிய உலகிற்கு ஒரு புதிய ஒளியை தந்தார். இளமையிலேயே படிப்பில் அசாத்திய திறமை காட்டிய அவர் கல்கத்தா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டபோது அதன் முதல் இரண்டு பட்டதாரிகளில் ஒருவராக தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தார். அவருடைய திறமையை பார்த்து வியந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு மிக உயரிய பதவியான டெபுட்டி மெஜிஸ்ட்ரேட் மற்றும் டெபுட்டி கலெக்டர் பதவிகளை வழங்கியது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இந்த அரசு பதவியில் இருந்தார். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு கூளை கும்பிடு போடும் அதிகாரியாக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் ஜெசூர் என்ற இடத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஆங்கிலேய இண்டிகோ உற்பத்தியாளர்கள் அங்குள்ள ஏழை இந்திய விவசாயிகளை அடிமைகளாக நடத்தி சித்திரவதை செய்து வந்தனர். இது தொடர்பாக நடந்த கலவரங்களை விசாரிக்க பங்கிம் சந்திரர் சென்றிருந்தார். பிரிட்டிஷ் அரசு தனக்கு சம்பளம் கொடுத்தாலும் தன் சொந்த நாட்டு ஏழை விவசாயிகளின் பக்கம் நின்றே அவர் துணிச்சலாக தீர்ப்புகளையும் அரசு அறிக்கைகளையும் எழுதினார். இதனால் ஆங்கிலேய அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகி பல முறை பழிவாங்கப்பட்டு தொலைதூர கிராமங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அவருடைய நேர்மைக்கு இன்னொரு உதாரணமும் உண்டு நேயர்களே. ஒரு முறை ஒரு மாவட்டத்தின் நீதிபதியாக இருந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு பங்கிம் சந்திரருக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்தது. ஆனால் அவரோ, என் பேனா அரசாங்கத்தின் சம்பளத்திற்கு கட்டுப்பட்டதே தவிர என் மனசாட்சி அல்ல என்று கூறி சட்டப்படி சரியான தீர்ப்பை வழங்கி ஆங்கிலேயர்களின் முகத்தில் கரியை பூசினார். ஒரு அரசு அதிகாரி எப்படி சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக மாறினார்? அதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் நெஞ்சை உளுக்கும் சம்பவமும் இருக்கிறது நேயர்களே. 1873 பங்கிம் சந்திரர் பல்லக்கில் தன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது

பஹரம்பூர் என்ற இடத்தில் கர்னல் டஃபின் என்ற பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தார். இந்தியர் ஒருவர் தன் கண்முன்னே பல்லக்கில் சவாரி செய்வதா என்று கோபமடைந்த அந்த வெள்ளைக்கார அதிகாரி பங்கிம் சந்திரரை பல்லக்கை விட்டு கீழே இழுத்து அடித்து அவமதித்தார். இந்த சம்பவம் பங்கிம் சந்திரரின் மனதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான மிகப்பெரிய புரட்சி நெருப்பை மூட்டியது. துப்பாக்கியை தூக்க முடியாத அரசு பணியில் இருந்தாலும் தன் பேனாவை கத்தியாக மாற்ற அவர் முடிவெடுத்த வரலாற்று தருணம் அதுதான். 1870களின் ஒரு மாலை பொழுதில் ஹூக்ளி நதிக்கரையில் அமர்ந்திருந்த போதுதான் வந்தே மாதரம் என்ற 6 பக்திகள் கொண்ட பாடலை அவர் எழுதினார். பிரிட்டிஷ்காரர்கள் தங்களின் காட் சேவ் தி கிங் பாடலை இந்தியர்களை பாடச் சொல்லி வற்புறுத்தியதற்கு போட்டியாக நம் தாய்நாட்டை வாழ்த்தி எழுதப்பட்ட பாடல் இது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த பாடலுக்கு மக்களிடம் பெரிய வரவேற்பு இல்லை. இதனால் மனமுடைந்த பங்கிம் சந்திரர் தன் நண்பருக்கு எழுதிய கடிதத்தில், நான் வந்தே மாதரம், அதாவது தமிழில் தாயை வணங்குகிறேன் என்று எழுதியதற்கு பதிலாக வந்தே உதரம், அதாவது வயிற்றை வணங்குகிறேன் என்று எழுதியிருக்கலாம் போல மக்கள் பாராட்டியிருப்பார்கள் என்று வேதனையோடு குறிப்பிட்டார். ஆனால் அவரே நினைத்து பார்க்காத வகையில் 1882 அவர் எழுதிய ஆனந்தமடம் என்ற வரலாற்று நாவலில் இந்த பாடலை இணைத்தார். 18 நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக சன்னியாசிகள் நடத்திய மாபெரும் ஆயுத புரட்சியை அடிப்படையாக கொண்ட நாவல் அது. பாரத நாட்டை வெறும் நிலப்பகுதியாகவோ வரைபடமாகவோ பார்க்காமல் அவளை அன்னை தெய்வம் என்று உருவகப்படுத்தி பாரத மாதா என்ற உன்னதமான வழிபாட்டு வடிவத்தை இந்தியர்களின் மனதில் முதன் முதலில் விதைத்தவர் பங்கிம் சந்திரர்தான். ஒருமுறை பங்கிம் சந்திரரின் நண்பர் அவரிடம், இந்த பாடல் இவ்வளவு கடினமான சமஸ்கிருத மற்றும் பெங்காலி கலப்போடு இருக்கிறதே, சாதாரண மக்கள் இதை பாடுவார்களா எனக் கேட்டார். அதற்கு பங்கிம் சந்திரர் தீர்க்க தரிசனமாகச் சொன்னார், இப்போது இது உங்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் ஒரு காலம் வரும். இந்த ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் தூக்கத்திலிருந்து எழுப்ப இந்த ஒரு சொல்லே போதும் என்று அவர் சொன்னது அப்படியே பலித்தது. 1896 நடந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாடலுக்கு மிக அற்புதமான ராகம் அமைத்து முதன் முதலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் மேடையில் பாடினார். அதன் பிறகு 1905 நடந்த வங்கப் பிரிவினையின் போது தேசபக்தர்களின் இடிமுழக்கப் போர்க்குரலாக வந்தே மாதரம் மாறியது. ஆங்கிலேயர்களின் லத்தியடிகளுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் பயப்படாமல் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த மந்திரச் சொல்லை சொல்லியே களம் கண்டனர். நம் மகாகவி பாரதியார் இந்த வந்தே மாதரம் பாடலால் ஈர்க்கப்பட்டு அதை 2 முறை வெவ்வேறு பாணியில் தமிழில் மிக அழகாக மொழிபெயர்த்தார் என்பது தமிழர்களாகிய நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம். வந்தே மாதரம் என்போம் என்று பாரதி பாடிய வரிகளின் விதை பங்கிம் சந்திரர் போட்டதுதான். நேயர்களே, பங்கிம் சந்திரர் வெறும் தேசபக்தி எழுத்தாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு புரட்சிகரமான சமூக சீர்திருத்தவாதியும் கூட. அக்காலத்திலேயே பெண்களின் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் தன் பேனா மூலம் தொடர்ந்து குரல் கொடுத்தார். விஷவிருட்சம், தி பாய்சன் ட்ரீ என்ற தனது நாவலில் அக்கால சமுதாயத்தில் மறுக்கப்பட்ட விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக மிக அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்தார். அதேபோல இந்திய இலக்கிய வரலாற்றில் அவர் படைத்த மற்றொரு மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் அவர் எழுதிய ராஜ்மோகன்ஸ் வைஃப் என்ற நாவல்தான். ஓர் இந்தியரால் எழுதப்பட்ட மிக முதல் ஆங்கில நாவலாக உலக வரலாற்றில் கருதப்படுகிறது. அவருடைய எழுத்துக்களின் வீரியத்தையும் அது மக்களிடம் ஏற்படுத்திய எழுச்சியையும் பார்த்து பயந்து நடுங்கிய பிரிட்டிஷ் அரசு அவரது ஆனந்தமடம் புத்தகத்திற்கு பல ஆண்டுகள் தடையும் விதித்தது. பெங்காலி மொழியை உலக தரத்திற்கு உயர்த்தியதால் அவரை சாகித்ய சாம்ராட், அதாவது இலக்கிய பேரரசர் என்று பெங்காலி மக்கள் இன்றும் அன்போடு அழைக்கிறார்கள். அவருடைய வாழ்நாளின் இறுதிப் பகுதியில் ஆன்மீகத்தின் பக்கமும் அவர் திரும்பினார். பகவத்கீதைக்கு அவர் எழுதிய விளக்க உரை இன்றும் மிகச்சிறந்த தத்துவ படைப்பாக போற்றப்படுகிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை பங்கிம் சந்திரர் நேரில் சந்தித்து உரையாடிய நிகழ்வுகள் ஆன்மீக வரலாற்றில் மிக முக்கியமானவை. ஆங்கிலேய அரசு பங்கிம் சந்திரரின் அசாத்தியமான நிர்வாகத் திறமையை பார்த்து அவரை பகைத்து கொள்ள முடியாமல் அவருக்கு ராய் பகதூர் பட்டத்தையும் கம்பானியன் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் எம்பையர் என்ற உயரிய விருதையும் வழங்கி கௌரவித்தது. பிரிட்டிஷ் அரசு கொடுத்த பட்டங்களை அவர் வாங்கினாலும் தன் நாட்டின் மீதான பற்றை அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. 1894 ஆண்டு
ஏப்ரல் 8 தேதி தனது 55 வயதில் இந்த உலக வாழ்வை நீத்தார்.

0: ார் பங்கிம் சந்திரர். அவர் மறைந்தாலும் அவர் ஏற்றி வைத்த வந்தே மாதரம் என்ற தேசபக்தி நெருப்பு அணையவே இல்லை. 1950 சுதந்திர இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேசிய பாடலாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம் தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்தை பெற்றது. ஆங்கிலேய அரசிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டே அதே ஆங்கிலேய அரசின் அஸ்திவாரத்தை அசைக்கும் எழுத்துக்களை படைத்த தாய் நாட்டிற்கு இலக்கியம் மற்றும் தேசபக்தி மூலம் எப்படி தொண்டு செய்ய முடியும் என்று நிரூபித்த அந்த இலக்கிய பேரரசரின் பிறந்த நாளில் நாமும் நம் தாய் நாட்டை போற்றுவோம். நேயர்களே, இன்று நாம் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றில் வந்தே மாதரம் என்ற சொல்லின் தியாகமும் கலந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்வோம்.
1: வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேரம் இப்பொழுது 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: உடல் நெகிழ்வு தன்மை மற்றும் சமநிலைக்கான யோகா. உடம்போட ஃபிளெக்சிபிலிட்டி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பினுடைய எந்த பகுதியிலுமே ரத்தம் பாயறதுக்கு தேக்கம் ஏற்படாம தடை இல்லாம அந்த பகுதிகளுக்கு ரத்தம் போய் சேரும். ஒரு பகுதிகளில் ரத்தம் போய் சேர வேண்டியதனுடைய பொறுப்பு என்னன்னா, உந்த உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்கள் வந்து அந்த பாகங்களுக்கு சரியா போய் சேரும். அதே மாதிரி அந்த பாகங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறத்துக்கும் ரத்தம் சீரா பாயணும். கொண்டு போற பொருளை அந்த இடத்துல சேர்த்துட்டு அங்க தேவையில்லாத பொருளையும் இதே ரத்தம் தான் கேரி பண்ணிட்டு போகுது. எடுத்துட்டு அந்த கழிவுகளை உடல்ல சரியா போய் வெளியேற்றணும். இதற்கு ஒவ்வொரு உடம்புக்கும் ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதற்கு இந்த ஃபிளெக்சிபிலிட்டி யோக பயிற்சிகளை நம்ம நிறைய செய்ய வேண்டியதா இருக்கும். அடுத்து பேலன்ஸ். பேலன்ஸ்னா என்ன? தடுமாறாம இருக்கிறது. இந்த தடுமாற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு உடம்பினுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கணும். அதற்கு யோக பயிற்சி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த பூமியில நாம தடுமாறாம இருக்கிறதுக்கு புவியீர்ப்பு விசை வந்து பலன் கொடுக்குது. புவியீர்ப்பு விசையினுடைய உதவி நமக்கு தேவைப்படுது. அதை தாண்டி நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஜாயின்ஸும் மசில்ஸும் நமக்கு இந்த யோக பயிற்சியின் மூலியமா தடுமாற்றங்களை தடுத்து உறுதியா இருக்கிறதுக்கு பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த பேலன்சிங் போசஸ் சிலவற்றை நான் இங்க சொல்றேன். முதல்ல வர்றது தாடாசனா. தாடாசன பயிற்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா சீராக்கி ரத்தம் சீரா பாஞ்சு உடம்பினுடைய எந்த பகுதியுமே வந்து ஸ்டிஃபா இல்லாம அருமையா ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா வீரபத்ராசனால வரக்கூடிய டி போஸ், 3வது வீரபத்ராசனா போஸ்டர். இது வந்து ஆங்கில எழுத்து டி மாதிரியே இருக்குங்க. இந்த பயிற்சியில நிக்கும் போது உடம்பினுடைய மொத்த வெயிட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் பாடி தாங்கணும். அந்த ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி முத முதல்ல ஆரம்பிக்கும் போது கால் நடுக்கம் ஏற்படும். நிறைய பேர் தடுமாறி விழப்போவாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு செவரையோ இல்ல பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு மேஜையோ பிடிச்சிட்டு இந்த பயிற்சியை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கால் உங்க மொத்த பாடியினுடைய வெயிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கக்கூடிய சக்திய அதிகரிக்கும். உங்க கால் வலுவடையும். இந்த கால் வலுவடைறதன் மூலயமா உங்களுடைய இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த நோய்களுமே வந்து நீங்கி கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஒரு மொத்த உடம்புலையுமே ஒரு கால்கள் நல்ல ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாலே உங்களுடைய உடம்பினுடைய மேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா ரத்தம் சீரா போய் அந்த பாகங்களுக்கு சேரும். அதனால இந்த டீ போஸ் ஆன வீரபத்ராசனா 3 Warrior 3 போஸ நம்ம பயிற்சி பண்றதன் மூலியமா மொத்த உடம்புமே ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு செல்லும். அடுத்து கருடாசனா. கருடாசனா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பாகத்தினுடைய உடலினுடைய ஒரு பாகம் இன்னொரு

பாகத்தோட பின்னி பிணைஞ்சு எப்படி ஒண்ணுக்கொன்னு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறதுதான். இந்த கருடாசன பயிற்சியை நம்ம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு காலோட இன்னொரு கால் பின்னி பிணைஞ்சிருக்கும், இன்னொரு கையோட கையும் பின்னி பிணைஞ்சிருக்கும். இந்த பயிற்சியை நம்ம பண்றதன் மூலியமா உடல் வலுவடையும், உறுதியாகும், மசில்ஸ் ஜாயின்ஸ் எல்லாமே நல்ல உறுதியான நிலையில இருக்கும், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், போக்கஸ் அதிகரிக்கும். நம்ம எதை நோக்கி ஓடணும் நினைக்கிறோமோ அதுல எந்தவித தடுமாற்றமும் இல்லாம தடைகளும் இல்லாம அந்த வேலையை உறுதியா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த கருடாசன பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பேலன்சிங் போசஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது நம்மளோட நியூரோ மஸ்குலார் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நரம்புகளும் தசைகளும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு இயக்கம் வந்து சரியா இருக்கிறதுக்கு இந்த கருடாசன போஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நடராஜாசனா. நடராஜாசனா வந்து ஒரு அற்புதமான போஸ்டர், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நடராஜாசனாவுமே உடம்ப கொஞ்சம் பின்னோக்கி

கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும். நம்ம எதை நோக்கி ஓடணும்னு நினைக்கிறோமோ அதுல எந்தவித தடுமாற்றமும் இல்லாம தடைகளும் இல்லாம அந்த வேலையை உறுதியா நம்ம வந்து முடிக்கிறதுக்கு இந்த கருடாசன பயிற்சி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த பேலன்சிங் போசஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது நம்மளோட நியூரோ மஸ்குலார் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நரம்புகளும் தசைகளும் ஒன்னா பின்னி பிணைஞ்சு ஒரு இயக்கம் வந்து சரியா இருக்கிறதுக்கு இந்த கருடாசனா போஸ்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நடராஜாசனா. நடராஜாசனா வந்து ஒரு அற்புதமான போஸ்டர், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நடராஜாசனாவுமே உடம்ப கொஞ்சம் பின்னோக்கி வளைச்சு கால்களை வந்து வளைச்சு பிடிச்சுக்கிட்டு அத ஒரு கால் தாங்கணும். இந்த பயிற்சி பண்றதன் மூலமா முதுகு தண்டு ரொம்ப அற்புதமா வேலை செய்யுங்க. முதுகு தண்டு சார்ந்த எந்த நோய்களும் நம்ம உடம்புக்கு அண்டாது. நரம்புகள் புத்தி கூர்மை நல்லா இருக்கும். போஸ்டர் பார்க்கவே அழகா இருக்கும். உடம்புல அலைன்மெண்ட்ஸ், எலும்புகளும் ஜாயின்ஸும் ப்ராப்பரா பர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கும். ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். எங்கேயுமே தடுமாற்றம் இருக்காது. அவங்க நடக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சுல தடுமாற்றம் இருக்காது, செயல்பாடுகள்ல தடுமாற்றம் இருக்காது. ஸோ இந்த நடராஜாசன பயிற்சியை வந்து முறையா செய்யும் போது ஒருத்தருடைய உடம்புல வலு, ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா அர்த்த சந்திராசனா. அர்த்த சந்திராசனா பயிற்சி வந்து பண்ணும்போது வளைவு தன்மையும் அந்த உடம்பினுடைய கால்கள்ல வலு தன்மையும் அதிகரிக்கும். இந்த போஸ்டர் வந்து கோர் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இது வந்து பேலன்ஸையும் கோஆர்டினேஷனையும் அதிகரிக்கும். அர்த்த சந்திராசனா போஸ்டர். அடுத்து ஹம்பிள் ஃபிளமிங்கோன்ட்டு ஒரு போஸ் இருக்கு. அதாவது கொக்கு, கொக்கு எப்படி நின்று இருக்கும், குனிஞ்சிட்டு ஒத்த கால தூக்கி இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரியான ஒரு போஸ்டர் இது. இடுப்புல பிரச்சனை இருக்கவங்க மட்டும் இந்த போஸ்டர் அவாய்ட் பண்ணும், மத்த எல்லாருமே இந்த போஸ்டர் ட்ரை பண்ணலாங்க. இந்த போஸ்டர் ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அற்புதமா அதிகரிக்கும். எந்த நிலையிலையும் எந்த விதமான தடுமாற்றங்களையும் தாங்குற அளவுக்கு உடம்ப நம்ம படிப்படியா பயிற்சி பண்ணிட்டு போறதுதான் இந்த ஹம்பிள் ஃபிளமிங்கோ போஸ்க்கு நமக்கு கொடுக்கற ஒரு பலன். இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், அண்ட் நம்ம உடம்பினுடைய வளையும் தன்மையும் தாங்கும் தன்மையும் வந்து அதிகரிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்டர் விருக்ஷாசனா. விருக்ஷம் போல மரம் போல நிக்கிற ஒரு போஸ் இது. இந்த போஸ் நம்ம வந்து ட்ரீ போஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை நம்ம பயிற்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா முழுமையா உடம்பினுடைய நரம்பு மண்டலம் வந்து சுத்திகரிக்கப்படுது, நரம்பு மண்டலம் வந்து சீரமைக்கப்படுது. எங்கேயுமே பிரச்சனைகள் இருந்தா படிப்படியா நம்ம நிக்கிற நேரத்தை அதிகரிக்க அதிகரிக்க நரம்பு மண்டலம் வலுப்பெறும். அதுல இருக்கக்கூடிய நோய்கள் வந்து படிப்படியா படிப்படியா நீக்கப்படும். கால்கள் வந்து வலுவடையும், கோர் மசில்ஸ் நல்லா வலுவடையும், அப்பர் பாடியும் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கைகளை தூக்கி உயர்த்தி நிற்கும் போது பாத்தீங்கன்னா தோள்கள் வலுவடையும். ரொம்ப நேரம் இந்த பயிற்சியை பண்ண பண்ண உடம்பினுடைய தாங்கும் சக்தி, என்டியூரன்ஸ் வந்து அதிகரிக்கும், கவனம் வந்து அதிகரிக்கும், மெமரி பவர் அதிகரிக்கும். நாம வந்து உறுதியா ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பாடுகளை அதிகரிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு போஸ்டர் இது. முன்னெல்லாம் தவம் பண்றதுக்கு இந்த விருக்ஷாசனா போஸ்ல தான் நின்று தவம் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதாவது நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சு அந்த குறிக்கோளை நோக்கி நாம பயணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான போஸ் இந்த விருக்ஷாசனா போஸ். இந்த பேலன்சிங் போஸ் வந்து சும்மா ரொம்ப நேரம் நிக்கிறது, அதனால வந்துட்டு சாதாரண ஒரு வலுவை மட்டும் அதிகரிக்கும் சொல்ல முடியாது. உடம்புக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே தெரியாம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் உடம்பும் இன்னொரு பகுதி உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது, சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது உடல் உடனுடைய இயக்கங்களுக்கு தடையா இல்லாம ப்ராப்பரா அலைன் பண்ணி சரியா வேலை செய்யறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல நடக்கும். பேலன்ஸ அதிகரிக்கும். பேலன்ஸும் ஸ்டெபிலிட்டியும் நம்மளுடைய உடல்ல அதிகரிக்கும் போது பொறுமையும் ஃபோக்கஸும் விடாம பயிற்சி பண்ணணுங்கிற நம்மளுடைய உறுதியும் அதிகரிக்கும். இந்த விபரீத கரணிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரிலாக்ஸ்டு போஸ்ங்க. அதாவது உங்க வால் கிட்ட உங்க வீட்டுல ஏதாவது செவர் இருந்துச்சுன்னா அந்த செவர் கிட்ட போயிட்டு மேட்டோ இல்ல ஒரு பெட்ஷீட்டோ போட்டுட்டு படுத்துட்டு கால்களை உயர்த்தி அந்த செவர் மேல போட்டுட்டு கைகளை தலைக்கு மேல உயர்த்திட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. கொஞ்ச நேரத்துல என்ன உணர்வு இருக்கும்னா ரத்தம் கால்கள்ல விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு ரிவர்ஸ்ல வந்து ரத்தம் ஓடுறத வந்து நீங்க உணர்வீங்க. என்ன இது புது உணர்வா இருக்கேன்ட்டு தோணும். ஏன்னா நம்ம நேராதான் நின்றுப்பமே தவிர்த்து செங்குத்தா காலை உயர்த்தி வச்சு இருக்க மாட்டோம். இயல்பா இந்த வேலைகளை நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் பண்ணுது. ஆனா இப்படி நம்ம ரிலாக்ஸ்டா பண்ணும் போது பெரிய அளவுல உடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுக்காம இந்த பொசிஷன்லயே ரத்தம் சீரா வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து உடம்புல போக ஆரம்பிக்குங்க. ரிவர்ஸ்ல போகும்போது இதயத்துக்கு சீரா ரத்தம்

ஓட்டம் போய் சேரும், உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், கால்கள்ல இருக்கக்கூடிய நோய்கள் ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி வலைன்னு சொல்லுவாங்க, வெரிகோஸ் வெயின், கால் ரொம்ப நேரம் நிக்கிறதுனால அங்கங்க வந்து நீர் தேங்கிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இந்த விபரீத கரணி பயிற்சி பண்றவங்களுக்கு படிப்படியா சீராகும். ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலை பாக்குறேன், எனக்கு உட்காரவே முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் தினமும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்க வந்து படுத்து கால்களை செவர் ஓரமா உயர்த்தி வச்சுக்கோங்க. என்னால கீழே படுக்க முடியாது அப்படிங்கிறவங்க கட்டிலையோ இல்ல ஒரு சோஃபாலையோ படுத்துக்கிட்டு கால்களை முடிஞ்ச அளவுக்கு நேரா செங்குத்தா ஒரு சப்போர்ட்ல உயர்த்தி வைங்க, ஒரு வால் அதாவது செவர்ல உயர்த்தி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா படுங்க. இந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருமளவில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும், ஆங்ஸைட்டி பால்பட்டேஷன்ஸ் இருக்கு எனக்கு படபடப்பு இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இதை யார் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்குன்றவங்களும், ஏற்கனவே ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கவங்களும், அதிகப்படியான ஹெர்னியா இருந்து பயிற்சி பண்ணியிருக்கிறவங்களும் தயவு செய்து இந்த விபரீத கரணியை, வால் சப்போர்ட்டட் விபரீத கரணியை தவிர்த்துடுங்க. நீங்க இந்த பயிற்சியை பண்ணக்கூடாது. மற்ற எல்லாரும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பண்ணலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட கொஞ்ச நேரம் கால்களை உயர்த்தி வச்சு அந்த கால்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மசாஜ் பண்ண மாதிரியான எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அங்கங்க தண்ணி, காலில் நீர் தேங்கிறது, சிலந்தி வலை இருக்கிறது, காலில் அதிகப்படியான வலி இருக்கிறது, இதெல்லாம் வந்து படிப்படியா குறையறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு பெஸ்ட் போஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வியாகராசனம். இந்த வியாகராசனா பயிற்சி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ல வெயிட்டை சடனா குறைக்கணும், ஆனா வெயிட் குறைக்கிறதுக்கான பயிற்சிகளான பிளாங்க், அப்டமன் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா நிறைய பேருக்கு இடுப்பு வலி, வயிறு வலி வந்துருந்தனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரம் தான் இந்த வியாகராசனம். இந்த பொசிஷன்ல வந்துட்டு கேட் பொசிஷன்ல இருந்துட்டு காலை உயர்த்தி மூச்சை வெளிவிடும் போது காலை உடம்புக்கு உள்ள எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு பயிற்சி இந்த வியாகராசனம். இதை டைகர் போஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த பயிற்சியை பண்றதன் மூலியமா வேகமா பண்ணா வெயிட் லாஸ்க்கு அற்புதமான ஒரு பயிற்சி. இதையே நீங்க வந்து ஸ்லோவா மெதுவா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சயாட்டிகா பெயின், சயாட்டிகா இஷ்யூஸ் இருக்கு, லோவர் பேக்ல பெயின் பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆசனம். இந்த பயிற்சியை ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்க உணர்வீங்க. மறுபடியும் தினமும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பயிற்சி பண்றவங்க, ரொம்ப நேரம் நின்று வேலை பாக்குறவங்க இந்த வியாகராசனா பயிற்சியை உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து பிராணயாமா அப்படிங்கிற பிரீதிங் பிராக்டிஸ் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. யோகாவோட ஃபவுண்டேஷனே வந்து மூச்சு பயிற்சி தான் நான் சொல்லியிருந்தேன். மூச்சை உள்ளிழுக்கிறது, மூச்சை தேக்கி வைக்கிறது, மூச்சை வந்து வெளியிடுறது, இதை பூரக கும்பக ரேச்சக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சியை நம்ம எந்த அளவுக்கு சீரா நம்ம மூச்சை கவனிச்சு உள்ளிழுக்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த மூச்சை நம்மளால உள்ள தேக்கி வைக்க முடியுதோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய மூச்சை வந்து நல்ல முறையில எக்ஸைல் பண்ணி வெளியிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப சீரா இருக்கும். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நம்ம சிம்பிளான நாடி சோதனா, நாடி சுத்தி பிராணயாமால பயிற்சி பண்ணலாம். இதுக்கு வந்து விரல்களை பயன்படுத்தி நீங்க வந்து ஒரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து ஒரு பக்கம் வெளியிடணும், இன்னொரு பக்கம் மூச்சை உள்ளிழுத்து இன்னொரு பக்கம் வெளியிடணும். இதை நீங்க சிம்பிளா யார் வேணாலும் பயிற்சி பண்ணலாங்க. இந்த பயிற்சி பண்றதன் மூலியமா நம்மளுடைய மனம் அமைதி பெறும், நரம்பு மண்டலம் வந்து சீரா இருக்கும். நரம்பு மண்டலம் சீரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களும் வந்து தெளிவா இருக்கும். எண்ணங்கள் தெளிவா இருக்கும் போது செயல்பாடுகளுமே வந்து நல்ல தெளிவாகவும் உறுதியா இருக்கும். பிராணயாமால பிராமரி வந்து ஒரு அற்புதமான பயிற்சிங்க. இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது பிராமரி பயிற்சி வந்து பீயோட ஹம்மிங் சவுண்டை ஏற்படுத்துறது, வண்டு ரீங்காரமிடுற சத்தத்தை நம்மளுடைய உடம்புல இருந்து ஏற்படுத்துறோம். இந்த சத்தத்தை நம்ம கொடுக்கறதன் மூலியமா உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. இந்த பிராமரி பயிற்சி பண்றதன் மூலியமா நம்மளோட உடம்புல இயற்கையா நைட்ரிக் ஆக்சைட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்குது. நைட்ரிக் ஆக்சைட் நம்ம உடம்புல ஆல்ரெடி உற்பத்தி ஆயிட்டு தான் இருக்கு, ஆனா இந்த பிராமரி பயிற்சியை நம்ம பண்ணும்போது 15 மடங்கு அதிகப்படியான உற்பத்தி இருக்கான். சரி, இந்த நைட்ரிக் ஆக்சைடோடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுனால என்ன பலன்? நம்மளுடைய வாழ்வியல் முறையினால ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி கொழுப்புகள் படிஞ்சு ரத்தம் சீரா போக முடியாம ஹார்ட்ல பிளாக் ஆகுறது, ஸ்ட்ரோக்ஸ் வர்றது, உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலும் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது இல்லையா. நைட்ரிக் ஆக்சைடு என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அந்த ரத்த நாளங்களை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அது உள்ள இயற்கையாவே நல்ல ரத்த ஓட்டம் சீரா போகிறதுக்கு உதவிகரமா இருக்குது. சோ இந்த பிராமரி பயிற்சி பண்ற

0: தன் மூலமா இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல ஏற்படுறதன் மூலமா ரத்த நாளங்கள் நல்லா விரிவடையுது. எங்கேயும் அழுக்கு தங்காம கொழுப்பு தங்காம சீரா ரத்த ஓட்டம் ஏற்படுது. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு பயிற்சி. முக்கியமா தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிராமரி பயிற்சியை மேற்கொள்ளும் போது இன்சோமியால இருந்து பெருமளவுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், மன அமைதி இருக்கும். கான்சன்ட்ரேஷன் மெமரியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு குழந்தைகளுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி பிராமரி ஒரு அற்புதமான பயிற்சி.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியுடன் உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க. நேரம் 9:02 ஆகுது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேட்டு ரசிக்கலாம். இது சிறுவாணி சாரல். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில நம்மளை சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க ஆர்ஜே சுஜி.
3: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர்த்து தலையில்

சிவன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. இது சிறுவாணி சாரல். மழைக்காலங்களும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கங்க டெங்கு கொசு உருவாகிறதுக்கு நிறைய வழிவகையும் இருக்கு. ஸோ டெங்கு கொசுவை பரப்புறதுக்கு, ஏடிஎஸ் கொசுக்கள் உற்பத்தியை தடுக்கிறதுக்கு, வீடுகளில் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய தேங்காய் ஓடுகள், உரல்களில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணி, உடைந்த பிளாஸ்டிக் சாமான்கள், உபயோகமற்ற டயர்கள், இது எல்லாத்தையும் அகற்றணும் அப்படின்னு மாநகராட்சி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செடிகளில் தொட்டிகளில் நீர் தேங்காமல் நம்ம பராமரிக்க வேண்டியதும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவசியமானது அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜில், ஏர் கூலர் சைடில், இதுல எல்லாத்துலயுமே நம்ம முறையா அதுல கொசு தேங்காத வண்ணம், தண்ணீர் தேங்காத வண்ணம் வந்து நம்ம பாதுகாக்கணும். ஃப்ரிட்ஜ் ட்ரேக்கல்ல இருக்கக்கூடிய தண்ணீர்லயும் வந்து கொசு உற்பத்தி ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். டெங்கு கொசு உற்பத்தி ஆகக்கூடிய கலன்களை திறந்த வெளியில போட்டிருந்தாலோ இல்லைன்னா அந்த நிறுவனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நேர்ல கொண்டு போய் நம்ம அவங்க வந்து பார்த்தாங்க, மாநகராட்சியாளர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னாலும் யாரு அந்த கட்டிடத்தின் உரிமையாளர்களோ அவங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க.

ஞானச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ரெட்ரோ திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிங்க. நேரம் 9:15. கோவை மாவட்டம் பேரூரில் கடந்த 2025 கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அரசு தொழில் பயிற்சி நிலையம் புதிதாக தொடங்கப்பட்டு 6 தொழில் பிரிவுகளின் கீழே செயல்பட்டு வருது. இப்போதைக்கு அங்க அட்மிஷனும் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதம் 15 அட்மிஷன் தொடங்குச்சு. இந்த மாதம் 30 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத அந்த தொழிற்பயிற்சி நிறுவனம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தொழிற்பயிற்சி நிலையத்துல சேர்ந்து பயிற்சி பெறக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பயிற்சி மற்றும் தமிழக அரசால வழங்கப்படக்கூடிய நலத்திட்டங்களை தான் நான் சொல்ல போறேன். நல்ல கவனமா கேளுங்க. பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்துல ஐடிஐ மாணவர்களுக்கான நேரடி சேர்க்கை 2026 இந்த வருடம் வந்து இப்போ இந்த மாசம் 30 வரைக்கும் நடக்கும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. கோவை மாவட்டம் பேரூரில் இந்த அரசு தொழிற்பயிற்சி நிலையம் கடந்த 2025 புதிதாக தொடங்கப்பட்ட அட்வான்ஸ்டு சிஎன்சி மிஷினிங் டெக்னீஷியன், ஏரோநாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃபிட்டர், மல்டிமீடியா அனிமேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இன்பிளான் லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ட், சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் பிளான்ட் மெக்கானிக் அண்ட் வயர்மேன், இந்த மாதிரியான தொழில் பிரிவுகளுடன் செயல்பட்டு வருது. இப்போதைக்கு இங்கே நேரடி சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷனும் 10 தேர்ச்சி பெற்ற ஆண் பெண் மாணவர்களுக்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொழில் பயிற்சி நிலையமானது முற்றிலுமே கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு மட்டுமே அப்படின்றதுனால நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் போது கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் அட்டையை கையோடு கொண்டு வரணும் அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதி அண்ட் விண்ணப்ப கட்டணங்கள் நான் சொல்றேன். கல்வி தகுதி 10 தேர்ச்சி பெற்றிருக்கணும். விண்ணப்ப கட்டணம் ₹50 சேர்க்கை கட்டணமா வாங்குறாங்க. 185 ஓராண்டு தொழில் பிரிவுக்கு வாங்குறாங்க மற்றும் 195 ஈராண்டு தொழில் பிரிவுக்கும். விண்ணப்பதாரர்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வழியாகவும் நம்ம வந்து பணம் செலுத்திக்கலாம். நேரடி சேர்க்கையில சேர விரும்புறவங்க 10 மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் 4, ஆதார் அட்டை, முக்கியமாக கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் அட்டையுடைய காப்பியையும் கையோட கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம சான்றிதழ் நகல்களோட அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் ராமலிங்க அரங்க வளாகம், வேடப்பட்டி ரோடு, கனரா வங்கி பின்புறம், பேரூர் 641010 அப்படின்ற முகவரிக்கு செயல்பட்டு வர அரசு தொழிற்பயிற்சி நிலையத்துல நம்ம நேர்லயும் அணுகலாம், இங்கேயும் நம்ம வந்து தபால் அனுப்பலாம். பயிற்சியில் சேரக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுக்குறாங்க, சீருடை, பாடநூல், வரைபட கருவிகள், இலவச சைக்கிள், காலணி, பேருந்து பயண அட்டை, மாதாந்திர உதவித்தொகையா ₹750, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் இந்த திட்டத்தின் கீழே மாதம் தோறும் ₹1000 உதவித்தொகையா வழங்குறாங்க. மேலும் இதை பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான தொலைபேசி

கடைசி எண்கள் கொடுத்துருக்குறாங்க, 4 எண்கள் கொடுத்துருக்குறாங்க, நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. 6 3 6 3 8 4 8 1 2 2 8 3, அதாவது 6 3 8 4 8 1 2 2 8 3 இந்த நம்பருக்கும், 9 3 6 3 3 1 0 6 3 3 இந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 9 4 3 9 7 3 8 7 2 இந்த நம்பருக்கும், 9 5 8 5 1 1 9 2 9 இந்த நம்பருக்கும் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் இந்நிகழ்ச்சியில்
1: ஒரு விவசாயி நஞ்சு இல்லாத உணவு உற்பத்தி பண்றாங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து நல்ல உணவு வாங்கி சாப்பிட்றதுக்கான மக்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் இணைச்சி வைக்கிற வேலையை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பண்றோம்.
2: என்னைக்கு நடக்குதுங்க
1: இது? வந்து இந்த June 28 விஐடி பல்கலைக்கழகத்தில் காலையில் 9 மணியிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும்.
0: வரும் ஞாயிறன்று நடைபெற உள்ள பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து

0: கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இதை சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418874111.

0: ராயன் படத்துக்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. இது சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி நேர்களை. இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் பகுதியில் சமூக ஆர்வலர் ஜெய் மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTH-இலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, இன்று இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை.

0: புரட்சி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிங்க. இது சிறுவாணி சாரல். சிங்காநல்லூரில் ஏப்ரல் மாத கணக்கீட்டின்படி மின் கட்டணம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிங்காநல்லூர் பிரிவு அலுவலகத்தில் மின் கணக்கீட்டு பணி மேற்கொள்ளாததுனால ஏப்ரல் மாத மின் கணக்கீட்டின்படி மின் கட்டணங்கள் செலுத்தலாம் அப்படின்னு சில பகுதிகளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒண்டிபுதூர் கோட்டம் சிங்காநல்லூர் பிரிவு அலுவலகத்தில் ஜூன் மாதத்துக்கான மின் கணக்கீட்டு பணியை நிர்வாக காரணத்தினால மேற்கொள்ள முடியாத காரணத்தினால சிங்காநல்லூர் பகிர்மானத்தில் உள்ள சக்தி விநாயகர் நகர், மரியன் கார்டன், ராமசாமி கோனார் வீதி, முல்லை நகர், சிங்கை நகர், வேலன் நகர், தர்ஷனா அடுக்குமாடி குடியிருப்பு இந்த பகுதியை சார்ந்த மின் நுகர்வோர்கள் ஏப்ரல் மாத மின் கணக்கீட்டின்படியே மின் கட்டணம் செலுத்தலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
4: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ் வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

ஜான் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சீங்க. சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியோட நினைஞ்சிருக்கிறோம். குறுவை பருவ நெல் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யறதுக்கு வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாள் கொடுத்துருக்குறாங்க. வெள்ளம், வறட்சி, புயல், பூச்சி தாக்குதல் இந்த மாதிரியான இயற்கை பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பு பெறதுக்கு வேளாண்மை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தில் உடனே பதிவு செஞ்சு பயன்பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. வியாழக்கிழமை முதல்ல இந்த விவசாயிகளுக்கான தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்துல காப்பீடு செய்யறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. குறுவை நெற்பயிருக்கு ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள காப்பீடு செய்யணும் அப்படின்றதையும், மற்ற மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள காப்பீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கால அவகாசம் எக்காரணம் கொண்டும் மேலும் நீட்டிக்கப்படாது அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க. கடன் பெறக்கூடிய விவசாயிகள் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக காப்பீடு செஞ்சுக்கலாம். கடன் பெறாத விவசாயிகள் இ சேவை மையங்கள் அல்லது தேசிய பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கார்னர் மூலமாக நேரடியாகவோ அல்லது நீங்க பதிவு செஞ்சு இதற்கான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். மேல விவரங்களுக்கு வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரையோ வேளாண்மை அலுவலரையோ நீங்க நேரில் கொண்டு போய் நேர்லையும் நீங்க பார்த்து கூட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள குறுவை பருவ பயிர்களை நீங்க காப்பீடு செஞ்சாகணும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க.

பிற்பகல் மணி 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிச்சீங்க. நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த எல்லம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை கேட்கலாம். தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் சிறப்பு நிர்முகம். நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க.

திரைப்படத்திற்காக இனிமையான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. நேர்களை இன்று இரவு 9:15 மயிலரகு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கு. மயில் மார்க் சம்பாரவை நட்சத்திர மயிலரகின் இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் பி ஆர் பந்துலு அவர்கள் நிகழ்ச்சியை தவறாம கேட்டு ரசிங்க. இப்ப 10 மணிக்கு நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக உங்களது விருப்ப பாடல்களை நீங்க அனுப்பி கேட்டு ரசிக்கலாம். 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களது விருப்ப பாடல்களை இப்பவே அனுப்பிடுங்க. சிறுவாணி சேனல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவான பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜி சுஜி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சுயசார்பு நிலை எட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சுங்கத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களிடையே ஊக்கமருந்து பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மரியாதை செலுத்தினார். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப் பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை தொடங்கி வைத்தார். போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஏ அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களோட விருப்ப பாடல்களும் கேட்கவிருக்கோம். நேயர்கள் விருப்ப பாடல்களை எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9585800103. நிகழ்ச்சியோட முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு சர்க்கார் கண்ணாடி புத்தூர் பகுதியிலிருந்து முனுசாமி. அவர் விரும்பி கேட்ட பாட்டு நீர்பறவை படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:08:16. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் செல்வம், கௌசல்யா, சென்ட்ராயன். இவங்க விரும்பி கேட்ட பாட்டு சுறா படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
2: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:13:38. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நிஷாந்த் சோமனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க பாடலை. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு கலவாணி 2 படத்துல இருந்து.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா இவங்க விரும்பி கேட்ட பாட்டு உத்தமபுத்திரன் படத்திலிருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது

உங்கள் சாய்ஸ். நேரம் 10:24:38 நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. விஜயகுமார், மோகனவல்லி, மோவிகா ஸ்ரீ பனிக்கம்பட்டி பல்லடம்ல இருந்து பாடல் கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு பட்டியல் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:29, 10:00. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வரப்பாளையம் பகுதியிலிருந்து ஸ்ரீனிவாசன் ராஜேஸ்வரி, அவங்க விரும்பி கேட்ட பாட்டு வெயில் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நேரம். 10:35:27 நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் SV காலனி, கிரீதர், பிரகாஷ், அருணேஷ் இவங்க விரும்பி கேட்ட பாட்டு பாபா படத்துல இருந்து.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நேரம் 10:41:33. நமது அகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பூலவாடி பகுதியிலிருந்து உதயகுமார் பானுமதி, இவங்க விரும்பி கேட்ட பாட்டு மதராசப்பட்டினம் படத்திலிருந்து.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் இந்நிகழ்ச்சியில்
1: ஒரு விவசாயி நஞ்சு இல்லாத உணவு உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து நல்ல உணவு வாங்கி சாப்பிட்றதுக்கான மக்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் இணைச்சி வைக்கிற வேலையை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பண்ணுறோம்.
2: என்னைக்கு நடக்குதுங்க
1: இது? வந்து இந்த June 28 விஐடி பல்கலைக்கழகத்தில் காலையில் 9 மணியிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும்.
0: வரும் ஞாயிறன்று நடைபெற உள்ள பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்பு தாராபுரம் பகுதியிலிருந்து. இவங்க விரும்பி கேட்ட பாட்டு எம்மகன் படத்திலிருந்து.

நேர்களே, இன்று மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மதியம் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து இன்றைய நேயர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க RJ சுஜி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முகரம் தினத்தில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகத்தை போற்றுவோம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நேர்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதில் ஹஸ்ரத் இமாம் உசேனின் தியாகம் மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டருக்கு விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழினத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும், போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும், போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுலாவில் நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02 40 நிமிடம். இனி தொடர்வது சங்கீத சாரல். முதல் பாடல் எஸ் சரளா பாடியிருப்பதை

ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேயர்கள் இப்பொழுது கோட்டூர் எம் கே சையத் தாஜுதீன் அவர்கள் பாடியிருக்கும் இஸ்லாமிய துதிப்பாடல்கள் கேட்கலாம்.

0: கலாம்.
1: நாளை மறுநாள்
0: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: நேரம் 11:30. நேர்கள் இணைந்திருப்பதாக ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் ரெயின்போ கிளாசிக்ஸ். மனதை வருடும் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் குணசுந்தரி திரைப்படத்திற்காக.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கும்.

0: பாடுதே.
1: குணசுந்தரி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். ஏ எம் ராஜா பாடியது. பாடலாசிரியர் டி என் ராமையா தாஸ், இசை கண்டசாலா. ரெயின்போ கிளாசிக்ஸில் தொடரும் பாடல் அன்னையின் ஆணை. திரைப்படத்திற்காக ஜிக்கி ஏ ஜி ரத்னமாலா பாடியது. பாடலாசிரியர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன், இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.

எத்தனை பாட்டு பாடும் தழுக்குக்கார மங்கையரே.

தங்க பதுமை திரைப்படத்திற்காக இனிமையான பாடல் கேட்டு ரசிச்சிங்க. பி லீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ரெயின்போ கிளாசிக்ஸில் தொடரும் பாடல் நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திற்காக. டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி பாடியது. பாடலாசிரியர் மு ஷெரீப், இசை ஜி ராமநாதன்.

ஜூனோ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு ரசித்த பாடல் விடிவெள்ளி திரைப்படத்திற்காக ஏ எம் ராஜா, பி சுஷீலா, திருச்சி லோகநாதன் ஜிக்கி பாடியது. பாடலாசிரியர் மருதகாசி, இசை ஏ எம் ராஜா. தொடரும் பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக திருச்சி லோகநாதன், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் மருதகாசி, இசை கே வி மகாதேவன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை தவறாமல் கேளுங்கள்.

0: ரெயின்போ கிளாசிக்ஸ்ல நிறைவாக கேட்டு ரசித்த அந்த பாடல் அரசலங்குமரி திரைப்படத்திற்காக. பி சுஷிலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஜி ராமநாதன். 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் வள்ளுநரின் வார்த்தை கேட்கலாம். தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்க தவறாதீர்கள்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
0: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

0: வல்லுநரின் வார்த்தை. நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: இது வந்து ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்னு சொல்லும்போது அதுக்குன்னு நமக்கு தெரியும் என்னென்னலாம் இருக்கும். கம்ப்யூட்டர் டேபிள்லேருந்து ஆஃபீஸ் செட்டப்புக்கு வேண்டிய ஃபர்னிச்சர் அதுவும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லையா?
2: ஆமாம்.
1: ஆஃபீஸும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம்.
2: 100% கஸ்டமைசேஷன். ஏன்னா இன்னைக்கு ஆஃபீஸ் தானே மெயின். நம்ம சம்பாதிக்கணும்னா வீடு எப்படி இருக்கோ இல்லையோ, நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற ஆஃபீஸு அதுக்குண்டான செட்டப் இருந்தால் தான் அந்த ஆம்பியன்ஸு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்கு காசுங்க. எந்த ப்ராடக்ட்டுமே அதே 20 ரூபா காய் நம்ம சந்தையில் வாங்குகிறோம், அந்த அதே ஒரு காய் நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ அந்த ஏசி, அந்த பில்லிங் கவுண்டர், அசிஸ்டண்ட்கர் ஒரு 2 பேர். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே இன்றைக்கி மேட்ரு. அவங்க எப்போவுமே வெளியவே வச்சு காய் விற்க முடியும் தான், வண்டியில் விற்க முடியும் தான். மக்கள் எதை விரும்புகிறோம்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ். 5 மினிட்ஸ் நான் போனாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி காஸ்ட்டு. ஸோ அவங்க ஆஃபீஸை எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு லைஃப்.
1: ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, மேபி ஒரு 20 இயர்ஸ் பேக் சொல்லுவாங்க, மலேசியாலேருந்து வர ஃபர்னிச்சர் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்ஸ்க்கு நல்ல இங்கே மவுஸ் உண்டு. ஸோ அதனால நிறைய ஷாப்ஸ் சொல்லுவாங்க மலேசியன் ஃபர்னிச்சர் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டதும்பாங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்கவங்களே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே இருந்தவங்க மூலமாக இந்த ஃபர்னிச்சரை கொடுத்து விட சொன்னேன், பார்சல் மூலமாக கொரியர் மூலமா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று சொல்லுவாங்க, இந்தோனேஷியாவும் சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்கே வந்து சீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்னிச்சர்லாம் அங்கே ரொம்ப சீப்பு, இந்தியா இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், அதனால அங்கேருந்து நான் வரவழைச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸ்டில் இப்போவும் அப்படிதான் இருக்கா, இல்லை நம்ம ஊர்தே குவாலிட்டியானது இருக்கா?
2: நம்ம ஊரில் 100% குவாலிட்டியானது இருக்குங்க மேடம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இம்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் எங்கள் ஷோரூம் வந்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேக் மட்டும் இல்லை, சைனா, மலேசியா, இந்தோனேஷியா, டர்க்கி, இட்டலி எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது டிபெண்ட்ஸுங்க. இப்போ நீங்கள் இந்தோனேஷியனில் சீப் தான், நம்ம ஊரை விட அங்கே மணி வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டாவது, அங்கேயுமே நீங்கள் போய் இன்னைக்கு அறுத்த மரத்தையும் நேத்தறுத்த மரத்தையும் வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் நமக்கு தேவை அப்படி இல்லை இல்லை, அது மறுபடியும் மூச்சு விட்டுருச்சுன்னா உங்களுக்கு கிராக் வரும். உட்டுனாவே கண்டிப்பாக கிராக் வரும். ஸோ நமக்கு வந்து பழைய மரம் வேணும். அப்படி போகும்போது கண்டிப்பாக ப்ரைஸிங் மாறதான் செய்யும். ஸோ குவாலிட்டி நம்ம விட்டே 100% சூப்பராக இருக்குங்க. நம்மகிட்டே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது.
1: இப்போ கேரளா பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா ட்ராவல் ஒரு ரோட் ட்ரிப் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மச் ஆஃப் சாமில்ஸ், நிறையா ஃபர்னிச்சர் ஷாப்ஸு எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். அங்கே அவ்வளோ சேல் ஆகுதா இல்லை அங்கே அவ்வளோ பேர் வாங்குறாங்களா, அதே ஒரு பெரிய க்வெஸ்டின் மார்க். ஏன்னா இவ்வளோ கடை இருந்து வாங்கினா தானே கடை இருக்கும், நம்ம ஊரில் அவ்வளோ கிடையாது. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா?
2: மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அங்கே மில்ஸ் சாமில்ஸ் அதிகங்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக மக்களை கண்ணில் பார்த்துருக்கீங்க. இங்கேயும் இருக்குது மேடம், அது தெரியறதில்ல. நம்மளுக்கு கொஞ்சம் இன்டீரியராக இருக்காங்க, அவங்க மெயின் ரோட்லேயே இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க அந்த ஊருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ ஒரு தமிழ்நாடு சப்ளை.
1: அதான் சொல்கிறேன், அதுதான் இங்கேருந்து போகிறவங்க சொல்கிறாங்க அங்கே வந்து விலை கொஞ்சம் கை கிடக்கமாக இருக்குது கேரளாவில், இங்கே விட அப்படின்னு சொல்கிறாங்க.
2: இல்லை, நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வேற, அவங்க போடுற மரம் வேற. அது வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக புரியும்,
1: கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம்.
2: ரெண்டாவது, மரத்தோட தன்மை. நான் சொன்ன மாதிரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை சீசன் வந்து அவங்களுக்கு தெரியும், கேரளாவோட மழை டைம் எப்படி இருக்கும்னு. ஸோ ஈரம் இருக்குங்க மரத்தில், அந்த மாய்ச்சர் இல்லாமல் செஞ்சு வாங்கிட்டு வர்றது ரேட்டு சீப்பாக தான் இருக்கும். பட் ஒரு டைம் லைனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஏன் நம்ம மரம் வந்து காஸ்ட்லியாக இருக்குன்னு.
1: ஸோ இருக்குது டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்டு. ஓகே, இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸ் வருது, பெரிய இன்டர்நேஷ்னல் ஷாப்ஸ், நமக்கு நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் தானே, உங்களை மாதிரி பிஸ்னஸ் பீப்புளுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு பெரிய நிறுவனம் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும் உங்களுக்கு.
3: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். UP police has arrested 8 people named in the first FIR filed in the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra donation case. The FIR was filed following recommendations made by the Special Investigation Team, SIT, constituted on the directions of Chief Minister Yogi Adityanath. The case was registered at the Sri Ram Janmabhoomi police station on the written complaint of trust member Krishna Mohan. The FIR names Avinash Shukla, Anukalp Mishra, Lavkush Mishra,

0: you. So sweet.
1: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று இடம்பெற்றுள்ளார் தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவர்கள்.
2: இப்ப கன்சூமரிசம் நம்ம கிட்ட ஜாஸ்தி தான் இருக்கு. நம்ம எதை பார்த்தாலும் வாங்கணுங்கிற மனநிலை இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பாக்குறோம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்புறம் முதல்ல நம்மளே தேடி போய் பார்த்து கடை கடையா பாக்குறோம். எதுவும் அட்ராக்டிவா இருக்கு, இந்த கடை பார்க்கலாமா, இந்த ஃபர்னிச்சர் பார்க்கலாமாங்கிறது நீங்க சொல்ற மாதிரி கூகுள் போட்டோஸ்லேயே அவ்வளோ இருக்கு, டிஸ்பிளே இருக்கு. கஸ்டமைஸ் பண்றதெல்லாம் அப்புறம் நமக்கு இது பார்த்த உடனே வாங்கணுங்கிற ஆசை வருது. பாருங்க, கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணுங்கிறது நீங்க சொல்றீங்க எல்லாரும் வாங்குறாங்கன்னு, அதுக்கப்புறம் நமக்கே ஒரு ஆசை வருது. எந்த பொருளை பார்த்தாலுமே அப்படி ஒரு ஷோ பீஸ் மாதிரி வைக்கும்போது ஊஞ்சல், நான் அதுக்கும் வரேன், ஊஞ்சல் மாதிரி அதெல்லாம் வித விதமாக வரும். முன்னெல்லாம் ஊஞ்சல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் இருந்தது இல்லையா, வித விதமாக வரும்போது சார் நமக்கு இடம் இருந்தால் இதை வாங்குவோமா அதை வாங்குவோமா, நமக்கே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும் அந்த பொருள் மேலே. இப்போ நீங்கள் மக்களை வசீகரிக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பொருள் டிஸ்பிளேல காட்டும்போது எதெல்லாம் முன்னாடி வச்சுருப்பீங்க? உங்களோட சிக்னேச்சர் ஃபர்னிச்சர் மாதிரி சொல்லுங்களேன்.
3: நாங்கள் ஃப்ளோர் வைஸ் பிரிச்சுருக்கோம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லெதர் சோஃபாஸ் தான் பார்ப்பீங்க, ஏன்னா எல்லார் வீட்லேயுமே லிவிங் தானே என்ட்ரன்ஸில். ஸோ லிவிங் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பெட்ஸு, அடுத்தது எந்த கஸ்டமர்னாலும் கட்டில் வாங்குவாங்க, மேட்ரஸ் வாங்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பெட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். தேர்ட் ப்ரியாரிட்டியில் டைனிங் டேபிள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃபர்னிச்சருங்கிறது ஒரு ப்ரைடாக பார்க்குறாங்க மக்கள் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மூணு தான். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்டர் டேபிள், கார்பெட், பாத் மேட், அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே, ஸ்டடி டேபிள், ரிவால்விங் சேர்ஸு, புக் ஷெல்ஃபெல்லாம் கம்பல்சரி. அது இல்லாமல் மாடுலர் கிச்சன், வார்ட்ரோபு, மாடுலர் கிச்சன் இல்லாதவங்களுக்கு ரெடிமேடாக ஏதாவது பேண்ட்ரி யூனிட்டு, அந்த மாதிரி எங்கிட்ட இது இல்லை அதனால் நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் இன்டீரியரில் பண்ணலைன்னா கூட லூஸ் ஃபர்னிச்சர்ஸில் இருக்குது, ரெடிமேடாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் லாஃப்டோட வார்ட்ரோபெல்லாம் ரெடியாகவே வச்சுருப்போம். நான் 15 நாள் 20 நாள் 1 மாதம் என்னால் இன்டீரியர் பண்ண வெயிட் பண்ண முடியாது, அதை இன்றைக்கே எடுத்துகிட்டு போங்க, இப்போயே கொடுத்துடலாம் அந்த மைண்ட் செட். அப்போ உங்களுக்கு இன்றைக்கே நமக்கு கிடச்சதுன்னா ஐயோ அலைச்சல் இல்லை, வேலை முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் நாங்கள் வசீகரமாக வச்சுக்கிறோம்.
2: வெரி குட். ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சரில் நீங்கள் இதெல்லாம் சொல்வீங்க. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ ஹாட் செல்லிங்னா அதுதான் சொல்வீங்களா?
3: நம்ம ஊருக்கு அப்படி சொல்ல முடியாதுங்க மேடம், அது ஒரு டாப்பிக்கா இருக்கு. ஆனா எல்லாரும் அந்த ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்ல ஃபர்ஸ்டா சொல்றது வந்து சோஃபா கம் பெட். ஸோ ஒரு கெஸ்ட் வந்தா அப்படி படுக்க வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக எல்லாருமே கேட்கறது அதுதான். மற்றபடி அங்க சோஃபா கம் பெட்டை தவிர ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர்னா வால்ல டைனிங் டேபிள்லாம் நம்ம மக்கள் அப்படி ஒன்றும் விரும்புறது இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சோஃபா கம் பெட்டு தான் இன்னைக்கு இருக்கு. சென்னை
2: பெங்களூர் மாதிரி சின்ன ஊர், பாம்பேக்கு தான் அத சொல்லுவாங்க ஒரு காலத்துல, இல்ல மும்பைக்கு தான் அந்த சின்ன ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெருநகரம், சென்னை மாதிரி பெருநகரம், பெங்களூர் மாதிரி பெருநகரத்துல கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இட்ஸ் கெட்டிங் பாப்புலர்.
3: இடம் இல்லாததுதான், அதனால ஒரு ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் காட்டு, மேட்ரஸ் என்னெல்லாம் இருக்கோ அது உள்ள வச்சுக்கலாம், லாஃப்டோட வார்ட்ரோப்ஸ், ஸோ வேண்டாத திங்ஸ் எல்லாம் மேல வச்சுக்கலாம். அப்ப கட்டில் கீழே ஒரு ஸ்டோரேஜ், சைட்ல ரெண்டு ஸ்டோரேஜ், இந்த மாதிரி திங்ஸ் தான். இதுல ஸ்பேஸ் சேவிங்கா நான் கட்டளை வந்து அப்படியே மடக்கி வால்ல வச்சிருவேன் அப்படின்னா விரிச்சு போடும்போது அந்த இடம் தேவைதானே?
2: கரெக்ட்.
3: இப்ப ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். இதுதான் நமக்கு இங்க பெரிய, நம்ம மக்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் விரும்புறாங்க.
2: உங்க ஸ்டோர் எங்கெல்லாம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, ஏரியா எல்லாம் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் இங்க ஆரம்பிச்சீங்க விமன்ஸ் பாலிடெக்னிக் கிட்ட, அதுக்கப்புறம்
3: இப்போ அங்கே ஒரு ஷோரூம் இருக்கு, கோல்டு வின்ஸ்ல சித்ரா ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு ஷோரூம் இருக்கு, திருப்பூர் காங்கேயம் ரோட்ல ஒரு ஷோரூம் இருக்கு, ஈரோடு பழைய பாளையம்ல ஒரு ஷோரூம் இருக்கு, கோபியில ஒரு ஷோரூம் இருக்கு.
2: ஓகே, நீங்க வந்து எல்லாமே நீங்க உங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் பாத்துக்கிறீங்க, உங்க ஃபேமிலி பிசினஸ் தான்.
3: இப்ப நானும் என் ஹஸ்பண்ட்
2: பாக்குறீங்க. ஓகே, உங்க ஃபேமிலியில வேற யார் இருக்காங்க சொல்லுங்களேன். உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லுங்க.
3: ஹஸ்பண்ட் பேர் மார்க் அமல்ராஜ். எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, சச்சின் மார்க், ஸ்மிதா மார்க், ரெண்டு குழந்தைங்க,

0: பையன் தேர்ட் இயர் படிக்கிறாரு, பொண்ணு லெவன்த் போறாங்க.
1: குட். அவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஃபியூச்சர்ல இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா தெரியல.
0: ஆஃப்கோர்ஸ் இல்ல, பையன் இப்பவே பிஸ்னஸ்க்குள்ள வந்துட்டாரு. அவருக்குன்னு தனியா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் இப்போ தேர்ட் இயர் லண்டன் போறாரு, போயிட்டு வந்தா அவர் டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. அவன் நைன்த்ல இருந்தே பிசினஸ் கூட வந்துருவாப்ல. பொண்ணும் ஆர்கிடெக்ட் தான் படிக்க வைக்கிறோம், இதே சேம் பிசினஸ் குள்ளதான்.
1: ஓ குட் குட். ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்ப டிசைனிங் ஆஃப் ஃபர்னிச்சர் அது இருக்கு இல்லையா, ஸ்டைலிங் எ ஹோம் வித் டிசைனர் ஃபர்னிச்சர் அப்படிங்கறது ஒரு கான்செப்டா இருக்கு. இப்ப நிஃப்ட் மாதிரி இதுல கோர்ஸ் கொடுக்கும்போது இதுக்கும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. நம்ம நினைச்சிருக்கோம் ஒன்லி ஃபார் ட்ரெஸ் மெட்டீரியல், அதுக்கு தான் டெய்லர்டு, இது இதுக்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது எல்லாத்துக்குமே ஆன டிசைனிங் இடம் தான் அது. ஸோ இது வந்து ரொம்ப கான்செப்சுவலாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ உங்கள் டாக்டர் கூட படிக்கிறான்னு சொன்னீங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் இந்த டிசைனர் ஃபார்மேட் இல்லையா, டிசைனர் கவுன்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி இல்லை. அதுதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது.
0: கண்டிப்பாக
1: ஒரு ஸ்லீக்கான ஃபர்னிச்சர், ஒரு டால் ஒரு ஸ்டூல் அந்த மாதிரி நான் சொல்கிறது, விதவிதமாக அந்த இந்த பார்ட்டி கார்னர் செட் பண்ணது அந்த மாதிரி வீட்லேயே இல்லையா. அப்புறம் வந்து உங்களோட அந்த ஸ்டைலிங் ஆஃப் ஹோமில் முக்கியமாக அந்த பால்கனி அதுக்கு ஏற்ற மாதிரி, அஃப்கோர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது தான், இதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணுறதெல்லாம் இருக்குது இல்லையா. அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு இதுலேயும் போகிறாங்க, எல்லாத்துலேயும் போகிற மாதிரி இந்த ஃபீல்டுலேயும் போகிறாங்க இல்லையா. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா, நீங்கள் அதுக்கான மேகசின்ஸ் அதெல்லாம் பார்ப்பீங்களா? இதுக்கு முன்னாடி மேகசின்ஸ் தானே, இப்போ தானே கூகுள் ஆண்டவர் இருக்காரு இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா?
0: மேடம் ஃபாலோ பண்ணலன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது. கஸ்டமர்ஸுக்கு வந்து அப்டேட்டட் வேணும். நாங்கள் தான் நீங்கள் கேட்ட மாதிரி 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிச்ச ஷோரூம் இன்னைக்கு 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சிருப்போம். என்ன வைக்கிறது, அப்டேட் ஆகலைன்னா எப்படி வைக்கணும்,
1: அதை தான் கேட்குறேன்.
0: நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஷோரூமில் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு வரும்போது அதே வச்சுருந்தா நீங்கள் ஓடிடுவீங்க, வருவீங்களா? நீங்கள் ஒரு ஒரு தடவை எங்கள் ஷோரூம் வரும்போதும் நீங்கள் புதுசாக ப்ராடக்ட் பார்க்கலாம் ஒவ்வொரு டைமும். இப்போ நாங்கள் வந்து ஒரு சில பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் தான், நீங்கள் 5 வருஷம் வந்தாலும் அதே 50 பொருள் தான் வச்சுருப்பாங்க. பட் எங்கள் ஷோரூமில் நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அடுத்தது உங்கள் பையன் கல்யாணத்துக்கு வரும்போது அந்த ப்ராடக்ட் இருக்காது, கண்டிப்பாக மாடல் அப்டேட் பண்ணியிருப்போம், அப்கிரேட் ஆகிருக்கும். அதனால தான் நாங்கள் இன்னைக்கு ஸ்டாண்டர்டோனாக இருக்க முடியுது.
1: வெரி குட்.
2: வல்லுநரின் வார்த்தை

0: ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: இந்த இடத்துக்கு வர்றதுக்கான உழைப்பு எவ்வளவு போட்டிருப்பீங்க? உழைப்பு தான் நமது பிரதானம், வந்து உழைப்பு தான் இல்லையா?
2: உழைப்புன்னு சொல்றத விட மேடம் ஆர்வம்னு சொல்லலாம்.
1: இந்த ஆர்வமோட சேர்ந்து
2: அது புஷ் பண்ணிருது நம்மள. இப்போ நம்ம வெறும் உழைப்பு மட்டும் வச்சிருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்ல போர் அடிச்சிரும். என்ன வேலை வேலைன்னு செஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கனால அது புஷ் பண்ணுது அடுத்தது என்னன்னு பாரு. அடுத்தது அது நமக்கு ரிஸ்கா இருந்தாலும் கூட, நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருந்தாலும் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் விட மாட்டேங்குது. கண்டிப்பா பண்ணணும், அது என்னன்னு பாத்திரணும், நம்மளால முடியாததா இருக்காது, கண்டிப்பா அது முடியும்.
1: இந்த இன்டீரியர் டிசைனிங் பண்றீங்க இல்லையா, அது எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க?
2: நாங்க ஆதியில இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து மேனுஃபேக்சரர்ங்கிறதுனால ஆதியில இருந்தே இன்டீரியரும் கூடவே பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு பிராண்டா ப்ரமோட் பண்றது இப்ப நாங்க இந்த 1 இயரா பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, இப்ப உங்களோட பிராண்ட் ப்ரமோஷன் வேர்ட் ஆஃப் மவுத் தான் போயிருக்கும் இத்தனை வருஷத்துல. இப்ப அது எப்படி சாத்தியமாகுது? ரொம்ப ஈஸியா இருக்கா? அதுவும் ஸ்டில் உங்களுக்கு நேம் இருக்கிறதுனால.
2: கண்டிப்பா இன்னைக்குமே எங்க ஷோரூம்ல 10 walk-in வந்தா 5 customer 6 customer வந்து ரெஃபரன்ஸ்ல தான் வந்திருப்பாங்க. ஒரு 4 பேர் புதுசா ஆட் பார்த்து புதுசா வந்திருப்பாங்க. 6 customer அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல 10% நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான். எத்தனையோ கஸ்டமர் நாங்க பாக்குறோம் கல்யாணம் ஆன புதுசுல வந்திருப்பாங்க, கை குழந்தை எடுத்துட்டு இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணம்னு சொல்லி வாங்க வராங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு நாங்க ஒரு எல்கேஜி யூகேஜில போட்டோ எடுத்து வச்சிருக்கோம், இன்னைக்கு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ப்ராடக்ட் வாங்க வராங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, மேடம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது வாங்கினேன், இன்னைக்கு என்னோட கம்பெனிக்கு உங்ககிட்ட தான் எல்லாமே இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நாங்க பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ரௌட் மோமெண்ட்.
1: வெரி நைஸ். ஓகே, உங்களுக்கு வந்து ரோல் மாடல் சேராக இருப்பாங்களே, உங்களை மாதிரி பெரிய ஷோரூம் வச்சுருந்தவங்களை பார்த்து. வேறு இந்த ஃபர்னிச்சர் ஷோரூம்னு சொல்லலை, வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ், எப்படி அவங்க ஸ்க்ராச் டு ரிச்சஸ் அந்த மாதிரி வளர்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? யாரோ ஒருத்தரை ரோல் மாடலாக எடுத்திருக்கீங்களா?
2: அப்படி யாரோ ஒருத்தரை ரோல் மாடலாக எப்பவும் எடுக்கலை. ஒரு ஒருத்தரையும் ரோல் மாடலாக ஒரு ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிறது தான். எங்கே நம்ம யாரை பார்த்தாலும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க கிட்டே இருக்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். ரெகுலராக டே டு டே லைஃப்பில் இவங்க தான் அவங்க தான் பெரிய ரிச் பீப்புள் அப்படி இல்லை. நம்ம ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கூட அவங்க வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து இங்கேயும் பார்த்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, நம்ம என்ன இங்கே பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் டயர்டாகி படுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் இன்ஸ்பயர் ஆகிக்கிறேன்.
1: இப்போ முக்கியமான ஒரு கேள்விக்கு வரேன், கோவிட் டைமில் உங்களோட பிஸ்னஸ் எப்படி இருந்தது சொல்லுங்களேன். ஏன்னா

0: எல்லாமே ஆல்மோஸ்ட் ஷட் டவுன், ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க. எக்ஸப்ட் ஃபார் ஃபுட் பிஸ்னஸ் வேறு எதுவுமே பெருசாக நடக்கலம்பாங்க. நீங்கள் சொல்லுங்களேன், எப்படி இருந்தது?
1: கோவிட் வந்து இன்னும் ஒரு 20 வருஷம் கடுமையாக உழைச்சாதான் நான் வந்து ஜெயிக்க முடியும், காப்பாற்ற முடியும் இந்த நிர்வாகத்தேங்கிற நிலைமைக்கு தான் கொண்டு வந்து விட்டுச்சு
0: கோவிட்.
1: கோவிட் அது நிறையா பேர் சொல்லாமல் இருந்திருக்கலாம், சத்தியம் அதுதான். எல்லாத்துக்குமே எங்களை மாதிரி ஒரு நடுத்தர தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமத்தை தான் கொடுத்துச்சு. ஆனால் அது ஒரு சில விஷயத்தையும் சொல்லி கொடுத்துச்சு. கண்டிப்பாக முடியும், முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, பண்ணலாம் தாராளமாக, இன்னும் ஒரு 10 வருஷம் சேர்ந்து உழைக்கணும் அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டையும் கொடுத்துச்சு, நிறையா விஷயத்த சொல்லி கொடுத்துச்சு கோவிட்.
0: ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இல்லையா, அப்போவே இந்த 1 லாக் ஸ்கொயர் ஃபீட் இது வந்தாச்சு இல்லையா.
1: அப்போ தான் நாங்கள் அந்த கோவிட் டைமில் தான் அக்ரெசிவாக நாங்கள் நிறைய ஸ்டோர் போட்டிருக்கோம. 3 ஸ்டோர்ஸ் வந்து அந்த டைம் தான் நடந்துச்சு.
0: ஏன்னா இது டோட்டல் ஷட் டவுன் இல்லையா, டோட்டல் ஷட் டவுன் ஃபார் மந்த்ஸ் டுகெதர். அப்போ உங்களது வந்து ஒரு ஓப்பனே பண்ண முடியலை அப்படிங்கும்போது பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன யோசிக்க முடியும் இல்லையா, அப்படி தான் எல்லாருக்கும் இருந்தது தான். அதை நான் சொல்லிட்டேனே, ஃபுட் பிஸ்னஸை தவிர பெருசாக எதுவுமே நடக்கலை. ஒரு துணிக்கடை மூடிதான் இருந்தது, ஏதோ கல்யாணத்துக்கு கூட அவங்க பாதி கதவை திறந்து எடுத்து கொடுத்தாங்க அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஃபர்னிச்சர் அப்போ வாழ்க்கையாக வாழ்வா சாவாங்கும் போது யாரும் ஃபர்னிச்சரை வாங்குற அளவு கூட யோசிக்க மாட்டாங்க. துணியாவது அத்தியாவசியத்தில் போயிடுது, இது அத்தியாவசியமும் இல்லை. அப்போ அது மீண்டு வந்து கூட உங்களுக்கு 1 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா. அந்த இதுலேருந்து வெளியில் கம்ப்ளீட்டாக எப்போ வந்தீங்க, எந்த வருஷம்?
1: இல்லை அப்படி கம்ப்ளீட்டாக வந்துட்டோன்னு இன்னைக்கு கூட சொல்ல முடியாதுங்க. வந்துடணுங்கிறக்காக தான் நான் சொன்னேன், 10 வருஷம் நம்ம ஓடுனாதான் நம்ம அந்த 2 வருஷத்தோட லாஸ். ஏன்னா 1 மாதம் மேபி லாக்டவுனாக இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது யார் ஃபர்னிச்சருக்கு வருவா? அப்புறம் அவங்க அவங்களே ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள், 1 மந்த் 2 மந்த் யாருமே பிஸ்னஸ் பண்ணாமல் எல்லாரும் ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது ஒரு ஆடம்பரத்தை நோக்கி வர்றக்கு யாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், யாருமே வரல. ஒரு 2-3 வருஷமே ஆச்சு எல்லாத்துக்குமே அது ஒரு ரெகுலர் ஆகிறது. அதனால நாங்கள் அதை வந்து இன்னொரு 10 வருஷம் ஆகுங்கிறது, இன்னைக்கு இன்னொரு 5 வருஷத்துல நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு.
0: வெரி குட்,
1: அவ்வளோதான்.
0: இதை வந்து நீங்கள் ஒரு ஆஸ் அன் ஆண்டர்பிரனர், நீங்கள் ஒரு தொழில் முனைவர மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? லேடிஸ் எத்தனை பேர் இருப்பாங்க கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க?
1: எதுக்கும் பயப்பட தேவையில்லை, துணிவா செய்ய வேண்டியதுதான், நடக்கிறது கண்டிப்பா நடக்கும், பயப்படக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். கிளாரிட்டியா இருக்கணும், பயப்பட தேவையில்லை, நம்மனால முடியும்னு உங்களுக்குள்ள ஒருத்தர் சொன்னாருன்னா நீங்க தாராளமா செய்யலாம்.
0: பட் லேடிஸ்க்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து இந்த காலத்துல ரொம்ப பொருத்தமானதுன்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரியே வந்து ஒரு ஃபர்னிச்சர் பிஸ்னஸோ இல்லை ஒரு துணிக்கடை, சாரி பொட்டீக்கு, ட்ரெஸ் பொட்டிக், ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒன்று சொல்லுங்களா, எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்வீங்க?
1: கன்சூமர் மார்க்கெட்டில் மேடம் யார் பையர்னு நினைக்கிறீங்க?
0: நம்ம தான்
1: லேடிஸ் தான் பையர். ஸோ லேடிஸை நம்பி என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், லேடிஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம மைண்ட் செட் என்ன, நம்ம என்ன எதிர்பார்ப்போங்கிறது நமக்கு தானே தெரியும் ஜென்ஸை விட. இப்போ எங்கள் கடையிலேயே ஒரு ஷோரூம்க்கு ஒரு யாரோ ஒரு கஸ்டமர் வராருன்னா தனியாக வந்து பார்த்துட்டு போயிடுவார், அப்புறம் வைஃபை கூட்டு வந்து தான் நான் டிசைட் பண்ணுவார். ஸோ மேடம் தான் டிசைட் பண்ணும். ஸோ மேடமுக்கு தெரியும் எப்படி இருக்கிற கடையில் வாங்கணும், என்ன வாங்கணும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த தொழில் என்ன பண்ணாலும் ஜெயிக்கும். இதுக்கு நம்ம வந்து பொட்டிக் போடுங்க, என்ன லேடிஸ் தான் பொட்டிக் தானா அப்படி இல்லை, என்ன
0: ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், எத்தனையோ தொழில் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா
1: எல்லாருமே அதான் மேடம் பண்றாங்க, லேடிஸ்னாவே ஒன்னா பொட்டிக்கே இல்லைன்னா வந்து பியூட்டிஷியன்ங்கிறாங்க,
0: ஃபுட் பிஸ்னஸ் பண்றாங்களே. இங்க கூட 2 பொண்ணுங்க வந்தாங்க, காலேஜ் முடிச்சுட்டு தோசை கடை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கையில் மூலதனமே இல்லாமல் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நவ் இட் இஸ் ஸ்லோலி தே ஆர் பிக்கிங் அப். அந்த மாதிரி இப்போ நிறைய எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்குது. இது ஆரோக்கியமானதா நீங்கள் சொல்லுங்களேன்?
1: 100%. இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு எவ்வளோ நான் ரொம்ப ஈஸியாக வந்துட்டேன். பட் நம்ம இந்த ஜென்ரேஷனே இந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே வெளியே வந்து இன்னைக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருமே ஒர்க்கிங், எல்லா லேடிஸுமே ஒர்க்கிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது தான்.
0: வெரி நைஸ், ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க.
2: நேர்களே, இதுவரை தொழில் முனைவோர் மலர்விழி அமல்ராஜ் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் வெள்ளிக்கிழமையன்று வசந்த இளம் நிகழ்ச்சியில் வல்லுநரின் வார்த்தை செக்மெண்ட்ல இடம்பெறும். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. இன்று இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இனி அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் வரப்போகுது அப்படிங்கறத குறித்து தெரிஞ்சுக்கலாம். 1 மணிக்கு மணி 1 மலர் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். 3:00 டீ டைம் நிகழ்ச்சி, 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:02 கெட் செட் கோ த கேம் ஷோ, மாலை மணி 5:02 சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:32 ஏறும் உறும் நிகழ்ச்சியில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீ முதா அவர்கள். இரவு மணி 9:15 மயில்மார் சம்பாரவியின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரம் பழம்பெரும் இயக்குனர் பி.ஆர். பந்துலு அவர்கள். 10:00 மெலடி மெட்டுக்கள், 10:59 முதல் நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் ஆக்கர்மன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறியச் செய்தவர் மாப்பு

0: சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள நெதர்லாந்து அரசி மேக்சிமா உடனான சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைந்துள்ளதாக கூறினார். கூடுதல் செலவினங்கள் ஏதுமின்றி மக்கள் இதனை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் பிரதமர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச் செயலாளரின் நிதி தொடர்பான சிறப்பு வழக்கறிஞராகவும் செயலாற்றி வரும் மேக்சிமாவின் இந்திய பயணம் மின்னணு பொது கட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் நீடித்த பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மான் கூறியுள்ளார். புதுதில்லியில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த அவர், இந்தியாவும் ஜெர்மனியும் பசுமை மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான எரிசக்தி திட்டங்களில் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். வர்த்தகம், அரசியல் உள்ளிட்ட துறைகளிலும் ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தம் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜெர்மன் தொழிலதிபர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு பிலிப் அக்கர்மன் குறிப்பிட்டார். மொஹரம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் முகமது நபியின் பேரனான ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் மற்றும் அவருக்கு துணையாய் நின்றவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்றனர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்ந்துள்ளார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் மன உறுதியுடன் போராடி தியாகம் செய்ததை மக்கள் என்றும் நினைவில் கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்நாள் அமைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். உயிரையும் துச்சமென மதித்து மன வலிமையுடன் போராடிய அவரது செயல் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருள் பயன்பாடற்ற இந்தியாவை கட்டமைப்பதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் பழக்கம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வரும் நிலையில் பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் போதைப்பொருளுக்கு எதிரான இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்வதில் சிறப்பாக பணியாற்றி வருவதற்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் போதைப்பொருளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அனைவரின் முயற்சிகளுக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு துணையாக நிற்கும் கட்டமைப்புகளை ஈவு இரக்கமின்றி அழிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்து குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கவும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றன. போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: போதைப்பொருள் பயன்பாடு என்பது ஒருவரின் உடல் நலத்தை மட்டுமல்ல, குடும்பம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆர்வத்திற்காகவோ நண்பர்களின் அழுத்தத்தினாலோ மன அழுத்தத்தை சமாளிக்கவோ போதைப்பொருளை ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் திறந்த மனதுடன் பேசுங்கள். ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் சமூகமும் இணைந்து போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவோம். போதைக்கு இல்லை என்று சொல்லுங்கள், ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆம் என்று சொல்லுங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் இந்திய ராணுவ படைப்பிரிவினரும் 2 கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் தமது பயணத்தின் போது செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான முக்கிய விஷயங்கள் குறித்தும் அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார். வந்தே மாதரம் பாடலை இயற்றிய பக்கிம் சந்திர சட்டர்ஜியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழ் இனத்தின் மொழி, பண்பாடு மற்றும் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாப்பூசியின் பிறந்த நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகளையும் அர்ப்பணிப்பையும் நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் இல்லங்களில் சூரிய மின்சக்தி அமைக்கும் திட்டம் தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மானிய உதவியுடன் கடனுதவியும் அளிக்கப்படுவதால் பொதுமக்கள் இத்திட்டத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக இத்திட்டத்தின் பயனாளி ராஜா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன் கிரிடு மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்ட்டர் மட்டும்தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி, இந்த வட்டியில் எனக்கு கிடைச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. நான் லோன் அப்ளை பண்ணேன், 1 மாதத்துக்குள்ளே எனக்கு மானியம் 60,000 ரூபா வந்துருச்சு. இப்போ நான் 3500 ரூபா போல பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்ஸி கிரைண்டரு, லைட்டு, ஃபேனு எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கோங்க.
1: வலுவான நம்பிக்கை மிகுந்த விநியோக கட்டமைப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பதற்கான 2வது பாக்சிலிகா உச்சி மாநாடு வாஷிங்டனில் நடைபெற்றது. அமெரிக்கா தலைமையேற்று நடத்தும் இம்மாநாட்டில் இந்தியா உள்ளிட்ட 34 நாடுகள் பங்கேற்றன. இந்தியாவின் சார்பில் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்றனர். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் விநியோக கட்டமைப்பிற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இந்திய பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை இம்மாநாட்டில் முன்வைத்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜி ஜியா லீயை வென்றார். இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ரவுனக் சௌகான், தன்வி சர்மா, தேவிகா ஷிகாக், ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 20:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பொது விநியோக நிதி சேவை டிஜிட்டல் கட்டமைப்பு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா முன்னோடியாக உருவெடுத்து வருவதாக இந்தியாவுக்கான ஜெர்மன் தூதர் திரு பிலிப் அக்கர்மேன் கூறியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் வரலாற்று பெருமையை உலகறிய செய்தவர் மாப்பு சிவஞானம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 12:50. மெல்லிசை கேட்கலாம். முதல் பாடல் என் ரங்கபாபு பாடியிருப்பது.

0: இதுவரை பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டோம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: இனி கேட்கலாம் மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்தை குறித்து பேச போறோம் அப்படின்னா, இந்த திரைப்படம் 2010 வெளிவந்தது. தி கராத்தே கிட் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தினுடைய பெயர். இந்த பெயர்லயே பார்த்தோம் அப்படின்னா 4 திரைப்படங்களுக்கு மேல வெளிவந்து இது வந்து தி கராத்தே கிட்டோட 5வது திரைப்படம், அதாவது இதே பெயரை கொண்ட ஒரு 5வது திரைப்படம். இந்த திரைப்படத்தை யார் இயக்கியிருந்தாங்க அப்படின்னா ஹரால்டு ஸ்வாட், அவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படத்துல வந்து ஜேடன் ஸ்மித் வந்து முதல்ல அறிமுகமான திரைப்படம் இது. இதுல வந்து ஜாக்கி ஜான் வந்து நடிச்சிருந்தாரு, அவர் தெரியும் நமக்கு ஒரு பெரிய லெஜெண்ட். ஸோ இந்த திரைப்படம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, கராத்தே கிட் அப்படிங்கிற இந்த பேர்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா இதுல வந்து கராத்தே விட குங்ஃபு அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம்

முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் ஒரு பையன், அவங்களோட அம்மா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியூர்லேருந்து அவங்க அம்மாவுக்கு மாற்றலாகி அவங்க அம்மா கூட சேர்ந்து இந்த பையன் வந்து வேற ஒரு ஊருக்கு வரான். ஆக்சுவலாக வரும்போது அந்த பையனுக்கு அந்த ஊரோட அந்த சூழல், அந்த ஊரில் இருக்கிற மக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப புதுசாக தெரியுது. ஏன்னா ஒரு 12 வயசு பையன் அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. அவனுக்கு அந்த ஊருக்கு வர்றது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், ரெண்டு மனசான்னு சொல்லுவான்ல நம்ம, அந்த மாதிரி அவனுக்கு வந்து போகலானும் இருக்குது, போகக்கூடாதுன்னு இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனசில் அவன் வந்து அந்த ஊருக்கு வரான். அந்த ஊருக்கு வந்த பிறகு அவனுக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் அந்த ஊரில் நடக்குது அப்படிங்கிறத தான் அந்த திரைப்படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் குங்ஃபு அந்த கடையை வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை குறித்து தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, வாமனன் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு நாம தி கராத்தே கிட் அப்படின்னு சொல்லி 2010 வெளிவந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். முதல்ல இந்த பையனோட பேர் வந்து ட்ரே அப்படிங்கிறது. அவனோட தாய் ஷெரி அவங்க கூட வந்து வரான். எந்த ஊருக்கு வரான் அப்படின்னா பீஜிங் வந்து வரான். அவனுக்கு வந்து அந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊரோட எதுவுமே அவனுக்கு பிடிக்கல. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப புதுசா தெரியுது. அதனால அந்த ஊருக்கு வந்ததும் அவனுக்கு எல்லாரும் கூடயும் பழகிறதுக்கோ இல்ல வெளியில போறதுக்கோ இந்த மாதிரி எதற்குமே விருப்பம் இல்லாம இருக்கிற ஒரு பையன். ஆனா அங்க வரும்போது அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கிடைக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து மெய்யிங் அப்படிங்கிறது. அந்த பொண்ணுக்கு 14 வயசு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்படி இவங்க இரண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அப்போ அங்க வந்து இன்னொரு பையன் வரான். அவனோட பேர் வந்து சிங் அப்படிங்கிறது. அவனை பார்த்தோம் அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு பையனா இருக்கான். அந்த பையன் வந்து இந்த பையன்கிட்ட வந்து வம்பு பண்ணுறான். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து அவனோட ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு வந்து அவனோட ஃப்ரெண்டு. ஆனால் வந்து அந்த பொண்ணு கூட இவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவன் வந்து கொஞ்சம் இது பண்ணுறான். அப்போ தான் அந்த பையன் முதன் முதலில் யாரை மீட் பண்ணுறான் அப்படின்னா ஹான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறான். அந்த ஹான் தான் வந்து ஜாக்கி சான். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய மருத்துவ முறைகள்லாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு சொல்கிறாரு அந்த பையன்கிட்ட. அந்த பையன் போய் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த பசங்க வந்து என்னை அடிச்சிட்டாங்க, என் கூட வந்து வம்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அந்த பசங்க இயல்பாகவே கெட்டவங்க கிடையாது, அவங்களோட மாஸ்டர் அவங்களுக்கு அப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து இரக்கம் இல்லாமல் இருக்கணும், யார் மேலேயும் வந்து இரக்கம் காட்டக்கூடாது, அதுதான் வந்து குங்ஃபு கலையை கற்றுக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த பசங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது வந்து இந்த பையன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா இந்த ஹான் அப்படின்னு சொல்கிற ஜாக்கி சான் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து ஒரு குங்ஃபூவில் கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சோன்னா அவன் என்ன சொல்கிறான், எனக்கு வந்து குங்ஃபு கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம், முதல்ல உன்னை நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன், அதனால் உனக்கு குங்ஃபு கற்றுக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவன் வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்களோட ஸ்டூடியோ அதாவது குங்ஃபு ஸ்டூடியோவுக்கு போகிறான். போனோன்னு அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற லீ இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் இரக்கமில்லாதவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்ன சமாதானம் பண்ண வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஏளனம் பண்ணுறாரு. கூடவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா செங்குன்னு அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் வந்து குங்ஃபூவில் நிறையா ஸ்டேஜஸ் எல்லாம் முடிச்சு அந்த பையன் ஒரு மாஸ்டராக ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பையன், அந்த பையன் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேக்கு வந்து சவால் சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐயோ எனக்கு குங்ஃபூலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பயப்படுறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து வரப்போகிற ஒரு குங்ஃபு காம்படிஷன் ஒன்று நடக்க போகுது, அந்த காம்படிஷனில் நீங்கள் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் கூடவும் நீ போட்டு போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ உடனே என்ன சொல்கிறாரு ஹான் சொல்கிறாரு இவனை நான் ஜெயிக்க வைக்கிறேன், நீ வந்து அதுவரை இந்த செங் அப்படின்னு சொல்கிற இந்த பையனையும் அந்த பையன் கூட இருக்கிற அந்த சின்ன சின்ன பசங்க மற்ற பசங்க இருக்காங்க இல்லையா அந்த பசங்களும் இவன் கூட இனிமேல் வம்புக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா அவனுக்கு பாதுகாப்பாக அவனுக்கு ஆதரவாக கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவர் வெளியே வராரு. அதற்கு பிறகு என்ன நடக்குது, இந்த பையன் என்னெல்லாம் கற்றுக்க போகிறான் அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது கோவா படத்துலேருந்து.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது. அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல்லா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
5: இன்று 9:25 மணிக்கு மயில் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு இந்த நிகழ்ச்சி

வழங்குபவர்கள் மயில் மார்க் சம்பாரவை. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு இந்த கராத்தே கேட் அப்படின்னு சொல்லிட்டு 2010 வெளிவந்த இந்த திரைப்படத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பையனுக்கு இப்ப குங்ஃபு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணிட்டாரு. சரி, குங்ஃபு அவர் எப்படி கத்துக் கொடுக்குறாரு அப்படின்னா, தினசரி வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய சின்ன சின்ன அசைவுகள் மூலமாக குங்ஃபோ வந்து அவர் கற்றுக் கொடுக்குறாரு. கூடவே அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, நீ வந்து ஃபைட் பண்ணும்போது நீ கொடுக்குற அந்த பஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த பஞ்ச் கூடவே வந்து உன்னோட அந்த பவர் இதெல்லாம் தாண்டி உன்னை எது ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா, உன்னோட அமைதியும் உன்னோட முதிர்ச்சியும் தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். ஸோ குங்ஃபூலாம் நீ தேர்ச்சி பெறணும் அப்படின்னா நீ கற்றுக்க வேண்டியது இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரி அவனுக்கு ப்ராக்டிஸ் வந்து கொடுக்குறாரு. கூடவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து இவனை வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு நாகப்பாம்பு மாதிரி அந்த பாம்பு மாதிரி ஒரு அசைவுகளை வந்து அவங்க பண்ணுறத வந்து பார்க்குறாரு. அதை வந்து அந்த பையன் நல்லா உள்வாங்கிக்கிறான். அந்த பையனுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியுது. பார்க்கும்போது இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கா குங்ஃபூல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. சரி, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவனுக்கு இடையில வந்து கிடைக்காம போகுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்க உன்னால தான் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் வருது, அதனால இந்த பையன் கூட மறுபடியும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கிடையில் அவர் இருக்கார் இல்லையா, யார் நம்ம ஜாக்கி ஜான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு வந்து புரிய வருது. காரணம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து அவரோட காரையே அவர் வந்து அடிச்சுட்டு இருப்பார். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவருக்கு தெரியும், அவரோட ஒய்ஃபும் அவரோட 10 வயது மகனையும் ஒரு சின்ன ஒரு கார் ஆக்சிடெண்ட்டு, அதில் வந்து இந்த 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதனால் இதுக்காக இந்த ஆக்சிடெண்ட் பண்ணுறக்கு நான் தான் காரணம், அதனால் என்னை நான் தண்டிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நினைவு நாள் வரும் இல்லையா, இந்த காரில் வந்து இவங்க பயணம் செய்து அந்த நாளில் வந்து அவங்க இறந்து போன அந்த நாளுக்கும் அந்த காரை ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த காரை உடைக்கிறாரு. அதுதான் வந்து அவர் ஒவ்வொரு முறையும் செஞ்சிட்ருக்காரு, ஒவ்வொரு வருடமும் இதை வந்து பண்ணிட்டுருக்காரு அவர் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. சரி, அவனு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவர் எனக்கு குங்ஃபு கற்றுக் கொடுக்குறாரு, இவர் அந்த ஒரு கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார் இல்லையா, அந்த மன அழுத்தத்துலேருந்து மீண்டு வரக்கு அவருக்கு என்ன என்னால் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து முடிவு பண்ணுறான். இதற்கடையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு, காதல் சொல்ல வந்தேன் படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹான் அவர் வந்து தீவிர மன அழுத்தத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த பையன் இவரோட மன அழுத்தத்துலேருந்து வெளிவரதுக்கு என்னால் எவ்வளோ உதவ முடியுமோ அவ்வளோ உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. கூடவே இந்த பையன் நிறைய குங்ஃபு வித்தைகளையும் அதே நேரத்தில் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். இந்த பையனை இந்த போட்டியில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானும் வந்து தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதற்கிடையில் இந்த மெய்யிங் அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறான் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு. அவன் மேலே இருக்கிற தவறுகள் என்னெல்லாம் அதற்காக மன்னிப்பு கடிதம் ஒன்று எழுதி அதை வந்து ஹான் அவரோட உதவியோடு எழுதி அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அவங்க அப்பாவும் அவனோட மன்னிப்பை வந்து ஏற்றுக்கிட்டு சரி நான் வந்து உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே என்னோட பொண்ணு உன்னோட போட்டியில் வந்து கலந்துக்குவா, உன்னோட போட்டியில் வந்து அவள் வந்து ஒரு பார்வையாளராக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுக்குறாரு. கூட பார்த்தோம் அப்படின்னா போட்டி வந்து ஆரம்பிக்குது. போட்டி வந்து ரொம்ப பிரம்மாண்டமா ஆரம்பிக்குது. நிறைய பேர் அங்க குழுமி இருக்கிறாங்க. அந்த பையனுக்கும் ஒரு படப்படப்பு, நம்ம வந்து ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், கூடவே அவன் மேல இருக்கிற நம்பிக்கை, ஹான் மேல இருக்கிற நம்பிக்கை, அவனோட குருவா நினைக்கிறார் இல்லையா அந்த ஹான் மேல இருக்கிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கான். போட்டியோட ஆரம்பத்துல என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சமா தன்னோட எதிராளிகளை தோற்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த அரையிறுதி போட்டி வரும் இல்லையா, அப்போது லீ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லியோங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் இருக்கார். அந்த மாணவன்ட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ குங்ஃபு அதாவது அந்த போட்டி நடக்கும்போது நீ வேணும்னே அந்த பையனை வந்து காயப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட வந்து உத்தரவு போடுறாரு. ஆனால் இந்த பையன் தயக்கத்தோட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து இது சரியான வழிமுறை இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. ஏன்னா வந்து ஒரு போட்டியாளரை வந்து நம்ம ஒரு விதிமுறை இருக்கும் இல்லையா, அந்த விதிமுறையை தாக்கிறது அப்படிங்கிறது சரியானது இல்லையா இல்லையா. அதனால அந்த பையன் தயங்குறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த பையன் போட்டி அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட காலில் பலமாக அடிக்கிறான். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பையனையும் தகுதி நீக்கம் செய்கிறாங்க. ஆனால் ட்ரே வந்து அடுத்ததாக வந்து ஒரு இறுதி போட்டிக்கும் போகணும் இல்லையா, அந்த இறுதி போட்டிக்கு இப்போ போகிற ஒரு நேரம். ஆனால் அவனோட

காலை வந்து குணமாக்கணும், ஏன்னா கால் வந்து ரொம்ப அடிபட்டு அந்த பையன் வந்து இருக்கான். ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை நான் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் கிட்டே கெஞ்சுறான், ப்ளீஸ் என்னை கலந்துக்க விடுங்க, ஏன்னா வந்து இது என்னோட ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இது வந்து உங்களோட ஒரு பலத்தை காமிக்க வேண்டிய ஒரு நேரமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே நீ வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து சம்மதிக்கிறாரு. சரி, அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்கு சத்யம் படத்துலேருந்து.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டி வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நாம வந்துட்டோம். காரணம், இப்ப இறுதிப் போட்டியும் தொடங்கிருச்சு. இறுதிப் போட்டியில லீ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே அந்த பையனுக்கு வந்து காயம் பட்டிருந்தது இல்லையா, ட்ரேயோட காலில் காயம் பட வச்சிருந்தாங்க. ஸோ அந்த காயத்தை வந்து அவர் பாரம்பரிய மருத்துவ முறைகளை பயன்படுத்தி ஹார்ன் வந்து சரி பண்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காயம் பட்ட கால்லயே அவனை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் போடுறாரு. ஆனா அந்த பசங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இருந்தாலும் கூட அந்த பசங்க அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பவும் காயம்பட்ட கால்லேயே அந்த பையன் வந்து தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த பையன் கூட தான் இப்போ இறுதிப் போட்டியில் மோதிட்டு இருக்கான், செங் அப்படிங்கிற பையன். இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ட்ரே அவன் ஏற்கனவே ஒரு கோயிலில் அந்த பாம்பு மாதிரி ஒரு அசைவில் ஒரு இதை பார்த்தான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பயிற்சியை செஞ்சு இந்த பையனை வந்து தோக்கடிக்கிறான். ஸோ தோக்கடிச்சோடனே அந்த வகுப்பு தோழர்கள் எல்லாரோட மரியாதையும் இவனுக்கு வந்து கிடைக்குது. காரணம் என்ன அப்படின்னா, விடாமுயற்சியாக இவ்வளவு வருடங்கள் குங்ஃபு அப்படிங்கிறது வந்து தெரியாமலேயே குங்ஃபு பழகிட்டு இத்தனை பேருக்கும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாடத்தை புகட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹான் அவர்களை வந்து தன்னோட மாஸ்டராக ஏற்றுக்கிறாங்க. இப்படி இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து முடிச்சிருப்பாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, அரையன் 305 கடவுள் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நாம் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று. இன்னைக்கு 2010 வெளிவந்த த கராத்தே கிட் இந்த திரைப்படத்தை குறித்து தான் பேசணும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சுதா பிரியா. இன்னும் சில நொடிகளில் மணி 1:45 கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் இரு கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மை கவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக

0: ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம்சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, போதைப்பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர், ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பாக தகர்க்கும் போது போதைப்பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது.
1: நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.
0: தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும், விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தர்மபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவி குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும், மகளிர் சக்தி மற்றும் இரண்டாம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கெய்லுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹசரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வேலூரில் இஸ்லாமியர்கள் மகரத்தையொட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.

ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாமக்கல்

0: தொடர்பான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், இந்த ஆலைகள் இன்னும் ஒரு மாதத்திற்குள் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்.
2: இங்க வந்து சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்டரி 4 மாசம் ஆச்சு. நைட் டைம் வந்து ஓட்டுறதா வந்து தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு சீல் வச்ச சாயப்பட்டறையில வந்துட்டு ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்ப நாங்க வந்து கையங்கலமா புடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
1: விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட் ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
3: சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும், இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரிகோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
5: சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கிற வானிலை அறிக்கை கேட்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம்னும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு இருக்கணும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. சேலம்ல அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். ஆங்காங்கே மழை பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ஊட்டியில் அதிகபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ். ஆங்காங்கே தூறலுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. இது கோயம்புத்தூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளினுடைய இன்றைய தட்பவெப்பநிலையாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்னது.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் இன்னைக்கு நாம பார்க்க போற திட்டம் தேசிய ஆயுஷ் திட்டம். தேசிய ஆயுஷ் திட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசால் 2014 தொடங்கப்பட்ட ஒரு மத்திய நிதியுதவி திட்டமாகும். பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி ஆகியவற்றை மேம்படுத்துவதும், மக்களுக்கு குறைந்த செலவில் தரமான மருத்துவ சேவையை வழங்குவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த தேசிய ஆயுஷ் திட்டத்தின் முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மருத்துவ சேவைகள். அரசு மருத்துவமனைகளில் ஆயுஷ் மருத்துவ பிரிவுகளை ஏற்படுத்துதல், அவசியமான மருந்துகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல். இரண்டாவதாக ஆயுஷ் ஆரோக்கிய மையங்கள். நாடு முழுவதும் ஆயுஷ் முறையிலான சுகாதார மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மையங்கள் உருவாக்கப்படுகின்றன. மூன்றாவதாக மருந்து உற்பத்தி மற்றும் தரம். ஆயுஷ் மருந்துகளின் தரத்தை உறுதி செய்தல் மற்றும் மூலிகை செடிகளை பயிரிடுவதற்கு ஊக்கமளித்தல். நான்காவதாக நிதி பகிர்வு. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பொதுவாக 60:40 என்ற விகிதத்தில் நிதியானது பகிரப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இந்த தேசிய ஆயுஷ் மருத்துவ திட்டம் வந்து மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. அனைவருக்கும் மலிவான விலையில் ஆயுஷ் மருத்துவ சேவைகள் கிடைக்கப்பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடனேயே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மருத்துவம் மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பதில் மக்களுக்கு இருக்கும் இடைவெளிகளை குறைப்பதற்காக மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் இணைந்து ஆயுஷ் மருத்துவ திட்ட தீர்வுகளை கண்டு வருகிறது. பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள் மற்றும் தொலைதூரத்தில் இருக்கும் மக்களிடம் ஆயுஷ் மருத்துவ சேவைகளை கொண்டு சேர்ப்பதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். தேசிய ஆயுஷ் மருத்துவ திட்டமானது இந்தியாவின் பழம் பெரும் பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம், யுனானி, சித்த மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளை பற்றிய அறிவினை நோய் தடுப்புக்கு பயன்படுத்தவும் ஊக்குவிக்கவும் முற்படுகிறது. இதுவரைக்கும் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல தேசிய ஆயுஷ் திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
2: இனி தொடர்வது திரை இசை.

நிலையத்தில் நேரம் 2:30.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்

0: நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும். போன வாரம் சந்தித்தோம், இந்த வாரம் வந்துட்டு இன்னும் பயனுள்ள தகவலோட நானும் ரெடியா இருக்கேன், ஆர்ஜே ஜீவாவும் ரெடியா இருக்காரு, நீங்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம்.
1: சென்ற வார நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மயக்கவியல் துறை சார்ந்த நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க. இன்றைக்கு வந்து உங்ககிட்ட நாங்கள் வலி மேலாண்மை பெயின் மெடிசன்ஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க, நாள்பட்ட வலிகள் நிறைய பேர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நாள்பட்ட வலிகள் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருந்துகிட்ருக்கும், இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி பேஸ்டாகவும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய தகவல் ஷேர் பண்ண போகிறீங்க, சொல்லுங்கள் டாக்டர்.
2: க்ரானிக் பெயின், இந்த நாள்பட்ட வலிங்கிறது வயசானவங்களுக்கு வர்ற வியாதியாக முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இந்த கம்ப்யூட்டர் யோக காலத்தில், ஃபோன் யூஸ் பண்ணுற இந்த காலத்தில், சின்ன வயசு குழந்தையிலிருந்துட்டு வயசானவங்க வரைக்கும் இந்த க்ரானிக் பெயின்ங்கிறத வந்துட்டு, இந்த நாட்பட்ட வலிங்கிறது எல்லாத்தையும், இந்த ஏஜு மேல் ஃபீமேல் அப்படிங்கிற வந்து எந்த பாரபட்சமும் பார்க்காம எல்லாத்தையும் வந்துட்டு பாதிச்சிட்ருக்கு. இதுக்கு பொதுவான காரணிகள் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு சொல்லுவோன்னா, நான் வந்துட்டு மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது. மூமெண்ட் இஸ் மெடிசன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட இந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, நம்ம கரெக்டாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறது முதன்மையான காரணம். ரெண்டாவது காரணம், அவங்களோட ஜீன்லேயே வந்துட்டு அவங்க அந்த வலியை வந்துட்டு அவங்க வந்துட்டு உணர்ற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது மாதிரி இருக்கிறவங்கள விதமாக ட்ரீட் பண்ணணும். இதில் இருக்கிற முக்கியமான தடைகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டு எனக்கு வந்துட்டு வலி இருக்குங்கிறத வந்துட்டு நம்ப மாட்டாங்க. அது வந்துட்டு என்ன ஸ்டேட்னா வந்துட்டு எனக்கு இது எப்படி வரலாம் அப்படிங்கிறத வந்து ஒத்துக்காமல் இருக்கிற ஒரு மனநிலை, அதனால் ட்ரீட்மெண்ட் லேட் ஆகும். ரெண்டாவது, அவங்க நம்பினாலும் இப்போ வந்து அடிபட்ட ஒரு காயம்னா வந்துட்டு அந்த இடத்துல வலிக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருமே உணர்ந்துருக்காங்க. அதனால் சுற்றி இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஒரு அனுதாபத்தோடு அவங்கள இது பண்ணுவாங்க. இந்த நாள்பட்ட வலி எப்படின்னா, இப்போ வந்து முழங்கால் வலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா வந்துட்டு முழங்காலுக்கு வலிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ஒரு நாளைக்கு வலிக்கும் ஒரு நாளைக்கு வலிக்காது. அதனால வந்து அந்த குடும்பத்தாரோட அந்த அனுதாபம் இல்லாமையே போயிடும். இது வந்து உனக்கு எப்பவுமே வலின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, பெரியவங்க வந்து சொல்லுவாங்க மூட்டிலாம் வலிக்குதுப்பா, தோள்பட்டை வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு இது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அனுதாபம் இன்மையும் இந்த வந்துட்டு தடைகளுக்கெல்லாம் இருக்கு. சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாட்பட்ட வலியோட இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் போராட வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க அவங்களே நம்புறதும் வந்துட்டு சிரமமான விஷயமா இருக்கு. என்னால நான் சரியா எக்ஸசைஸ் பண்ணாதனாலயோ, சரியாம எடை அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த வலி வந்து சிரமமான வழியா வருஷ கணக்கில் இதை தள்ளி போடும்போது ஆயிடுது. ஃபைப்ரோமயால்ஜியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதில் வந்துட்டு குறிப்பாக பெண்கள் எல்லா இடத்துல தொட்டாலும் வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. கையில் வலி இருக்கு, காலில் வலி இருக்கு, என்னால் காலையில் எந்திரிச்சாவே வந்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகணும்னு தோண மாட்டேங்குது, உடம்பு ஃபுல்லாக வலியா இருக்கு, படுத்திருந்தாலும் வலி இருக்கு, எந்திரிச்சு நடந்தாலும் வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு அஞ்சு காரணங்கள், விட்டமின் குறைபாடுகள், சரியான உடற்பயிற்சி இல்லை, உணவு பழக்கம் சரியில்லாமல் இருக்கு, எண்டோக்ரைன் ப்ராப்ளம், தைராய்டு, அந்த விட்டமின் டி அது மாதிரி, இல்லை வந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறதும் காரணமாக இருக்கலாம். இதையும் தாண்டி உலகம் ஃபுல்லாக வந்து இந்த ஃபைப்ரோமயல்ஜியா அப்படிங்கிற வந்துட்டு நோய் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபைப்ரோமயல்ஜியாவை நம்ம வந்து முதல்ல கண்டறியணும். நீங்கள் ஒரு ஜெனரல் டாக்டர்கிட்ட மட்டும் போறீங்கன்னா உடம்பு
3: சொல்லி அழுத்து போயிட்டேன். என்னாச்சு? புது கிட் பேக் வேணுமா?
4: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேட்கலன்னா மேனேஜர் கிட்ட.
3: கரெக்ட்.
4: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல், இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
2: இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்ஐ வந்து ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்கேன் சென்டரில் எனக்கு வந்துட்டு எம்ஆர்ஐ எடுங்கனா எடுத்துருவாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்கு பல்ஜுன்னு கொடுத்துருக்கோம், அதை பிடிச்சிக்குவாங்க, அது அவங்களோட மனசுலேயும் பதிவாயிரும். நீங்கள் என்ன தான் வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா, உங்களுக்கு வர்ற வழியில் கழுத்து வழியாகட்டும், இடுப்பு வழியாகட்டும், வெறும் 5% மட்டும்தான் டிஸ்க்னால வர்ற பிரச்சனை. இப்போ நம்ம ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்தீங்கன்னா, உங்களோட வலிக்கான காரணம் டிஸ்கா, எலும்புலேருந்து அந்த வலி தோன்றுதா, இல்ல நரம்பா, இல்ல வந்து தசை வந்துட்டு ஃபுல்லா ஸ்ட்ரென்த்தா இல்லாதனால தசைனால வலி வருதா, வீக்கா இருக்கு அதனால இது வந்து பேலன்ஸ் பண்றதுனால டயர்டாயி வருதா அப்படிங்கறது வந்து அவங்களால மட்டும்தான்.

0: முடியும். இதை கண்டுபிடிச்சா தான் உங்களுக்கு சரியான தீர்வை கொடுக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. கழுத்து வலி இப்போ ரொம்ப காமனாக இருக்குது, இந்த டெக்ஸ்ட் நெக் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் நம்ம கீழே கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா வந்துட்டு கழுத்து தசையெல்லாம் பயங்கரமாக டயர்ட் ஆயிரும். அதை வந்துட்டு மறுபடியும் இது பண்ணும்போது இந்த பக்கம் இந்த பக்கம் தலையை திருப்பும் போது பயங்கர வலி கொடுக்குங்க. இது வந்து ரொம்ப கம்மியாக யங் ஜென்ரேஷனில் ரொம்ப காமனாக பார்க்க முடியுது இந்த டெக்ஸ்ட் நெக் சின்ரோம். இதுக்கு ப்ராப்பராக ரீஹபிலிட்டேஷன், அப்புறம் ட்ரிகர் நீடில்ஸ்னு சொல்லிட்டு இந்த தசையை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸு, அல்ட்ராசவுண்ட் தெரப்பி, இது எல்லாமே கூட பண்ணணும். ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணணும். இது எல்லாமே நெக்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே வயசானவங்களுக்கு வேற காரணிகளாக இருக்கும். நம்ம சென்ட்ரலில் டிஸ்க் இருக்கு, அது கூட சைடில் இந்த பக்கம் தலை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புறதுக்கான பேஷட் ஜாயின்ட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து தேய்மானம் வந்தாலும் அந்த பின் பண்ண வந்து வலிக்கும். இல்லை தலை இந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பும் போது பயங்கரமான வலி கொடுக்கும். காமனாக சொல்கிறவங்க வந்து நான் டிரைவிங் பண்ணும்போது நேராக பார்க்கும்போதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இந்த பக்கம் சைடில் திரும்பி மிரர் பார்க்கும் போதோ இல்லை அந்த பக்கம் திரும்பும் போது பயங்கர பளீர்னு ஒரு வலி, திருப்பவே முடியல அப்படின்ட்டு சொல்கிறவங்க தான் நிறையா. அதை வந்து கரெக்டாக அந்த மேல் தலைக்கும் நெக்குக்கும் கனெக்ட் பண்ணுற, கழுத்துக்கும் கனெக்ட் பண்ணுற ஜாயிண்ட் இருக்குது, அந்த C1 C2 ஜாயிண்ட்டுன்னு அந்த இதில் வர்ற வழினால தான் இது இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு போனால் மட்டும்தான் சீக்கிரம் கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வை இது பண்ண முடியும். அடுத்து தோள்பட்ட வலி. தோள்பட்ட வலியில் வந்துட்டு காமனாக என்ன இது பண்ணுவாங்கன்னா ரெண்டு காரணத்தினால தான் உங்களுக்கு தோள்பட்ட வலி வரும். ஒன்று சக்கரை இருந்தாலும் இல்லை தைராய்டு இருந்தாலும். தோள்பட்டையில் வலி வர்றது மூணு ஸ்டேஜாக வரும். ஃபஸ்ட்டு வலி மட்டும் வரும், அடுத்தது வலி வரும், பாதி வந்து கையை வந்து இன்னொரு கையை பிடிச்சி தூக்க முடியும். மூணாவது ஸ்டேஜு வலி கம்மியாயிரும், ஆனால் கையை மேலவே தூக்க முடியும். இது வந்து இந்த ஃப்ரோசன் ஷோல்டருங்கிறது வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். ஆனால் சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரே ஒரு ஊசி தாங்க. நீங்கள் மாத்திரை எவ்வளவோ எடுக்கலாம். நான் வந்து என்னோடய 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபஸ்ட்டு இந்த பேஷண்ட் வந்தாங்க, வலியோடு வர்றாங்க, நைட் என்னால் இந்த பக்கம் படுத்து தூங்க முடியல அப்படின்னா மேஜிக்னு தான் சொல்லுவேன். ஒரு ஊசி ஆனால் வந்து உங்களோட வாழ்க்கையே மாறிடும். ஏன்னா வந்து தோள்பட்ட வலி அந்தளவு வலிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்தீங்கன்னா ஒரு ஊசி, இல்லைன்னா கடைசி ஸ்டேஜில் வந்தீங்க பிடிப்போட வந்தீங்கன்னா ரெண்டு ஊசி. ஏன்னா அந்த மருத்து போகிற ஒரு ஊசி போடுவோம், ஊசி போட்டு இந்த தோள்பட்டையை வந்து அந்த இருகுன ஜவுளெலாம் அசைச்சு விட்டுறலாம். இன்னொன்று வந்துட்டு மறுபடியும் அந்த பிடிப்பு வராமல் இருக்குது, இன்னொரு இன்ஜெக்ஷன். எதுவுமே பெயின்ஃபுல்லாக இருக்காது. இந்த டே கேர்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டு சாயந்தரம் போயிடலாம். தோள்பட்டை வலிக்கான இது நிவாரணங்க. கழுத்து வலிக்கும் அதே மாதிரி வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த தேய்மானம் எங்கே இருக்கோ அந்தந்த இடத்துல பார்த்துட்டு, புதுசாக நம்ம இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப இப்போ தான் வந்து பரவலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் திஷு மீல் சிகிச்சை, ரீஜெனரேட்டிவ் மெடிசன் சொல்லுவாங்க. நம்ம உடம்பில் இருக்கிற உயிர் சத்துக்கள், க்ரோத் ஃபேக்டர்ஸு, ஸ்டெம் செல்ஸு இதெல்லாம் எடுத்து எந்த இடத்துல தேய்மானம் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக ப்ரிசிஷனாக நம்ம ஃப்ளூரோஸ்கோப்பி இல்லை எக்ஸ்ரே கைடடாக இல்லை சிடி கைடடாக போயிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுவோம். அந்த இடத்துல ஒரு காயம்பட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த இடத்துல மருந்து போடும்போது சீக்கிரமாக குணமாயிடும். இல்லை ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா அபலேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். வலி தான் உங்களுக்கு பிரச்சனை, மற்றபடி வேற ஒன்றும் நம்ம ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்லை, மாத்திரையும் லாங் டேர்ம் எடுக்க தேவையில்லை. ஏன் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கிற வலிக்கு உடம்பு ஃபுல்லாக மாத்திரை கொண்டு போயிட்டு மற்ற கிட்னிஸையும் லிவரையும் டேமேஜ் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துலையே போய் திரும்பியுமா அந்த இதை வந்து எப்படி ரேடியோ ஃப்ரீக்குவன்சி, பேரே ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்ளேஷன் தான், கூல்டு ஆர்எஃப் தான் அதுக்கு பேர். என்ன பண்ணணுன்னா போயிட்டு அந்த இடத்துல நம்ம சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ரேடியோ எப்படி ஒரு ஃப்ரீக்குவன்சியில் கேட்குதோ அதே மாதிரி வலியோட இந்த ஃப்ரீக்குவன்சி மட்டும் போயிட்டு இந்த சிக்னல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடும். உங்களுக்கு வந்து நாள்பட்ட வலி மருந்துகளும் எடுக்க தேவையில்லை, உங்களுக்கு வலியும் நிவாரணம் ஆயிருந்து உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆயிரும்.
1: ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வலிகளுக்கும் வந்து ஒவ்வொரு வகையான சிகிச்சை முறைகள், அதுக்கு வந்து சரியான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நாங்கள் வலி மேலாண்மை சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடலும் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
1: டாக்டர், இன்னைக்கு வந்து நீங்கள் வலி மேலாண்மை சொல்லும்போது ஒவ்வொரு வலிக்கும் வந்து ஒவ்வொரு காரணம் இருக்கும், அதற்கான சரியான இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா சரியாக போயிடும் சொல்கிறோம். ஸோ வந்து இந்த பெயின் கில்லர்ஸ் இதுதான் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் வந்து பயன்படுத்தும் போது சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி சிறுநீரக கோளாறு, அதுக்கப்புறம் சிறுநீரக செயலிழப்பு இந்த மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொதுவாக ஒரு விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
2: இது நீங்கள் மற்றதெல்லாம் வந்துட்டு எப்படி மாயை உண்மை இல்லைங்கிறது இதோ, இது வந்து 100% உண்மை. வலி அப்படின்னு சொல்லிட்டு முட்டி வலியாகட்டும் இடுப்பு வலியாகட்டும் ஒரு ஃபார்மசியில் போயிட்டு வலி மருந்தை சாப்பிட்றீங்க, இது மாதிரி கண்டினியூஸாக திரும்ப திரும்ப அந்த வலி மருந்தை சாப்பிடும் போதும் மருந்துகளுமே கிட்னியும் லிவரையும் பாதிப்படையும். அதனால தான் நம்ம வந்து இந்த பெயின் ஸ்பெஷாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு இடத்துல வலி இருக்கும் போது உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு மருந்து தேவைப்படுது அப்படிங்கிறத முதல் கேள்வி. இடத்துல கொடுக்குற மருந்து அந்த இடத்த விட்டு அந்த ஒரு சென்டிமீட்டர் விட்டு வேற பக்கம் போகவே போகாது. அந்த அளவு ப்ரிசிஷனாக கொடுக்க வேண்டிய டெக்னாலஜி இருக்கும்போது நீங்கள் இப்போ முட்டு வலின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. முட்டியில் வலி வந்து நம்ம இந்தியாவில் வந்து முட்டி வலி ஒரு 60 வயசுக்கு மேலே இல்லாத ஆளே ரொம்ப கம்மியாக, மினிமம் ஒரு 50-75 பேர்த்துக்கு முட்டி வலி வராமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ முட்டி வலிக்கு தினமும் வந்துட்டு ஒரு வலி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு கிட்னியும் சீக்கிரம் இதாயிரும், ப்ளஸ் வந்து லிவரும் வந்துட்டு அது மாத்திரையோட இதை பொறுத்து இதாயிடும், இல்லை டிபெண்டன்சியும் இதாயிடும், உங்களுக்கு கிட்னியும் டேமேஜ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் இந்த முட்டி வலிக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா அது முன்னாடி சொன்ன மாதிரி தான், இது வலிக்கான காரணங்கள் எது, எலும்பா ஜவ்வா இல்லை சுற்றி இருக்கிற சதை வீக்காக இருக்கா இல்லை நரம்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கிறோம். தேய்மானம் அப்படிங்கிறப்ப என்னென்னா ஸ்டேஜ் 1 சொல்லுவாங்க, அங்கங்கே மட்டும் அங்கங்கே லைட்டாக தேஞ்சிருக்கும், அந்த மேலே இருக்க அந்த ஜவ்வு மட்டும் லைட்டாக கொஞ்சம் கிளிசெல்லாம் இருக்கும், அந்த ஷாக் ஆஃப் ஜவ்வஸ் கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா எப்படி நம்ம வண்டியில் சத்தம் வரும் இல்லைங்களா, அது மாதிரி அது ஃபஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது காயம்னு சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட உயிர் சத்து, இது ரீஜெனரேட்டிவ் மெடிசன்ங்கிறது அட்வான்ஸ்டு ஸ்டெம் செல்ஸ், நம்ம தொப்புள் கொடியெலாம் நம்ம வந்து முன்னோர்கள் வந்துட்டு அந்த தொப்புள் கொடியை வந்துட்டு ட்ரை பண்ணி ஒரு இயந்திரத்தில் தான் கட்டி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போவும் நம்ம வந்து பிறந்த குழந்தையோட கார்ட் பிளட்டில் இருந்துட்டு அந்த ஸ்டெம் செல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் பெரியவங்க உடம்புலையும் ஸ்டெம் செல்ஸ் அங்கங்கே இருக்கும், இந்த எலும்பு மஞ்சை அப்புறம் வந்து தொப்புள் சுற்றி இருக்கிற இந்த கொழுப்புகளுக்கு நடுவுலாம் சின்ன சின்னதாக ஸ்டெம் செல்ஸ் அளவான இடத்துல இருக்கும். அதுக்குன்னு தனி மெக்கானிசம், தனி ஒரு முறையில் அந்த ஸ்டெம் செல்ஸை மட்டும் எடுத்துட்டு நம்ம முட்டிக்குள்ளே செலுத்தும் போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த தேய்மானம் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இது காயம் மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாகி உங்களுக்கு முட்டி வலி சரியாயிடும். அதுவே இப்போது கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சிறப்பான சிகிச்சை வந்துட்டு மூற்று மட்ட

0: பெரிய சைஸாக இருக்கும். கடைசி ஸ்டேஜ் எதை சொல்ல வரேன்னா, எலும்போட எலும்பு மோதிருச்சு இல்லை கால் வளைவு இருக்கு அப்படின்னா அது கடைசி ஸ்டேஜ். அப்படி இருக்கிறதுக்கு இது பாரு, ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் இந்த வருஷம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம், இல்லை வந்துட்டு ரொம்ப வயசாயிடுச்சு, 90 வயசாயிடுச்சு, ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கு, என் உடம்பு இந்த முட்டி வலியை தாங்காமா, முட்டி ஆப்ரேஷனை தாங்குமா அப்படின் இருக்கவங்களுக்கு இந்த அப்ளேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அது என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரேடியோ ஃப்ரீக்குவன்சி அப்ளேஷன், கூல்ட் ஆரப் போயிட்டு அந்த முட்டி சுற்றி அந்த வலி நரம்புகளை மட்டும் ஸ்கேன் கைடாக போயிட்டு அதை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். வேற வந்து நடக்கிறதுக்கோ, இது வந்து டே கேர் ப்ரொசீஜர். காலைல வர்றீங்க, இது முட்டி வலி இருக்குது, ஸ்கேன் கைடாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்க, ஒரு மணி நேரத்துலேயே போயிட்டு உங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னமும் இன்னொரு டைப் ஆஃப் சிரமங்களும் மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. முட்டி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் வரைக்கும் ஹெல்ப் தேவைப்படுமே, அதுக்கு ஆள் இல்லை எனக்கு, எல்லாம் பசங்கள்லாம் வந்து ஃபாரினில் இருக்காங்க இல்லை வேறு ஊரில் இருக்காங்க, அவ்வளோ நாள் லீவ் போட்டு வர முடியாது, இப்போதைக்கு ஒரு ஊசி போட்டு விடுங்க, வலி மருந்துகள் எடுத்தால் கிட்னிலாம் போயிடும்னு சொன்னாங்க, வலியோடவே என்னால் வேலை செய்ய முடியல, சும்மா வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக முடியல, ஒரு விசேஷங்களுக்கு போக முடியல, நின்று உடனே நிற்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இது வந்து சிறப்பான சிகிச்சை, கூல்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் முட்டி வலி இருக்கவங்களுக்கு. இதே வயசான இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கும் இதே சிகிச்சையை இது பண்ணலாம். இந்த வலியை மட்டும் நம்ம போய் நீக்கிற மாதிரி பண்ணிடலாம். பண்ணிட்டு அவங்களால எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து உணவுலையும் கொஞ்சம் புரதச்சத்து, கால்சியம் சத்து, இந்த விட்டமின் டி லெவல்ஸு இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு சூப்பர் விஷன்ஸில் அவங்களால பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அவங்க இடுப்பு வலியிலேருந்து உள்ளான் நிவாரணம், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், எல்லாத்துக்கும் என்ன தேவை, ஃப்ரீடம். அவங்க மற்ற மனிதர்களுக்கு பொதுவாக பேசிக்காக என்ன இருக்கணும்னா, தன்னைத்தானே பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு வயசான காலத்தில் எந்த துணையும் இல்லாமல் என்னால் வந்துட்டு மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியல கூட என்ன மற்றவங்கள நம்பி இருக்க வேண்டியது இல்லை. சாப்பிட்றதுக்கு வந்து மற்றவங்கள எதிர்பார்க்கறதோ இல்லை வந்து பக்கத்தில் கூப்பிட்டு போகிறதுக்கு எதிர்பார்க்கறதோ இல்லாமல் என்னோட வேலையை நானே செஞ்சுட்டா அது போதும் தான் எதிர்பார்க்குறாங்க. மெயினாக இந்த வயசானவங்களுக்கு இந்த கூல்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனுங்கிறது நிஜமாலுமே ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் வந்து ஜீவா கேட்ட மாதிரி ஃபுல்லாக மருந்து எடுத்துக்கிட்டு கிட்னியை வந்துட்டு டேமேஜ் பண்ண தேவையில்லை. இதுக்கான சிறப்பான மருத்துவரை பார்த்தீங்கன்னா உங்களோட வலிக்கு நிவாரணம் கிடைக்கும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில வலி மேலாண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வழிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள்.
1: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் வலி மேலாண்மை சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் குறித்து நீங்கள் நிறைய தகவல்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியின் நிறைவாய், நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
2: இந்த வலி மேலாண்மையில் பொதுவாக வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்லுவோம். ஒரு டாக்டர் மட்டும் பார்க்கறது கிடையாது உங்களை. ஒரு ஆர்த்தோபிடிஷியன், எலும்பு டாக்டர், நரம்பு டாக்டர், பெயினுக்கு ஸ்பெஷலாக, வலிக்கு ஸ்பெஷலாக ஊசி போடுற டாக்டர், மூணு பேரும் கலந்து ஆலோசித்து உங்களோட வலியை எப்படி சிறப்பாக வந்து நம்ம கம்மி பண்ணுறதுங்கிறத வந்து கலந்து ஆலோசித்து அதுக்கான உங்களுக்கான தீர்வை கொடுக்குறோம். முதல்ல உங்களுக்கு நாள்பட்ட வலி இருக்குது, எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க, எக்ஸசைஸ் பண்ண முடியல, இல்லை இது மாதிரிலாம் இருக்க சொன்னாங்க ஆனால் என்னால் பண்ண முடியல, வலினால் லைஃப்பில் வந்துட்டு ஏற்படுற முன்னேற்றங்கள், இல்லை வந்து என்னோட ஃப்ரீடம், இல்லை என்னோட மூமெண்ட்டு தனியாக வந்துட்டு அந்த இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து என்னால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை அணுகலாம். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வலி மேலாண்மை மருத்துவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். இந்த வலி மேலாண்மை டெம்பரரியாக வலியை குறைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம இதுலேயே வந்துட்டு ஓசோன் ஆப்ரேஷனே, டிஸ்க்கு கூட ஆப்ரேஷனே பண்ணாமல் நான் ஆப்ரேட்டிவ் மெத்தட்ஸ் மூலமாக அந்த டிஸ்கோட சைஸை குறைச்சி இது பண்ண முடியும். அது மாதிரி இன்ஜெக்ஷன் தெரப்பி இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது, இது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு டெய்லர் மேடாக பண்ணி கரெக்டாக உங்கள் வலியை குறைச்சி உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும். என்னோட இணைந்திருந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இது வரைக்கும் பேசுனதை உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம்.
1: இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக பதில்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: ஆகாஷவாணியில் உங்களோட இணைஞ்சிருந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வானொலிங்கிறது ஒரு பெரிய, எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்கிறவங்களுக்கு, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலில் கொண்டு போய் சேர்க்கறதில் இந்த ஆகாஷவாணி எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கு. நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் நாள்பட்ட வலிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் மயக்க மருத்துவம் வலி மேலாண்மை மற்றும் முதுகுத்தண்டு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகரன் ராமசாமி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு
3: ஆகாஷ்வாணி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் 3 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர், ஆவடி, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை சென்ட்ரல், பொன்னமராவதி, ஒக்கியம் துறைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பூடல், ஆயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் ஆலக்கரை, சென்னை கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், பாரிமுனை, மதுரவாயல், அண்ணாநகர், செம்பரம்பாக்கம், சென்னை நீலாங்கரை, மாதவரம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பெரம்பூர், பேசின்பாலம், வாலாஜா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. குன்னூரில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். சென்னை, கடலூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கடலூர், ஈரோடு,

0: திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 28ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 29ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி முதல் வரும் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: 3 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 421 ரன் எடுத்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கதம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்இல் 3:02 நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசனர் சாய்ஸ். நேயர்கள், உங்களுக்கு பிடித்தமான, அதாவது 1950 ல் இருந்து 1969 வரையில

0: பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பு என்னோட 2312103 மற்றும் 2317046 அப்படிங்கிற எண்ணினை அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 நாள் கழித்து, 3 அல்லது 4 நாட்கள் கழித்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலுக்கு, அதாவது லிசனர் சாய்ஸ்க்கு வந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அப்போதான் மற்ற நேயர்களுக்கும் வழி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இணையும் நான் ஆர்ஜே காவியா. முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: வேலாலி சாமிநாதன் பேசுறேங்க.
0: உங்களுடைய விருப்ப பாடல்?
1: இன்னைக்கு மகரம் நாளுங்க.
0: ஆமாங்க.
1: அதனால பாவமணி பாடலுங்க, எல்லாரும் கொண்டாடுவோம் இந்த பாடலை போடுங்க.
0: இதோ பாடல் உங்களுக்காக.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: அதிக ரத்த போக்கு, வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் கோவை.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகிறது.

0: 3:09 நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தாராபுரம் நாடாளுமன்ற ஜோதி முத்து பேசுறேன்.
0: உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் தரலாம்?
1: பாட்டு விழியே விழியே என்ன வேலை புதிய பூமியில் படப்பாடல் வேணும்.
0: இதோ பாடல்.
2: விழியே விழியே உனக்கு என்ன வேலை விருந்துக்கு வரவா

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. டீ டைம் நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தாசரப்பட்டியிலிருந்து பாலசோனி பேசுறேங்க.
0: உங்களுடைய விருப்ப பாடல்?
1: அம்பிகாவதி படத்திலிருந்து கண்ணிலே இருப்பது என்ன, அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: இதோ பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, இன்று இரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் மைல் மார்க் சம்பாரவை.
2: மூணு மணி 17 நிமிஷத்துல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: மூணு மணி 22 நிமிஷத்துல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில விருப்பப்படணும்னு, உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவை குண்டான்

0: முன்னணிப்பு என்னோட 2312103 மற்றும் 2317046 அப்படிங்கிற எண்ணினை அழைத்து உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் திருப்பூர் மாவட்டம் குறுநிக்கல்பட்டியில் இருந்து கஸ்தூரி வசனிங்க.
0: உங்களுடைய விருப்ப பாடல்?
1: கண்ணா நலமா படத்துல பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அந்த பாடு போடுங்கம்மா.
0: இதோ பாடல்.

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்,

0: இதுவரை ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் திரையிசை கேட்டீர்கள். இனி தொடரும் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: நான்கு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஒருங்கிணைந்து பங்கேற்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட சீர்திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தாவேக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்கான ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. கல்லையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம் நேர்களை, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 4:02 நேயர்கள் அருமையான பாடல்களை கேட்டுட்டு ஜாலியா விளையாட போற நம்ம நிகழ்ச்சி என்ன அப்படின்னா கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி தான். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பு என்னோட 2312103, அதுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா 2317046 அப்படிங்கிற எண்ணினை அழைக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிலையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜிலையும் உங்களுடைய பேர், ஊர், சரியான பதிலையும் அனுப்பலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு

தொகுப்பில் இணையும் நான் ஆர்ஜே காவ்யா. பட் ஒன் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம கேம் விளையாடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி அறிவை மட்டும்தான் பயன்படுத்தணும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். ஆயுதம் அப்படிங்கிறது அப்படின்னு நான் சொல்ல வர்றது ஃபோன், ஃபோனை தான் சொல்கிறேன். ஃபோனை யூஸ் பண்ணாமல் அறிவை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு கேம் ஷோ விளையாட போகிறோம். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வித்யாசாகரோட மியூசிக்கில் சங்கர் மகாதேவனோட வாய்ஸில் ஒரு சாங்

0: நாலு மணி எட்டு நிமிஷத்துல கெட் செட் கோ கேம் ஷோல இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன கேம் அதை சொல்லு, நாங்க விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான கேம் என்ன அப்படின்னா, தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக விரும்பி படிச்சிருப்போம். இன்னைக்கு அதுல இருந்து தான் ஒரு கேம் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, தமிழ்ல தொகைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். தொகைச்சொற்களா அப்படின்னா என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முக்கனி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, மா பழா வாழை அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? அதே மாதிரி அதுக்குண்டான கேள்வியை நான் கேட்பேன். இது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது, கேள்வியை நான் கேட்பேன், அதுக்கான பதிலை நீங்க வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை கால் பண்ணியோ சொல்லலாம். இப்போ ஒரு நேயர் லைனில் இருக்காங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, நல்லா ஆன்சர் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஆலாங்கம்போ சங்கீதன்ன பகுதியிலேருந்து ரிஜி குமார் பேசுகிறேன்.
0: ஓகே சார், கேம் என்னன்னு கேட்டிங்களா?
1: ஆ, கேட்டேங்க மேடம்.
0: ஓகேங்க சார். உங்களுக்கு உண்டான வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு உண்டான கேள்வி என்னன்னா, ஈஸியாகவே ஃபர்ஸ்ட் காலர் அப்படிங்கிறனால நம்ம நேர்களுக்கெல்லாம் புரியணும் அப்படிங்கிறனால ஈஸியாகவே கேட்டலாம். மூவேந்தர் அப்படிங்கறது தான்
1: மேடம்.
0: மூவேந்தர்.
1: மூவேந்தர்.
0: மூவேந்தர்னு நம்ம யாரை சொல்லுவோம்?
1: சேரன், சோழன், பாண்டியன்.
0: கரெக்ட், சரியான பதில சொல்லிட்டீங்க. சரியான பதில சொல்லிட்டாங்க நேங்கர். இது இதுதாங்க கேமு, இதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம விளையாட போகிறோம். இது மாதிரி அடுத்தடுத்த காலருக்கு அடுத்தடுத்த கொஸ்டின் வெயிட் பண்ணிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து பாடல் கேட்டுட்டு வந்துருங்க.
2: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது. அதுதான்

0: 4:16 நேயர்கள் கெட் செட் கோ கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க, எப்படி விளையாடுறாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். பொன்மடியில இருந்து தேனாமணியிடம் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கிறேங்க மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நாற்படை, அதாவது நான்கு படை.
1: நான்கு படை வந்தீங்க. யானைப்படை, குதிரைப்படை, யானைப்படை, குதிரைப்படை, தரைப்படை, காலர் தரை, கப்பற்படைன்னு வருங்க.
0: ஜெயஸ்ரீ வடவள்ளியில இருந்து சரியான பதில் கொடுத்திருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொல்லுமன் கொண்டாரிலிருந்து போன கொஷினுக்கு சரியான பதில் அனுப்பியிருக்கிறாரு. நம்ம நேயர்கள் எல்லாருமே இப்போ தான் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் டைப் பண்ணி முடிங்க, அதுங்களையும் ஒரு விளம்பரம்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
3: அர்த்தமுள்ள அரட்டை.
2: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
4: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
2: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
5: குவிஸ் டைம்.
2: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
5: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
2: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
6: நாற்படை அப்படின்னு சொல்லி கேள்வி சொல்லியிருந்தோம், அதுக்கு சரியான பதிலை நேர்கள் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தாசர்பட்டி பகுதியிலேருந்து பாலசுப்ரமணியம் அனுப்பியிருக்கிறாரு. ரமா கோடம்பாக்கம் அவங்க சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சதீஷ்குமார் கோவனூர்லேருந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகானந்தா நகர் மூக்கனூர் பகுதியிலேருந்து அவங்களும் சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததான் கோணமலை ஆனந்தன் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. திருப்பூர் பாலா சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன் சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. ஜெய் ரித்விக், கனிஷ்க் அபினவ் அப்படிங்கிறவங்க சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலேருந்து கணேஷ் சிறுமுகையிலேருந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. விமலா பொள்ளாச்சியிலேருந்து சரியான பதில் அனுப்பியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட நிறைய நேயர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ அடுத்த க்வெஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போயிடலாம். ஐம்பொன் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஐம்பொன் அதாவது 5 வகையான பொன் எதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585800103 அப்படிங்கிற நம்பர்லையும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் சரியான பதில் அனுப்புங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க 0422 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பரை அழைத்து உங்களுடைய சரியான பதிலை சொல்லலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கெட் செட் கோ கேம் ஷோ விளையாண்டுட்டு இருக்கோம். ஒரு நேயர் லைன்ல இருக்கிறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அலிகோண்டபட்டிலிருந்து மஞ்சுளா செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
0: ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க பார்க்கலாம்.
1: தங்கம்,
0: ம்,
1: வெள்ளி,
0: ம்,
1: செம்பு,
0: ம்,
1: இரும்பு,
0: ம்,
1: பித்தளை.
0: ஓகே, பித்தளை கரெக்ட்டாங்களா? கரெக்ட்டுங்களா?
1: அதான் வரும் மேடம் அஞ்சுல.
0: அப்படிங்களா? ஓகேங்க சார். சரியான பதில் கொடுத்தாங்க. வாட்ஸ்அப்லையும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வரதராஜபுரத்துலேருந்து கீதா, அவங்க இருந்துட்டு கீதா வரதராஜ் சண்முகானந்தா நகர்லேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. விஜயலட்சுமி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. சதீஷ்குமார் கணேஷ் சிறுமுகை பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்தன் கணபதியிலேருந்து, அதுக்கப்புறம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. காஞ்சனா சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மல்லிகா மருதாச்சலம் பிரியங்கா, அவங்க எந்த ஊர்னா வதம்பச்சேரி அப்படிங்கிற ஊர்லேருந்து, பெரிய வதம்பச்சேரியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க.

பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகானந்த நகர் மூக்கனூர் பகுதியிலேருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவகஸ் பகுதியிலேருந்து, சாமிசெட்டிப்பாளையத்திலேருந்து பெரியசாமி அப்படிங்கிறவங்க, குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அம்புஜம் அம்பலவாணன் திருநெல்வேலி பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. நிறைய நேர்கள் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா, தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம் அப்படிங்கிறது தான்.

0: ஹெம்ப்ளாய்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல ஜூன் 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்பெல்லாம் எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418 8741.
3: கெட்செட்கோ நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நாற்பொருள் அதாவது நான்கு பொருள் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணியும் சொல்லலாம், ஃபேஸ்புக் பேஜ்லேயும் உங்களுக்கு சரியான பதில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில. ஒரு நேயர் இருக்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேம், கோட்டையில இருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
2: சொல்லுங்க, சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சேங்க மேம். நாட்பொருள் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு.
2: சூப்பர், வெரி குட். இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாங்களா?
3: கேளுங்க மேம்.
2: இரு திணைன்னு சொல்லுவோம்.
3: அக்ரிணை, உயிரிணை மேம்.
2: வெரி குட். இதுக்கும் நீங்க சரியான பதில் கொடுத்துட்டீங்க.
3: தேங்க் யூ மேம்.
2: வாட்ஸ்அப்லயும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்படின்னா, கோணமலை ஆனந்தன், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழும்புகுண்டான் பகுதியிலிருந்து, பூலவப்பாளையம் ஆனந்த முருகன் கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுரை மணிநகரம் பகுதியிலிருந்து சோமசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி கொடுத்துருக்கிறாங்க. மல்லிகா மருதாச்சலம், பிரியங்கா, அவங்க எந்த ஊரில் இருந்தனா பெரிய வத்தம்புச்சேரியிலேருந்து கொடுத்துருக்கிறாங்க. கணேஷ் சிறுமுகை பகுதியிலேருந்து கொடுத்துருக்கிறாங்க. சிந்து வாட்ஸ்அப்லேயும் சரியான பதில் கொடுத்துருக்கிறாங்க. பிரமிளா சென்னையிலேருந்து, ஜெயஸ்ரீ வடவள்ளி பகுதியிலேருந்து, நிவேதா துளசி பொள்ளாச்சியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்கிறாங்க. வரதராஜ் கீதா சண்முகானந்தா நகர் மூக்கனூர் பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்கிறாங்க. ஃபேஸ்புக்லையும் நிறைய நேயர்கள் சரியான பதில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நம்ம ஷோல அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஐந்திலக்கணம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வைங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜிலையும், 0422 அப்படிங்கிற கோவை கொண்டான முன்னணிப்பு என்னோட 2312103 மற்றும் 2317046 அப்படிங்கிற எண்ணினை அழைத்தும் உங்களுடைய சரியான பதிலை சொல்லலாம். இப்பொழுது பாடல்.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே. அந்த இனிமையை மறுபடியும் உங்க

0: காதுல கொண்டு வரும்.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
1: மெசேஜஸ்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம் நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

0: 4:44 நேயர்கள் கேட்டுட்டு கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில ஒரு நேயர் இருக்கிறாங்க. வணக்கம்.
1: அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஜோ சண்முக சுந்தரம்.
0: ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எடுத்து சொல் பொருள் யாப்பு அணி.
0: வெரி குட், சரியான பதில் சொல்லிட்டீங்க. உங்கள்ட்ட இன்னொரு க்வெஸ்சன் கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்க, மேற்கிறேன்.
0: இருவினை, இருவினைன்னு நம்ம எதை சொல்லுவோம்? ரொம்ப கஷ்டமா கேட்டனோ?
1: இல்லை மேடம்.
0: இருவினை
1: தெரியல மேடம், அடுத்த நேர் பயப்படுறேன்.
0: ஓகே, நன்றி. வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஜெயகாந்த் அப்படிங்கிறவங்க கணபதி பகுதியிலேருந்து, ஜெயஸ்ரீ அப்படிங்கிறவங்க வடவள்ளி பகுதியிலேருந்து, சிந்து குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலேருந்து, கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பகுதியிலேருந்து, உடுமலையிலேருந்து சுடர் முருகானந்தம் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அம்புஜம் அம்பலவாணன் திருநெல்வேலி பகுதியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஏ கே பிரகாசம் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. கோணமலை ஆனந்தன் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முக நகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ரமா கோடம்பாக்கம் பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. சுமதி கனகராஜ் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. கலைச்செல்வி செங்கம்பள்ளி பகுதியிலிருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. ஹரிஹரன் பெங்களூர் பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. செல்வலட்சுமி ராஜவீதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. மல்லிகா மருதாச்சலம் பிரியங்கா அவங்க பெரியவதம்பச்சேரியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கணேஷ் சிறுமுகை பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. துளசி நிவேதா பொள்ளாச்சி பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.

0: இது நம்ம டோவ் என்ன சொல்லாது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
3: இப்ப அந்த பயம் தேவையில்ல. நம்ம KMCH ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புலா எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 741-88-7411.
5: நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் செக்மெண்ட்ல சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நாலு மணி 4:53 நேர்கள் விளையாடிட்டு இருக்கிற இந்த ஷோ கெட் செட் கேம் ஷோ. அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ.
5: வணக்கம்.
6: வணக்கங்க.

0: கல்யாணல ஜெயலட்சுமி மனோகரன்.
1: ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நல்வினை தீவினை.
1: இரு வினை அப்படின்னா நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பாராட்டுக்கள். இன்னொரு கேள்வியும் கேட்கலாங்களா?
0: சொல்லுங்க மேடம்.
1: ஐம்பெரும் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்?
0: ராமாயணம், மகாபாரதம், ஐம்பெரும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, சீரக சிந்தாமணி.
1: வெரி குட். இன்னும் ஒன்னே ஒண்ணு. வாழ்த்துக்கள், முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: இரு வினை அப்படின்னு கொடுத்திருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு யார் யார் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஞ்சனா திருப்பூர்

0: நீ ஐம்பெரும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, சீரக சிந்தாமணி,
1: வெரி குட். இன்னும் ஒன்னே
0: ஒண்ணு ஒண்ணு என்ன? அம்பராமன், சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, இன்னும் ஒண்ணு ஞாபகம் வரல மேடம்.
1: வாழ்த்துக்கள், முயற்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ மேம்.
1: இரு வினை அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு யார் யார் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஞ்சனா திருப்பூர் பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க, சிங்கானூர் ஜெயலட்சுமி இப்போ வந்தவங்க. அப்புறம் சதீஷ்குமார் கோவனூர் பகுதியிலேருந்து, கஞ்சம்பட்டி சண்முகானந்தனகர், குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலேருந்து, உடுமலை சுடர் சமூகானந்தம் சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க, ஜெயலட்சுமி ராஜவீதி பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க, மூக்கனூர் பகுதியிலேருந்து சபரி பிரியா சரோஜினி அவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்க, ஜெயகிருஷ்ணாபுரம் பகுதியிலேருந்து சஹானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி அப்படிங்கிறவங்க சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி என்னன்னு சொல்கிறேன், ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவோம். உங்களுடைய சரியான பதிலை 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிலையும், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் சரியான பதிலை அனுப்புங்கள்.

யார் அப்படின்னா உமா கணேஷ் சிறுமுகை பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சோமசுந்தரம் ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஜோதி நகர் பகுதியிலேருந்து அஜய் மகதி சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்த் கணபதி பகுதியிலேருந்து சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. வீரமணி நித்யா சரியான பதில் கொடுத்துருக்குறாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சரியான பதில் சொன்ன அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை இணைந்திருந்த நான் ஆர்ஜே காவ்யா. நன்றி நேயர்களே. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 5:02 சமூக ஆர்வலர் ஜெய் மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். அதற்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது தான். நிறைய நேர்கள் சரியான பதில் சொல்லியிருக்காங்க.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சிறு குறு தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் தலைமையிலான மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் ஜன் விஸ்வாஸ் சட்ட திருத்தங்கள் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாவிக்கு அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அது தொடர்பான ஏமாற்று அறிவிப்புகளை வெளியிடுவதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவிக்கு அரசின் திறனற்ற நிர்வாகத்தின் காரணமாக மருத்துவ கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவிக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருடன் இணைந்து மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 3% பங்குகளை விற்பனை செய்யும் முடிவினை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பெல்ஃபாஸ்டில் நடைபெறவுள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்து கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நிகழ்ச்சி தொகுப்புல நான் உங்க கூட பௌசியா. எஸ், இன்னைக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க, எந்த கெஸ்ட் வந்திருக்காங்க, எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறாங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாக உங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம் சார்.
3: நன்றி, வணக்கம்.
2: உங்களை பற்றி சொல்லுங்கள்.
3: என் பெயர் மகேந்திரன். என்னை பற்றி பெரிதாக சொல்வதற்கு முன், இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற வகையில் நான் சமூக ஆர்வலராக எப்படி இந்த நிகழ்வுக்குள் வந்தேன் என்று சொல்வதில் தான் பொருத்தம் இருக்கும்.
2: கண்டிப்பாக.
3: அதை தொடர்ந்து

0: சிறு கதையல்ல, இது நிஜம்தான். எங்கள் பொள்ளாச்சி பகுதியில் காந்தி சிலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த சிலைக்கு நான் சிறு வயதாக இருக்கும்போதிருந்தே அந்த சிலைக்கு அங்கே படிகள் வைத்திருப்பார்கள். அந்த படியின் மேல் ஏறி கட்சிக்காரங்க இவங்க எல்லாரும் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவாங்க, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளில். அப்போது நம்மளும் ஏறி மேலே ஏறி நம்மளும் போடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் ஒரு தயக்கம் எனக்குள்ளே ஒரு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த தயக்கத்தை போக்கணும்ன்ட்டு பல முறை முயற்சி செய்து அது முடியாமல் போய்விட்டது. ஒரு முறை நான் அங்கே கடந்து செல்லும்போது ஒரு பூக்காரர் அந்த படியின் மேல் ஏறி மாலையிட்டார் காந்தி சிலைக்கு. இப்படி தொடர்ந்து 3-4 முறை அந்த நிகழ்வை பார்த்தேன். அப்பொழுது அந்த பூக்காரரை ஒரு தடவை கேட்டேன், இந்த காந்தி சிலைக்கு யார் வேண்டுமானாலும் மாலையிடலாமா என்று. ஆறு வேண்டுமானாலும் மாலையிடலாம், அதில் என்ற தயக்கமும் இல்லை என்று. பிறகு எனக்குள் ஒரு தைரியத்தை வளர்த்து கொண்டு நான் காந்தி ஜெயந்தி அன்று அந்த இடத்திற்கு வந்தேன். வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு உணவகத்துக்கு சென்று தண்ணீர் குவாலியை எடுத்துக்கொண்டு காந்தி சிலையை முதல் முறையாக கழுவினேன். சுத்தம் செய்து பொட்டு வைத்து கதராடை அணிவித்து மாலை அணிவித்து அங்கிருந்து அந்த காந்தி சிலையில் இருந்து இந்த பொள்ளாச்சியை நோக்கினேன். அப்பொழுது நான் ஏதோ பெரிய சாதனை செய்துவிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதாவது நாம் சமூக ஆர்வலராக இருக்க வேண்டும் என்றாலும், ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றாலும் தயக்கம் விட வேண்டும். அந்த தயக்கத்துக்கு அந்த காந்தி சிலை தான் எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது.
1: ஓகே, ஸோ அது அங்கிருந்து தான் உங்களுடைய சமூக ஆர்வலர் அப்படிங்கிற பயணம் வந்து தொடங்குது இல்லைங்களா? ஓகே, சூப்பர். ஸோ உங்கள் ஊரை பற்றியும்.
0: எங்கள் ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். நகரங்களில் இல்லா இறைச்சல்கள் இல்லாத ஒரு ஊர். எந்த பெரிய தொழிற்சாலைகளும் கனரக வாகனங்கள் அதிகமாக செல்லாத ஒரு ஊர். இன்று வரை அது இயற்கையாக இருக்கிறது. எங்கள் ஊரில் சில தொழில்கள் பாரம்பரியமாக இருக்கிறது. அதில் ஒன்று பாரம்பரிய வைத்தியசாலை, எலும்பு முறிவு வைத்தியசாலை. இது 100 வருடங்கள் பாரம்பரியமாது. 3 தலைமுறையாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தால் பனை தொழில், பனைமரம் ஏறுதல், கருப்பட்டி, இந்த மாதிரி பனை சார்ந்த தொழில்கள் எங்கள் ஊரில் அதிகமாக செயல்படுகிறார்கள். அதில் முக்கியமானது ஒன்று இந்த பனை ஓலையில் வந்து பொருட்கள் வந்து செய்வது வந்து மிகவும், இந்த கிளிகள், மான்கள், இந்த மாதிரியான கைவினை பொருட்களை செய்கிறது வந்து ரொம்ப இது. அது அந்த பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்புறம் இன்னொன்று இருக்கிறது பறை. எங்கள் ஊரில் பறை என்பது சிக்காட்டம் என்று சொல்வார்கள். அது பொள்ளாச்சி பகுதியில் போடிவாளையம் சிக்காட்ட குழு என்றால் எல்லோருக்கும்
1: ரொம்ப
0: பரிச்சயமானது ஒன்று. இப்படியான நிறைய இருக்குது. வழக்கம் போல் எங்கள் ஊரில் கோயில்கள் அதிகம் நிறைந்த ஊர், திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும் ஊர்.
1: ஓகே ஓகே. ஸோ ஒரு ஊரை பத்தின சிறப்பு வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அமைப்பு உருவாக்கணும், மக்கள் தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் உங்களுடைய அமைப்பு தொடங்கறதுக்கு எப்படி ஒரு காரணம் வந்துச்சு? ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை நம்ம தொடர போறோம் அப்படிங்கறக்கான காரணம் என்னவா இருந்தது?
0: முக்கிய காரணம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். அவர்கள் வந்து இந்த நாட்டிற்கு இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை, அணுகுண்டுகள் இப்படியே கண்டுபிடித்தார்கள். ஆனால் அதனின் வெப்பமயமாகுதல், இந்த பூமி வெப்பமயமாகுதல் மற்றும் இந்த அணு உலைகளால் அவர் அணு உலைகள் எல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டார். ஆனாலும் இந்த பூமிக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அதிலிருந்து அந்த தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்றால் மரம் நடுதல், அதைத்தான் அவர் வளர்த்தால், அதைத்தான் நானும் எடுத்தேன். அப்படியாக உருவான ஒரு செயல் திட்டம்தான் இந்த ஒரு அமைப்பு. இது பசுமைக்கான ஒரு குரலாக இது இருக்க வேண்டும் என்று நினைத்து பசுமை குரல் என்ற பெயரோடு நாங்கள் துவங்கினோம்.
1: ஓகே ஓகே. நிறைய விஷயங்கள் இனி நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரச்சை வானம் வெள்ளி மின்னல். ஸ்டே டியூன்.

0: ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது வந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: இப்ப அந்த பயம் தேவையில்லை. நம்ம KMCH-ல June 30 வரை ஃபைப்ராய்ட்ஸ்க்கான இலவச ஆலோசனை முகாம் நடக்குது. கர்ப்பப்பைய பாதுகாக்கும் தழும்புல எம்போலைசேஷன் சிகிச்சை கொடுக்கறாங்க. தேவைப்பட்டா அட்வான்ஸ் ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்றாங்க. அதிக ரத்த போக்கு வயிற்று வலி இது சாதாரணமா நினைக்காதீங்க.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH கோவை. கால் 7418-8741.
3: கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நிலையத்தில் நேரம் 5:14 நிமிடம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறாங்க சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன். அவர் கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம் சார். உங்களோட அமைப்பை பத்தியும் அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, என்னென்ன விஷயங்கள் அதுல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க.
4: நம்ம அமைப்பு வந்து 2013 இந்த அமைப்பை துவங்கினோம். இந்த அமைப்பை வந்து முதல் முதலாக ஒரு சிற்றிதழோடு ஆரம்பித்தோம். சிட்டுக்குருவி என்ற பெயரோடு பள்ளி மாணவர்களிடத்தில், ஒரு பள்ளியிலிருந்து மாணவர்களிடத்தில் சுற்றுச்சூழலை பற்றியான கட்டுரைகள், கவிதைகள், ஓவியங்களை வரைந்து அங்கே போட்டிகள் வைத்து அந்த புத்தகங்களில் சரியான பரிசு கொடுப்பவர்களுக்கு தனியாக பரிசுகளை கொடுத்து அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மற்றொரு பள்ளிக்கு செல்ல வேண்டியது. அங்கே வந்து இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள், நீங்களும் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கொடுப்போம்.
3: எடுத்துக்காட்டு
4: காமிச்சு அவங்கள அந்த குழந்தைகளை இது பண்ணும். அப்புறம் அடுத்த முறை இப்படி இப்படியான சுழற்சி முறையில் இந்த சுற்றுச்சூழலை வந்து இது பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த நம்மளோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த கோடை காலையில் பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது. முதலில் எங்கள் ஊரில் ஒரு தகர எண்ணெய் டப்பா அந்த மாதிரியான பொருட்களை கொண்டு பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதற்கான ஒரு குடுவையை தயாரித்தோம். அது ஒரு ஒரு பாத்திரம் விட்டு செய்த ஒரு செயல். அந்த செயலில் முதலில் எங்கள் ஊரில் முக்கிய பகுதிகளில் அதை அமைத்தோம். பிறகு அது வந்து துருப்பிடிச்சிரும் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது அதை தவிர்த்து பிளாஸ்டிக் குடுவைகள் அதை நாங்கள் கொடுத்தோம். ஒவ்வொரு குழந்தைகளிடத்திலும் விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்தனியாக ஒரு குடுவையை கொடுத்து பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்து அதை வந்து பத்திரிகைகளில் பிரசுரம் செய்து அந்த குழந்தைகளை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் கோடை காலங்களில் இந்த பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதின் அவசியத்தை எடுத்துக்கொண்டு எடுத்துரைத்தோம்.
3: அது எவ்வளவு தரோ முக்கியத்துவமா இருக்குது, ஏன் நம்ம வைக்கணும் அப்படிங்கற விஷயம் எல்லாம் சொல்லிட்டோம்.
4: நிறைய கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை வருட வருடம் நடத்தி கொண்டே வருகிறோம்.
3: ஓகே, சோ அதுல இருந்து அதுல இந்த மாதிரி விஷயங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மரக்கன்று நடும் பணியில் அதை பத்தி சொல்லுங்களேன். இந்த மரக்கன்றுகள் எல்லாம் நடுறீங்க?
4: மரக்கன்றுகள் வந்து முதலில் நாங்கள் மரக்கன்றுகளை அதிகமாக தருகிறோம். எல்லோருக்கும் இலவசமாக மரக்கன்றுகளை தந்து கொண்டே இருக்கிறோம் இன்று வரை. எங்கள் பகுதி திருவிழாக்கள், எங்கள் குழுவில் இருக்கும் உறுப்பினர்களோடு விசேஷ நாட்களுக்கு மரங்களை இலவசமாக தருகிறோம். ஒவ்வொருவரோட இந்த பிறந்த நாள்கள், எல்லா விசேஷ நாட்களிலும் இந்த மரங்களை அவர்களுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டு வருகிறோம்.
3: ஓகே ஓகே, ஸோ இந்த மரக்கன்று நடும் பணியில் மக்களின் பங்களிப்புன்னு ஒன்று வேணும் இல்லையா? நம்ம மட்டும் தனியாக எதுவும் செய்ய முடியாது, ஒரு மக்களின் ஒரு சமூகத்துடைய பங்களிப்பும் வேணும். ஸோ அதை எப்படி கையாளுறீங்க நீங்கள்?
4: முதலில் வந்து நாங்கள் மரக்கன்றுகளை ஒரு பகுதியில் நட்டு வைத்தோம். அதற்கு மிகப்பெரியான எதிர்ப்புகள் உருவானது. அந்த மக்கள் வந்து அந்த மரக்கன்றுகளை ஒரு 20 நாட்களுக்கு பிறகு அந்த மரக்கன்றுகளை பிடுங்கி எறிந்து விட்டார்கள். நாங்கள் அதற்கு ஒரு கூண்டுகள் செய்து இதையெல்லாம் செய்தோம். ஆனால் அந்த பகுதி மக்கள் இல்லை, ஒரு சாரர் வந்து அந்த நிகழ்வை

0: நடத்தினார்கள். நாங்கள் ஆனால் தோய்ந்து விடவில்லை. மீண்டும் அந்த பணிகளை செய்து கொண்டே இருந்து மக்களுக்கு புரிதல், இந்த மரம் வைத்தால் என்ன நிகழ்வுகள் நடக்கும், என்னென்ன பலன்கள் என்பதை எடுத்துரைத்து கொண்டே இருந்தோம். அப்புறம் இலவசமான மரக்கன்றுகளை நாங்கள் எப்பொழுதும் ஒரு செய்தியை ஒரு வேண்டாம் என்று சொன்னால் நாம் கொடுத்து கொண்டே இருந்தால் அவர்கள் வேண்டும் என்று வருவார்கள். அப்படியான ஒரு செயலை செய்து இந்த மரக்கன்றுகளை இன்று வரை மக்களிடத்திலே வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம்.
1: ஓகே, ஸோ அது ஒரு மரக்கன்றுகளை நம்ம வைக்கிறோம் நடுறோம் அப்படிங்கிறத விட அதுக்கப்புறமா அதுக்கு பாதுகாப்புது அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க கையாளுறீங்க?
0: நிச்சயமாக மரங்கள் வந்து மரங்கள் வைப்பதனால் மட்டும் இல்லை, மரங்கள் வைத்து நட்டு பாதுகாத்து வளர்த்து இந்த மண்ணிற்கு நாம் தர வேண்டும். அது முக்கியமான செயல். அதை வந்து நாங்கள் பள்ளிகளிலிருந்து ஆரம்பித்தோம். குழந்தைகளிடத்தில் மரக்கன்றுகளை நடுவதை பற்றி ஒரு தனியாக ஒரு கிளாஸ் மாதிரி நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று வரை நாங்கள் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 120 பள்ளிகளுக்கு இன்று வரை சென்று கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எங்கள் பசுமை குரல் என்றால் பொள்ளாச்சி பகுதியில் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் எங்களை தெரியாதவர்கள் யாரும் இல்லை.
1: ஓகே, ஸோ இப்போ இந்த மரக்கன்றுகள் வந்து எந்த மாதிரியான மரக்கன்றுகள், எந்த வகையான மரக்கன்றுகள் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க?
0: மரக்கன்றுகள் நாங்கள் வந்து இந்த முக்கியமாக மரக்கன்றுகளால் வந்து பல்லுயிர்களும், ஒரு மரக்கன்றை நட்டால் பல பல்லுயிர்கள் மேலே ஏறும் கீழே இறங்கும். முக்கியமாக பறவைகளுக்கு ஒரு உணவு வேண்டும் என்றால் இந்த பல ரக மரக்கன்றுகளைத்தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கமே பல ரக மரக்கன்றுகளை அதிகமாக நடுவது, அது காடுகளிலும் சரி கிராம பஞ்சாயத்துகளில் பள்ளிகளில் கல்லூரிகளில் இந்த மாதிரி மரக்கன்றுகளை தான் நட்டு கொண்டிருக்கிறோம்.
1: ஓகே ஓகே, ஸோ ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமும் கூடி ஒரு முன்னெடுத்து செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் இல்லையா? ஸோ அப்போ தான் மக்களுக்கும் மீன்ஸ் அந்த குழந்தைகளுக்கும் சரி கல்லூரி மாணவர்களுக்கும் சரி ஒரு புரிதல் வரும், ஒரு மரங்கிறது என்ன, அது இப்போ ஒரு முதலாம் ஆண்டு சேர்றாங்க அப்படின்னா அது மூன்றாம் ஆண்டு முடியும் போது அது ஒரு நம்ம கொடுத்தது நம்ம பார்த்தது அப்படிங்கிறப்ப அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுக்கு நம்ம 1வதுல நடுறோம் 12வது முடிச்சு அந்த ஸ்கூல்ல இருந்து போகும்போது அது ஒரு ஞாபகமும் அது ஒரு பொக்கிஷமா தான் நம்ம எடுத்துட்டு போவோம் இல்லையா? ஸோ ஒரு சூப்பரான விஷயம்தான். சரி, நம்ம தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவங்க கூட. சார், இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மரக்கன்றுகள் நடுறது அது எங்கெல்லாம் பண்றீங்க அப்படிங்கறத சொன்னீங்க. இப்ப அடுத்ததான் நம்ம இந்த விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதே இந்த நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கிறது, மழை நீர் சேமிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு ஆற்றுது அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எப்படி செய்றீங்க?
2: நீர்நிலை பாதுகாப்புன்னு பசுமை குரல் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாக இருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய அமைப்புகள் பொள்ளாச்சியில் நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி செயல்பாடுகள் முன்னெடுத்து செய்கிறாங்க. அவங்க கூட நாங்கள் பயணித்து நீர்நிலைகளை பாதுகாக்கிறோம். இப்போது நம்ம பகுதியில் பொள்ளாச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த தெப்பக்குளம் பகுதி, அது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அது தூர்வாரப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில அமைப்புகள் அவங்க கூட நிறைய பயணித்து அது வந்து இன்று அங்கே ஒரு தெப்பத்தேர் அப்படி என்று சொல்லுவாங்க, மாரியம்மன் தெப்பத்தேர் என்று சொல்வார்கள். அந்த தேர் பல வருடங்களாக அது செய்யப்படவில்லை, ஏனென்றால் அந்த நீர்நிலை உபயோகத்தில் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று முக்கியமாக பல அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக அந்த தெப்பக்குளத்தை சுத்தம் செய்து இன்று வரை அது பயன்பாட்டில் இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் கிராமங்களில் ஜல்சக்தி அபிமான் இருக்கு, அதன் மூலியமாக நம்ம பசுமை குரல் அவங்களுக்கு மரங்களை கொடுத்தோம். நீர்நிலைகள் சுற்றி சில சவுக்கு மரங்கள் மற்றும் இந்த மாதிரியான மரங்களை நடக்கான வேலைகளை நாங்கள் செய்தோம். அது இன்னும் முன்னெடுக்க செய்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் பொள்ளாச்சி பகுதியில் நம்ம ஜமீனூத்துக்குழி பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் தான் முதலில் இந்த பணிகளை சில அமைப்புகளோடு சேர்ந்து நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த பணி மீண்டும் தொடரும் என்பது என்னுடைய கருத்து.
1: தொடர்ந்து இதை செய்யணும் அப்படிங்கிற இதுல இருக்கிறீங்க. ஓகே, இப்போ இன்று சுற்றுச்சூழல் அதை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனி மனிதனால் அதை பண்ணி முடிக்க முடியாது இல்லையா?
2: கண்டிப்பாக.
1: அப்போ அதனுடைய கிராம மக்களுடைய உதவி அதில் தேவைப்படும். அதே மாதிரி மக்கள் அங்கே வாழ்கிறவங்களோட உதவி எல்லாமே தேவைப்படும். ஸோ இதில் வந்து ஒரு இடத்தினுடைய சேர்ந்த நீங்கள் என்ன அதை லைவாக அந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஊரை சேர்ந்த மக்களும் அவங்களாம் எவ்வளவு ஒத்துழைக்கிறாங்க, அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: முதலில் வந்து எதிர்ப்பு தான் இருக்கும், இந்த எந்த ஒரு நற்பணிகளுக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் நாம் எடுத்து கூற வேண்டும். நாங்கள் வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக ஒரு பகுதியில் மரங்களை நட்டோம். அந்த மரங்கள் வந்து இன்று பெரிய அளவில் வளர்ந்து விட்டது. ஆனால்

0: இது சில அந்த பக்கத்தில் இருப்பவர்கள், இது ஒரு 10 தினங்களுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த மரத்தை வந்து அவர்கள் வெட்டி விட்டார்கள். இந்த ஆனால் நாங்கள் ஒருவருக்கு அந்த ஒரு மரத்தை நாங்கள் நட்டு வளர்ப்போம் என்றால் அந்த இடத்திற்கு ஒரு அமைப்பாளரை நியமித்து விடுவோம். அவரின் பார்வையிலும் அவரின் பாதுகாப்பிலும் அந்த மரங்கள் இருக்கும். அப்படி அவர் இருக்கும்போது அந்த மரத்தை வந்து அவங்க வந்து வெட்டிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எங்கிட்ட தொலைபேசி தொடர்பு கொண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வெட்டிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து முதலில் வந்து அந்த விஷயத்தை வந்து மரங்களை தனி மனிதன் ஒரு வளர்த்து விட்டால் அது அரசாங்கத்திற்கு சொந்தம். அப்படி யாரும் தனி மனிதன் யாரும் ஒருவரும் மரத்தை வெட்ட முடியாது, அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. அதை நாங்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் ஒரு லெட்டர் கொடுத்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து அவங்க பரிசீலனை பண்ணி அந்த ஒரு பெண்மணி அவங்கள கூப்பிட்டு, ஏன் இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு இடைஞ்சலாக இருந்தது, இடைஞ்சலாக இருந்தாலும் எங்களிடம் சொல்ல வேண்டும், எங்களின் அனுமதியின்றி இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படி என்று சொல்கிறோம். அப்புறம் அந்த கிராம அலுவலர் வந்து, நீங்கள் மரத்தை வெட்டினீர்கள், நீங்கள் 13 மரங்களை அவர்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்த செலவில் வைத்து பராமரித்து நட்டு தண்ணி ஊற்றி வளர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இல்லை என்றால் உங்கள் மேல் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொன்னார். இது இந்த வகை எதுக்கு சொல்கிறேன் என்றால், அரசாங்கமும் அரசு அலுவலர்களும் நம்மளுடைய திட்டங்களுக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன்.
1: ஓகே ஓகே. ஸோ என்னதான் இப்படி வரும்போது எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம வந்து நம்ம பண்றோம். ஓகே, இப்போ நம்ம வந்து 1000கணக்கான மரக்கன்றுகளை வந்து இப்போ வரைக்கும் நீங்க நட்டிருப்பீங்க. ஸோ அது ஒரு சிம்பிளான விஷயமும் கிடையாது இல்லையா? அப்ப இதுல நீங்க என்னென்ன சவால்கள் எல்லாம் சந்திச்சீங்க இந்த ஒரு பயணத்துல? இப்போ வரைக்குமே ஒரு சவால்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மரக்கன்றுகள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய சவால்கள் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன சவால்கள் எல்லாம் நீங்க சந்திச்சீங்க?
0: முதலில் மரக்கன்றுகள் நடுவதற்கு முன்னர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அங்கே துறை ரீதியான அரசாங்கம் துறை ரீதியான சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறது. அதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். ஒரு இபி லைனு, பைப் லைன், இந்த மாதிரியான இடங்களில் வந்து நாம் அதை நம் தனி மனிதன் ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டு தான் அந்த மரங்களை நட வேண்டும். ஏனென்றால் ஒரு மரம் நடுவதென்றால் அதற்கான தேர்வு செய்யும் போது அந்த பகுதி இதற்கு உகந்ததா என்பதை வந்து மிக முக்கியமாக நாம் என்ன பரிசீலனை செய்ய வேண்டும். அப்படி செய்து அப்படியான மரங்களை தான் நட்டு கொண்டு வருகிறோம். இது நிறைய சவால்கள் இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அதை நாம் வந்து நம்மளுடைய செயல்பாடுகளால், நம்மளுடைய தொடர்ந்து மரம் நடுதலான செயல்பாடுகளால் தான் இதை முறியடிக்க முடியும். மக்களிடத்தில் வந்து எடுத்து கூறி மரங்கள் நடுவதனால் என்ன பயன் என்றதை சொல்லி நம்ம அதை வளர்ப்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை நம்ம ஏற்க வேண்டும்.
1: ஓகே. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் இதில் சவால்கள் வந்தாலும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இதை வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே சூப்பர். ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்

0: लेकर नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: आकाशवाणी कोयम्बतूर 103 FM கேளுங்க ரசிங்க.
2: நிலையத்தில் நேரம் 5:40 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைந்து மரக்கன்றுகள் வந்து நடுவது பற்றியும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பற்றியும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க சமூக ஆர்வலர் ஜெய மகேந்திரன் சார். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மரக்கன்று வந்து நடுறது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா அதை பாதுகாப்பது அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எல்லாரும் இல்லைனாலும் நிறைய பேர் வந்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுல வந்து ஒரு பொதுமக்களா அவங்க கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் இதெல்லாம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா அந்த மரம் வந்து நல்லா வளர்ந்துரும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
3: நிறைய சொல்லலாம். மரங்கள் வைப்பது மரங்கள் வைத்தால் மட்டும் பத்தாது. மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது ஒன்றுதான், மரங்களை நட்டு வளர்த்து பாதுகாத்து இந்த மண்ணிற்கு தர வேண்டும். அது முக்கிய பொறுப்பு இந்த மரம் வைப்பவர்களுக்கு நிச்சயம் உண்டு. அந்த வகையில் பார்த்தீங்களென்றால் மக்கள் வந்து மரங்களை வந்து இந்த எந்த மரத்தை வைக்கிறோம் அதை எப்படி பாதுகாக்கிறோம். ஒரு மரத்தை வந்து இப்போ மிக விரைவில் வளரக்கூடிய மரங்களை வந்து நாம் அது வந்து சொல்வதென்றால் மியாவாகி அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 சதுரடி இருந்தால் போதும். அது அந்த மாதிரி அதில் வந்து நிறைய மரக்கன்றுகள் வைக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா வேம்பு, புங்கன், தேக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் நம்ம அதை வைக்கலாம். அது பார்த்தா 25 அடிக்கு மேலே அது வரும். அதே மாதிரி பூவரசு, நாவல், மந்தார, சரக்கொன்றை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15-25 அடியிலிருந்தும் 8-15 அடி வரைக்கும் கூட அது வளரும். அப்போ வந்து நீங்கள் ஒரு அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் எடுத்தீங்கன்னா 6 மாசத்தில் வந்து நமக்கு பயன் தரும். அந்த மாதிரி பூ மருது இந்த மாதிரி மரங்களை எல்லாம் வந்து நம்ம குறுகிய இடத்துல நட்டோம்னா, சின்ன இடங்களில் நட்டோம்னா, நெருக்கி நட்டோம்னா அந்த மரங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வரும். நாம் வந்து நான் முதலில் வளர்வேன், நீ முதலில் வளர்கிறாயா என்று அந்த மாதிரி வளர்ந்து அந்த எதற்கு அப்படி வளர்கிறது என்றால் சூரியத்திலிருந்து சூரிய ஒளிக்கதிர்களை பெறுவதற்கான ஒரு முயற்சி அந்த மரங்களுக்குள் ஒரு போட்டி இருக்கும். அப்படித்தான் அந்த மாதிரியான மரங்களை நாம் நட வேண்டும். அப்படி வளரும் போது என்ன, 100 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய காடு, ஒரு வனத்தை நம்மளால் உருவாக்க முடியும்.
2: கண்டிப்பாங்க சார். இப்போ இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துலேயுமே ஒரு நாடு அப்படின்னு சொல்லும்போது முக்கிய பொறுப்பு வந்து இளைஞர்கள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இளைஞர்கள் அதிகமாக ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னெல்லாம் செய்யலாம்?
3: இப்போது இளைஞர்களுக்கு எதுவும் நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது இயற்கை விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு தங்களை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை நோக்கி முன்னெடுத்து செல்கிறார்கள். நிறைய இப்பொழுது பார்த்தீர்கள் நிறைய அமைப்புகள் இயற்கை விவசாயம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் அதிகமாக இளைஞர்கள் கலந்து கொண்டு பெருநகரங்களில் உள்ள இந்த ஐடி தொழில் செய்பவர்கள் 40 வயதிற்கு மேல் நாம் இந்த தொழிலை விட்டு வெளியே வர வேண்டும், அப்படி என்ன செய்யலாம் என்று யோசிக்கும் போது அவர்களுக்கு முதலில் தோன்றுவது விவசாயம். பொள்ளாச்சி பகுதியில் கொரோனா காலங்களில் அந்த காடுகளின் விலை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் போயிருச்சு. என்னன்னு பார்த்தா இந்த கோவிட்னால அந்த இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அந்த மென்பொருள் பண்ணுறவங்க வந்து அதிகமாக வந்து அந்த காடுகளை வாங்கி ஒரு தோட்டம் அமைத்து இயற்கை சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க செய்கிறதுனால பொள்ளாச்சி பகுதி வந்து அந்த காடுகளின் விலையேற்றத்துக்கு இவர்களும் ஒரு காரணம். அப்படி இருக்கும்போது அவர்களிடம் நாம் இப்பொழுது புதிதாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் நிறைய இளைஞர்கள் வந்து இயற்கை விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் வந்து எப்படி நம்ம செய்யலாம்னா இப்போ ஒரு பிரதமரும் கூட சொல்லியிருந்தாங்க எல்லோரும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்கள் என்று. அது வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்கவில்லை என்பதற்காக மட்டும் இல்லை. இப்பொழுது ஒரு வீட்டில் 5 கார்கள் இருக்கிறது, 5 இருசக்கர வாகனங்கள் இருக்கிறது. இதனால் நச்சுத்தன்மை எவ்வளவு வருகிறது? ஆனால் நாம் முக்கியமான இடங்களுக்கு மட்டும்

0: சொந்த வாகனத்தை பயன்படுத்தி கொண்டு பொது வாகனத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அது வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்தது என்று நினைக்கிறேன்.
1: ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து நம்ம செய்யணும். சரி, இப்போ இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள்?
0: கண்டிப்பாக, பள்ளி முதலில் கல்லூரி மாணவர்களிடத்தில் வந்து நாங்கள் 2024-5 ஒரு சுற்றுச்சூழலியான ஒரு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளில் கல்லூரிகளுக்கான ஒரு வலைதளங்களில் ஒரு சுற்றுச்சூழலான ஒரு கவிதை போட்டி நடத்தினோம். கவிதை போட்டி நடத்தி அதில் முதலில் மூன்று பேர் தேர்ந்தெடுத்து பரிசுகள் கொடுத்தோம். அப்படி பரிசு கொடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர் திரு பழனி பாரதி அவங்க வந்து அந்த நிகழ்வை நடத்தி கொடுத்தார்கள் பசுமை குரலுக்காக. அந்த நிகழ்வு வந்து உடுமலை ஜிபிஜி கலைக்கல்லூரி மாணவிகள் அதிகம் பங்கு பெற்றாங்க. அந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் சுற்றுச்சூழலுக்கான ஒரு விழிப்புணர்வு கவிதையாக இருந்தது. நான் அந்த கவிதைகளை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகள் அந்த ஸ்லோகங்களை அந்த கவிதைகளை அவர்கள் இன்று வரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய விஷயம். ஆனால் யார் என்று தெரியவில்லை, நான் வலைதளங்களில் தான் பார்த்தேன், அதை தள்ளிவிட்டு சென்று விட்டேன். ஆனால் உண்மை அந்த மாணவி யார் என்று தெரியவில்லை, ஆனால் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதை நாம் அது ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படி ஒரு விழிப்புணர்வு அந்த விஷயங்களை செய்தோம். ஆனால் பள்ளி மாணவர்களுக்கு என்றால் விதைப்பந்துகளை தயாரித்தோம். விதைப்பந்துகளை தயாரித்து எங்கள் ஊர் பள்ளியில் உள்ள மாணவர்களை கொண்டு விதைப்பந்துகளை தயாரித்து பொள்ளாச்சி மகளிர் மேனிலைப்பள்ளி மாணவிகளின் உதவியோடு வனத்துறையின் அனுமதியோடு வாலியார் மற்றும் வால்பாறை பகுதிகளில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள் அந்த விதைப்பந்துகளை வீசிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும்
1: ஒவ்வொரு வருஷமும். ஓகே, ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான் அது. ஏன்னா இதுக்கான முயற்சி வந்து சின்னது கிடையாது, அதுக்கான முயற்சி வந்து ரொம்பவுமே பெருசு. சரி, நம்ம தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரச்சவானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன் அவங்க கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களுடைய அமைப்பினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள், உங்களுடைய லைஃப்லுடைய அடுத்தடுத்த கோல்ஸ், இந்த சமூக ஆர்வம் இந்த மாதிரி விஷயங்கள்னு என்ன சொல்வீங்க?
1: நாங்கள் முதலில் சொல்லியது போல் 2023 தமிழ் செய்யுள்களை கொண்டு மரங்களை நட வேண்டும் என்று ஒரு பயணித்தோம், முயற்சி எடுத்தோம். முதலில் அதை எங்களுக்கு முதலில் தோன்றியது திருக்குறள். 1333 குறளை கொண்டு மரங்களை நட வேண்டும். ஒவ்வொரு மரத்திற்கும் அந்த மரங்களை நட்டு அங்கே குறளை எழுதி வைத்து அந்த குறளோடு மாணவர்களை அந்த இடத்தில் அவர்களை உட்கார வைத்து அங்கே திருக்குறளை பற்றியும் திருக்குறளின் அந்த மரங்களை பற்றியும் நிறைய சொல்ல வேண்டும் என்று முன்னெடுத்தோம். அது செயல்படுத்த முடியவில்லை. வரும் காலங்களில் தமிழ் செய்யுள்களை கொண்டு குறுந்தொகை, எட்டுத்தொகை இதெல்லாம் கொண்டு ஒரு நீண்ட இடங்களில் இந்த அந்த குறள்களையும் செய்யுள்களையும் பதிய வைத்து அங்கு மரங்களை நட்டு அதை வளர்த்து அங்கே மாணவர்களுக்கு அங்கே ஒரு படிப்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது.
0: ஓகே, ஸோ இவ்வளவு நேரமும் இந்த பிஸி ஷெட்யூல்லையும் மரங்களை பற்றியும் சுற்றுச்சூழல்களை பற்றியும் ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம்

0: பற்றியும் ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 சார்பாக உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: வணக்கம். இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்று நினைக்கிறேன். வானொலி சிறுவயதில் வானொலி கேட்டிருக்கேன், ஆனால் அங்கே சென்று பார்க்க வேண்டும், அங்கே எப்படி செயல்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இன்று பார்த்தது, இங்கே கலந்து கொண்டது எல்லாம் பெரும் மகிழ்ச்சி. நாம் தேவையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவை என்பதை மட்டும் வளர்த்து கொள்ளாதீர்கள், சேவை என்பதையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டிற்கு நாம் ஏதாவது ஒரு திகழ்வை நடத்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. எல்லோரும் ஒரு மரமை நடுவோம், மரம் நடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
0: நேயர்கள், இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி சித்திர செவ்வானம் வெள்ளி மின்னல். இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருந்தாங்க சமூக ஆர்வலர் ஜே மகேந்திரன். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பௌசியா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

நேரம் 6:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்மில் நேயர்கள் இனி கேட்கலாம் பொன்மாழை பொழுதில் திரையில் பக்தி இசை. முதலாவதாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை பாடல்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இனி கேட்கலாம் இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன முக்கியமான ஷோஸ் இருக்குது அப்படின்னு. இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கவிருப்பவர் பழம்பெரும் இயக்குனர் B.R. Panthalu அவர்கள். 10:00 மெலடி மெட்டுக்கல் லிசனர் சாய்ஸ்ல இன்னைக்கு அதர் டிஸ்ட்ரிக்ட் லிசனர்ஸ் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி.

இனி நாளைக்கு என்னென்ன முக்கியமான ஷோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். நாளை காலை 6:05 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள். 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:02 இன்றைய நேயர். 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் தேசிய இயற்கை வேளாண் இயக்கம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, பல்வேறு பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் ITI படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் வழிகாட்டுகிறார் பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய பணியமர்த்துதல் துறை அலுவலர் என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் இடம்பெற கேட்கலாம். 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறு அன்று வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் ஈஷா மன்காப்போம் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஸ்ரீமுகா அவர்கள். 9:15 மயிலிறகு, நாளைய மயிலிறகில் திரைப்பட விமர்சனம், படம் வரப்பிரசாதம். 10:00 மெலடி மெட்ரிக்கல் லிசனர் சாய்ஸ்ல நியூ லிசனர்ஸ் பங்கு வரக்கூடிய

0: 气。இதுவரை கேட்டது இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன முக்கியமான ஷோஸ் இருக்கு அப்படின்னு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமுலா. தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார்.
2: வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பணிகள் எங்கெங்கே தேவை என்பதை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் இருக்கிற நிதிநிலையை பார்க்கின்ற போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நிதி நெருக்கடி இருக்கிறது என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய முதல்வரை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு அறிவித்து வருகிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையில்லா நகரத்து தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக இருக்கிறது.
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூய்மைப் பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மைப் பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி ஹண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சிப் பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சாதாரண சாமானியர்களும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் பத்மஸ்ரீ விருதினை பெற்று சேலம் திரும்பிய சிற்பி ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜா ஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். கடந்த ஆண்டு உலகிலேயே உயரமான நர்த்தன நடராஜர் சிலையை வடிவமைத்த ராஜஸ்தபதி மலேசியாவில் உள்ள வெண்கல முருகன் சிலை, 2013 ஆண்டு மலேசியாவில் ராஜராஜேஸ்வரி கோயில் கட்டுமான பணி வடிவமைப்பு, சிங்கப்பூரில் தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வாராகி அம்மன் வெண்கல சிலை உள்ளிட்ட பல்வேறு சிலைகளை வடிவமைத்துள்ளார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. விருதினை பெற்ற பிறகு முதல் முறையாக சொந்த ஊருக்கு வந்த ராஜா ஸ்தபதிக்கு கண்ணங்குறிச்சி ஊர் மக்கள் ஒன்று திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தன்னை போன்ற சாமானியர்களுக்கும் நாட்டின் உயரிய விருது கிடைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக ராஜா ஸ்தபதி தெரிவித்தார்.
2: கடந்த 51 ஆண்டு காலம் சிற்பக்கலைத்துறையில் என்னை இணைச்சி பயணிச்சுட்டு வரேன். பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த சிற்பக்கலையில் 100% ஆகமத்துக்குட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிற்பக்கலைக்கூடம் என்பது சொல்லிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு மாநில அரசு, மத்திய அரசு போன்ற பல்வேறு நிலையில் விருதுகள் வழங்கியிருந்தால் கூட இந்த பத்மி விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் தேர்வுக்குழு அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
0: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் கோவில் தேரோட்டத்திற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வர 28 திருநெல்வேலி மாநகரத்தில் நெல்லையப்பர் கோவில் தேர் ஊர்வலம் நடக்க போகுது. இந்த தேருக்காக லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வருவாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். 1200 மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் பணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 250 சிசிடிவி கேமராக்கள், ஒரு 3 ட்ரோன், ஒரு 10 கிரைம் டீம்ஸ் இந்த பகுதியில பணி செய்வாங்க. வர பக்தர்களுக்காக பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 18 இடங்கள்ல நாங்க செஞ்சிருக்கோம். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் அண்ட் மெடிக்கல் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரெடியா இருக்கும். காவலர்களோட நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நெல்லை மாநகர் காவல்துறை சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டுகோள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலையில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற போதைப்பொருளின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகனத்தில் 12 போதைப்பொருளை கொண்டு சென்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கான்பூர் இடையே அடுத்த மாதம் 4 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1 வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. இந்தியா முதல் போட்டியில் 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸை வென்றது. இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி சற்று முன் பெல்ஃபாஸ்டில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து அயர்லாந்து பேட் செய்து வருகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 2 இழப்பிற்கு 113 எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 இழப்பிற்கு 452 எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. மீண்டும் தலைப்பு

0: செய்திகள். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி ஜப்பானில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 103
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் முதலாவதாக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேர்களே, கோயம்புத்தூரோட டிராஃபிக் அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். உக்கடம், ஆத்துப்பாலம் அப்புறம் பேரூர் பகுதிகளில் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. திருச்சி ரோடை பொறுத்த வரைக்கும் சூலூர், சிங்காநல்லூர், ஒண்டிபுதூர் பகுதிகளிலையும், அவினாசி ரோடை பொறுத்த வரைக்கும் ஃபன்மால், சித்ரா போன்ற பகுதிகளிலையும் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெஹிக்கிள்ஸில் போடுறவங்க ரொம்ப கவனமாகவே போகலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வீட்டு மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா இசையமைத்து பாடியது.

இருக்கிற வானிலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்கு. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் 25 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும், ஈரோட பொறுத்த வரைக்கும் 35 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்குது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகியிருக்குது. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் 22 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் பதிவாகி இருக்குது. பாலக்காட்டை பொறுத்த வரைக்கும் 32 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் பதிவாகி இருக்குதுன்னு சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கிற நிலவரம் சொல்லுது.

0: பாட்டு தொடரும். நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் மொஹரம் தின உரை வழங்குகிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ் என் சிக்கந்தர் அவர்கள்.
2: முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கிறது. முஹர்ரம் என்றால் தியாகம் மாற்றம் மறுமலர்ச்சியின் தொடக்கம் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு பிறகு சிறப்பான ஒரு மாதத்தின் நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பாகும். அதற்கு பெயர் ஆஷுரா என்று சொன்னார்கள். இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஓராண்டில் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நூஹு நபி அவர்கள் வெள்ளத்திலே மிதந்து சென்ற பொழுது அவர்கள் சென்ற கப்பல் மீட்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம் தான். மூசா நபி அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து அந்த மக்களை காப்பாற்றியது இந்த முஹர்ரம் மாதம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டது இந்த முஹர்ரம் மாதம்தான். ஆக இப்படி எண்ணற்ற சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த முஹர்ரம் மாதம் என்பது வெறும் கலண்டர் மாற்றம் மட்டுமல்ல, மாறாக கடந்த ஆண்டை சுய பரிசோதனை செய்யக்கூடிய நேரம், புதிய ஆண்டிற்கான இலக்குகளை வகுக்கக்கூடிய நேரம், புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நேரம் இந்த முஹர்ரம் மாதமாகும். உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது இஸ்லாமிய கேலண்டர் ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டது. அப்பொழுது ஆங்கில மாதம் புழக்கத்தில் இல்லை, மாறாக யானை ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு நடைமுறை அன்றைக்கு இருந்தது. ஆக அவர்களுக்கு மத்தியிலே எந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து, எந்த நாளை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய கேலண்டர் ஹிஜ்ரத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆலோசித்த பொழுது அவர்களுக்கு முன்னால் பல்வேறு செய்திகள் வந்தன. சில கருத்துக்கள் இப்படி கூட வந்தன, நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த நாளை ஆண்டினுடைய முதல் மாதமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம். இன்னும் சில பேர் சொன்னார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் மக்கா வெற்றி பெற்ற அந்த நாளை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். கடைசியில் என்ன முடிவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம் பெயர்ந்து சென்ற அந்த நாளை தான் ஹிஜ்ரி ஆண்டாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணக்கிலே வைத்தார்கள். அன்று முதல் எப்படி ஆங்கில மாதத்திலே நாம் ஜனவரி பிப்ரவரி என்று சொல்கின்றோமோ, முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய கேலண்டரனுடைய முதல் மாதமாகும். அந்த மாதத்தை பற்றி திருக்குரான் சொல்லுகின்ற பொழுது 9வது அத்தியாயத்திலே 36வது வசனத்திலே இறைவன் இப்படி குறிப்பிடுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அவற்றில் 4 புனிதமான மாதம் என்று கூறுகின்றான். இந்த 4 மாதங்களிலே ஒன்று இந்த முஹர்ரம் மாதம் தான். ஆக முஹர்ரம் மாதம் பாவங்களை விட்டு நம்மை விலக்கி வைக்கிறது, முஹர்ரம் மாதம் நன்மைகளை அதிகமாக செய்வதற்கு உற்சாகம் அளிக்கிறது, அல்லாஹ்வோடு இறைவனோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. இந்த மாதத்தில்தான் பிரபலமான ஆஷ் நோன்பை உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் வைக்கின்றார்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா. அப்படி செல்லும் பொழுது எதிரிகளுடைய கண்களில் படாமல் இருப்பதற்காக தவுர் என்ற குகையிலே அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள் 3 நாட்கள். அவரை தேடி எதிரிகள் வருகிறார்கள். அவங்க இருந்த குகையை நெருங்கின்றாங்க. எதிரிகளுடைய குரலை இவர்கள் 2 பேரும் கேட்கின்றார்கள். அந்த எதிரிகள் சற்று குனிந்து பார்த்தால் நபிகள் நாயகம் அவர்களும் அபுபக்கர் அவர்களும் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆக அபுபக்கர் அவர்கள் கலங்கி விடுகிறார்கள், பயந்து விடுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபிகள் அவர்களே, நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டோமே, இங்கே நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஆறுதலாக நபிகள் நாயகம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அபுபக்கரே, அஞ்சாதீர்கள், நாம் இருவர் அல்ல, நம்மோடு இறைவனும் இருக்கின்றான் என்று சொன்னார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த 2 பேர் பேசிக்கொண்ட பேச்சை இறைவன் திருக்குறானிலே இடம்பெற செய்கின்றான். நீங்கள் அஞ்சாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னதை திருக்குறான் படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஹிஜ்ரத்து

0: செய்ததனுடைய நோக்கத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் என்ன தெரியுமா எழுதுகிறார்கள்? மதீனாவிலே நீதிமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, தீய பழக்கங்களை கைவிட்ட நல்லவர்களை அதிகப்படுத்த கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் சென்றார்கள் என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆக இந்த முஹர்ரம் மாதத்திலே மிகப்பெரிய தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டிய இடத்திலே இருக்கின்றோம். இமாம் ஹுசைன் அவர்களை பற்றி நாம் இங்கே கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். மனித குல வரலாற்றிலே ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்த கர்பலாவிலே அவர்கள் போரிட்டார்கள். இவர்களிடத்திலே மிக குறைந்த எண்ணிக்கை இருந்தாலும் கூட நியாயத்திற்காக போராட வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும், சமத்துவத்திற்காக போராட வேண்டும், இறை நெறி மேலோங்க செய்வதற்காக போராட வேண்டும் என்பதற்காக சிறந்த போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனை கர்பலா என்று இஸ்லாமிய சமூகத்திலே அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற செய்திகள் இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கின்றது. திருக்குறானிலே 13வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான், ஒரு சமுதாயம் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை அவர்களுடைய நிலையை இறைவன் மாற்றமாட்டான். ஆக மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும். தனிநபர்கள் மாற வேண்டும், குடும்பங்கள் மாற வேண்டும், சமூகங்கள் மாற வேண்டும். இப்படி மாற்றம் இருக்கிறதே படிப்படியாக ஒரு கட்டத்திலே நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருமே மாறுவார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதிலே முதலாவது நம்முடைய இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் இதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் கூட, எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் கூட, அது இறைவன் புறத்திலிருந்தான் வருகிறது என்பதனை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமோ இருக்க வேண்டும். நம்மிடத்திலே ஒரு இன்பம் வந்தது என்று சொன்னால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. மாறாக, இது இறைவன் எனக்கு அளித்த அற்கொடை என்று அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போன்று நமக்கு ஏதாவது சோதனைகள் வந்தால் சோர்ந்து போய்விடக்கூடாது. இது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் இப்படிப்பட்ட நடத்தி உள்ளவர்களை பார்த்து வியப்படைவதாக இமாம்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் சொன்னார்கள், அந்த இறை நம்பிக்கையாளரை பார்த்தால் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவனுக்கு இறைவன் ஒரு நன்மையை கொடுத்தால் அவன் பூரிப்படைவதில்லை, மாறாக அவன் நன்றி செலுத்துகின்றான், பணிந்து விடுகிறான். இறைவன் அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தால் அவன் இறைவனை நிந்திப்பதில்லை, முடங்கி போய் அமர்ந்து விடுவதில்லை, மாறாக பொறுமையை மேற்கொள்கின்றான். எனவே அவனுக்கு நன்மை வந்து நன்றி செலுத்தினால் மீண்டும் இறைவன் அவனுக்கு நன்மையை தந்து விடுகிறான். அவனுக்கு சோதனை வந்து அதிலே அவன் பொறுமையை மேற்கொண்டதனால் அதற்கும் அவன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, தவறான சூழ்நிலையில் இருந்து நாம் வெளியேறிவிட வேண்டும், தீய பழக்கங்களை கைவிட வேண்டும், புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்க வேண்டும், தனிநபர் மாற்றம் சமூக மாற்றமாக வளர வேண்டும். தியாகத்தினுடைய உச்சம் கர்பலா. முஹர்ரம் மாதம் வந்தால் கர்பலாவை மறக்க முடியாது. நபிகள் நாயகம் அவர்களுடைய பேரரான இமாம் ஹுசைன் அவர்கள் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தியாகம் செய்தார்கள். கர்பலா நமக்கு கற்பிப்பது எண்ணிக்கையினுடைய பலம் முக்கியமல்ல, உண்மையின் பலம்தான் முக்கியம். முஹர்ரம் நமக்கு தியாகத்தினுடைய அவசியத்தை நினைவூட்டுகிறது. மறுமலர்ச்சியினுடைய தொடக்கம் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முஹர்ரம் நமக்கு தரக்கூடிய 5 உறுதிமொழிகள் என்ன தெரியுமா? முதலாவதாக, இறை நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். இரண்டாவதாக, தீய பழக்கங்களை கைவிடுவோம். மூன்றாவதாக, குடும்ப உறவுகளை மேம்படுத்துவோம். நான்காவதாக, சமூக சேவையில் அதிகமாக ஈடுபடுவோம். ஐந்தாவதாக, நீதி மற்றும் உண்மைக்காக உறுதியாக நிற்போம். எனவே இந்த முஹர்ரம் மாதத்தை நாம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக மாற்றுவோம், மாற்றத்தை உருவாக்குவோம், மறுமலர்ச்சி ஆரம்பிப்போம். இறைவன் நம் அனைவருக்கும் முஹர்ரம் மாதத்தினுடைய அருள்களையும் பயன்களையும் வாரி வழங்குவானாக. எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும்.
1: தியாகம், மாற்றம், மறுமலர்ச்சியின் தொடக்கம், முஹர்ரம் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஆன்மீக சொற்பொழிவாளர் எஸ்என் சிக்கந்தர் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஏ மோகன் அவர்கள்.
1: வங்கிகள் மூலம் நிதியுதவி பெற்று தொழில் துவங்க முத்ரா வங்கி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் விவசாயம் அல்லாத சிறு குறு தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல், வர்த்தக நிறுவனங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த முத்ரா வங்கி திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் வரை கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதல் 65 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த திட்டத்தில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. முத்ரா வங்கி திட்டத்தில் 3 விதமான இனங்களில் வங்கி கடன் வழங்கப்பட்டு வருகிறது. 50,000 வரை சிசு திட்டத்திலும், 5 லட்சம் வரை கிஷோர் திட்டத்திலும், 10 லட்சம் வரை தருண் திட்டத்திலும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் சுமார் 40,000 பேர் கடன் உதவி பெற்று பயனடைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லில்லிபாய் கூறினார்.
2: எங்கள் வங்கி மற்றும் அனைத்து வெள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலயமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசாக லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்தில் இதுவரையிலும் பயன்பெற்ற பயனாளர்கள் வந்து 41,395 பேர் பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவர்களோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. புது தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எல்லா எந்த ஒரு பிணையமும் கொடுக்காம வெறும் அவங்களோட தொழிலை பேஸ் பண்ணியே லோன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலயமா அவர்கள் மட்டும் பயனடையாமல் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க ஒரு சில எம்ப்ளாயிங்களை அவங்கள புதுசாக எடுத்து அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து வேலூர் மாவட்டத்தை மேன்மேலும் சிறப்பிக்க பல வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருக்கு, அதை தவிர்த்து அவங்க அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு முதன்மையான இடம் நாங்கள் கொடுப்போம். இந்த முத்ரா லோன்ல கொலேட்ரல் ஃப்ரீல எந்த ஒரு பிணையமும் இல்லாம இப்போதைக்கு பேங்க்ல வந்து 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரலாம். அவங்கள வந்து எந்த பிணையமும் வைக்காம லோன் கொடுக்கலாம்.
1: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் பெற்று தான் மட்டும் பயனடையாமல் பிறருக்கும் வேலை வாய்ப்பை வழங்கி வருவதாக பயனாளி ராஜேஷ் என்பவர் கூறினார்.
3: நான் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் வந்து இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலயமா லோனு 10 லட்சம் ரூபாய் அதை சப்சிடியோடு பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல முறையில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டங்களில் ஒன்று பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டமாகும். 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மிக குறைந்த பிரீமியத்தில் உயிர் காப்பீடு வழங்கும் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் 436 மட்டுமே பிரீமியமாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளும் வகையில் எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஏழை குடும்பங்களுக்கு ஒரு பெரும் பொருளாதார பாதுகாப்பாக திகழும் என இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா என்பவர் தெரிவித்தார்.
4: ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்க. நானும் போட்டிருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் பிடிப்பாங்க. இதனுடைய பிரீமியம் தொகை வந்து நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்காகவும் ஹாஸ்பிட்டலுக்காகவும் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன்.
1: ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் அடுப்பம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பங்கேற்று இரத்த கொடையாளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இரத்த தான முகாமை துவக்கி வைத்து பேசிய ஆட்சியர், இன்றைய நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு இணையாக இரத்த தானம் என்பது இன்றியமையாத ஒன்றாக அமைந்திருப்பதாக தெரிவித்தார்.
0: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன் அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப் பொருள் இல்லா இந்தியா விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் மட்டும் 4000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக சமூக நீதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அவர் லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். ஏற்றுமதியை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை தொழில்துறையினர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். உத்தரகண்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகள் தங்களது நிலத்தின் ஒரு பகுதியை இயற்கை வேளாண்மைக்கு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய தானியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். பூட்டானுடன் கல்வித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ள அவர், அந்நாட்டு கல்வி அமைச்சர் திருமதி ஈசாங் டி தாப்பாவுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, சுற்றுலா, பாரம்பரிய மருத்துவம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதுமை கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளியில் அமைந்துள்ள புதுப்பிக்கப்பட்ட பழமையான முழியன் குளத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திறந்து வைத்தார். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குளம் மறுசீரமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக ஆபரேஷன் அமெஸ்டர் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் கீழ் 2 விமானப்படை போர் விமானங்கள் 35 டன்னுக்கும் கூடுதலான நிவாரணப் பொருட்களுடன் வெனிசுலா புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 589 அதிகரித்துள்ளதாகவும் 3000 பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெனிசுலா அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில்

இடம்பெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பிரதமரின் வேலை வாய்ப்பு திட்டம் குறித்து ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வுக் குழுவின் அறிக்கை பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதற்கிடையே இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை கூறியுள்ளது. மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்டம் உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் மேற்கு வங்கத்திலும் கடைபிடிக்கப்படும் என்றார். சத்தீஸ்கட்டிலும் பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இக்குழு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கோரி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார். பஞ்சாபில் சிறை கைதிகளுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் மாநில அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பல்பீர் சிங் கூறியுள்ளார். இன்று லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளிலும் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மையங்களை மேம்படுத்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திரு பல்பீர் சிங் கூறினார். தெலங்கானா அரசின் தலைமைச் செயலராக திரு சஞ்சய் ஜாஜு நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பதவியை வகித்து வரும் திரு ராமகிருஷ்ணா ராவ் வரும் 30ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தார். ராம்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. அரசுமுறை பயணமாக பீஜிங் சென்றுள்ள பங்களாதேஷ் பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் நடத்திய பேச்சுகளின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பங்களாதேஷுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஜி ஜின்பிங் இந்த பேச்சுகளின் போது உறுதியளித்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை களைவதற்கென ராணுவ பிரதிநிதிகளை கொண்ட குழுவை ஏற்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இங்கிலாந்து செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை உறுதி செய்த அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ், இதற்காக நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் தோஹாவிலிருந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-18 என்ற செட்கணக்கில் துருக்கியின் ரவுசா போடூரை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்கவ் சோமசுந்தராவும் ஒரிஜித் சாலிஹாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா அயர்லாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து சற்று முன் வரை 14 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்துள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 16-6 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ டேங்கை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹேமர் த்ரோ பிரிவில் பங்கேற்க இந்தியாவின் தம்னீத் சிங் மற்றும் பிரவீன்குமார் தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இயற்கை வேளாண்மைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்றுமதி

பொறியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது. நிலையத்தில் நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை கோயம்புத்தூரில் 26/6/2026 முதல் 30/6/2026 வரை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 28°C 31°C குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 23°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40%-80% பதிவாக வாய்ப்பிருக்கு. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்யும் விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொழிஞ்சி, சனப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிட்டாக்ளோபிரேட் 70 அப்படிங்கிற மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்க வேண்டும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு மண் அணைக்கும் போது ட்ரைகோடேர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ எருவோட கலந்து வேர்பகுதியில் இட்டு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். மழையினுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரையும் காணப்படுவதால 5 மாதங்களுக்கு மேலான வாழையில மூங்கில் கழி உபயோகித்து முட்டை கொடுக்க வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை விரித்து விட்டமும் கட்ட வேண்டும். தென்மேற்கு பருவமழை துவங்கி இருப்பதால மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்க வேண்டும். அதிகப்படியான மழை நீரனை சேமிக்க மரத்தை சுற்றிலும் உச்சரிவாக வட்டப்பாத்தி எடுக்க வேண்டும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடி வீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதுக்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம்.

இன்றைய நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ள பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள்.

0: ஐயா, உங்க பேர் என்ன?
1: என்னோட பேர் சுவாமி ஸ்ரீமுகாங்க. நான் வந்து 23 வருஷம் ஆச்சு நான் ஈஷாக்கு வந்து.
0: ஓ, எப்படி இந்த விவசாயத்தில் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுங்க?
1: ஈஷாக்குள்ள நான் வந்ததே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆன்மீகம் ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்னாலும் கூட எனக்கு ரொம்ப ஈர்த்தது வந்து இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சமூக செயல் திட்டங்கள். நான் 2003 இந்த ஈஷா யோகாவுடைய 13 வகுப்பை வந்து அட்டன் பண்ணுறேன். அப்போ வந்து அதில் ஒரு கிரியான்னு ஒரு பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுக்கும். அதே சமயத்தில் வந்து ஒரு 2 கழிஞ்சு கிராம புத்துணர்வு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு சத்குரு. ஸோ கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு விளையாட்டை கற்றுக் கொடுத்து புத்துணர்ச்சி உருவாக்குறதுக்கு, ஹெர்பல் தோட்டம் அமைக்கிறது, இந்த மாதிரி வந்து. அப்புறம் மெடிக்கல், கிராமத்தோறும் நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து உள்ளே போய் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மெடிக்கல் சர்வீஸ் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு கனவாக இருந்தது. தனி மனிதனாக நம்மளால் பண்ண முடியாது. இப்போ எங்கள் ஊர்ல எல்லாம் சின்ன சின்ன வேலைகள், சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். கலெக்டர் போய் மனு கொடுத்து குப்பையை கிளீன் பண்ணுறது, நம்மளுடைய சாக்கடையை அந்த இது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கு. இவ்வளோ பெருசாக நடக்கும்போது அதில் இணைஞ்சு செயல்படணும்னு ஆர்வம். அப்படி உள்ளே வரும்போது அடுத்து சத்குரு வந்து 2005 பசுமை கரங்கள் திட்டம்னு துவங்கினாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துறது, அதுக்கு 2007 வந்து இந்த ஈஷா விவசாய இயக்கம்னு ஆரம்பித்தாங்க. மக்கள் நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும், விவசாயிகள் வந்து பொருளாதார வெற்றியோடு அவங்களோட விவசாயத்தை பண்ணணும். இந்த மண்ணு தான் வந்து அவங்களுக்கு தாய் மண் இல்லைங்களா. விவசாயிக்கு அடித்தளமே வந்து இந்த மண்ணு தான். அப்போ அந்த மண் வளமாக இருந்தால் தான் நீண்ட காலத்துக்கு விவசாயி வந்து அந்த மண்ணில் இருக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு,
0: அதாவது இந்த மண் காப்போம் திட்டம்,
1: மண் காப்போம் இயக்கம். அந்த ஆரம்பத்தில் அதுக்கு வந்து ஈஷா விவசாய இயக்கம்னு ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உலக அளவில் அதை எடுத்துகிட்டு போகுது மண் காப்போம் இயக்கம் அப்படின்னு சத்குரு எடுத்துகிட்டு போனார். ஸோ நான் ஆரம்பத்துலேருந்து நான் வந்ததுலேருந்து முதல்ல இந்த சுற்றுச்சூழல் மேலே ஒரு ஆர்வம், சமூக செயல்களில் ஒரு ஆர்வம், இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பணி வந்து இங்கே நடந்துட்டு இருந்ததுனால இதிலிருந்து கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. விவசாயிகளோட இருந்து நம்ம நேரடியாக வந்து ஒரு 45 இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஈஷா மூலமாக. பண்ணைகளில் 2 ஃபார்ம் இருக்குது. இதிலிருந்து அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான்.
0: அதாவது உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய கனவுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைச்சிது, அதில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. சரிங்க, அப்போ இந்த மண் காப்போம் சிம்பிளாக சொன்னீங்க, மண் காப்போம் அதனுடைய நோக்கம் சொன்னீங்க, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு?
1: இப்போ இது முழுக்க முழுக்க கள செயல்பாடுகள்னா, இப்போ மண் காப்போம் இயக்கத்துடைய தனித்துவம் என்ன அப்படின்னா, இதில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே ஒரு விவசாயிட்டிலிருந்து விவசாயிக்கு பரிமாறுற விதமாக தான் இருக்கும். ஸோ அதுபோக அடுத்த லெவலில் தான் வல்லுநர்கள், அரசு துறை சார்ந்தவங்க, சயின்டிஸ்ட் ஆகட்டும், இதெல்லாமே வந்து இன்னும் அதுக்கு வலு சேர்க்கிறதா தான் இருக்கும். ஏன்னா எப்பவும் ஒரு விவசாயிக்கு, எங்கள் ஊரை சேர்ந்த ஒரு விவசாயி இயற்கை விவசாயத்தில் ஜெயிச்சிருக்கிறாரு, அல்லது நாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நெல் விவசாயத்தில், நாம் பண்ணக்கூடிய வாழை விவசாயத்தில், தென்னை சாகுபடியில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாருனா தான் நம்பிக்கை வருது.
0: கட்டாயம் ஒரு விவசாயி சொன்னாதான் இன்னொரு விவசாயி ஏற்றுக்குவாங்க.
1: ஆமாம். ஸோ அப்போ வந்து நம்ம பயிற்சிகள் எல்லாம் எப்படி வடிவமைக்கிறோம் அப்படின்னா, எந்த பயிற்சியுமே வந்து இந்த களப்பயிற்சிகள்னு சொல்லக்கூடியது எதுவுமே

0: அவரோட விவசாயியோட தோட்டம் தான் வந்து ட்ரைனிங் சென்டராக இருக்கும்.
1: ஓகே,
0: இந்த மாதிரி நம்ம பயிற்சிகளை வந்து நம்ம கொடுக்கும்போது இதை நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. எதனாலன்னா கண்ணில் நேராக பயிரை பார்க்குறாங்க. பயிர் நல்லா விளைச்சலில் இருக்கும்போது சமயத்தில் தான் பயிற்சிகள் நடத்துகிறோம். இப்போ நெல் வந்து நல்லா விளைஞ்சி இருக்கும்போது ஒரு ரசாயனம் பண்ணிகிட்ருக்கு ரசாயனத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு விவசாயி அங்கே போய் பார்த்து அவரோட ஊருக்காரரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி வந்து வெற்றிகரமாக நெல் விளைச்சிருக்கிறாரு அப்படின்னா காது கொடுக்குறாரு. எப்படிப்பா பண்ண, யூரியாவுக்கு பதில் நீ என்ன பண்ண, பூச்சி கொல்லி வாங்குறதுக்கு பதிலாக நீ என்ன கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் சொல்லி கொடுக்கும்போது அவர்கிட்டருந்து கற்றுக்கிறாரு. அப்போ இவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். நல்லா ஆர்வமாக இருக்கிறவங்க உடனடியாக முழுமையாக மாற்றுறாங்க. கொஞ்சம் பயம் இருக்கிறவங்க வந்து ஒரு பாதி மாத்துறாங்க, பாதி ரசாயனம் போடுவாங்க. அப்புறம் ஓரளவுக்கு நம்பிக்கை வரும்போது படிப்படியாக குறைச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி விவசாயிகளை எல்லாம் நம்ம கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறோம். நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறோம், அதில் விவசாயிகள் இணைகிறாங்க. அவங்க

0: கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த பயிரில் எனக்கு இந்த நோய் வந்திருக்குது, இதில் வந்து சத்துப்பத்தாக்குற மாதிரி தெரியுது, இந்த இலை மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஃபோட்டோவோட போட்டாங்கன்னா நம்ம 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு பதில் சொல்கிறோம். ஒரு முன்னோடி விவசாயியை வச்சும் பதில் சொல்கிறோம். நம்மகிட்டையும் வந்து அனுபவமான பசங்க இருக்கிறாங்க, அக்ரி முடித்தவங்க, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க. இவங்க மூலமாக பதில் சொல்லும்போது அவங்க சுலபமாக அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மண்காப்பம் இயக்கத்துடைய அடிப்படையான நோக்கம் கலை பயிற்சிகளை வந்து விவசாயிகள் மூலமாக விவசாயிக்கு வழங்குறது. அது இல்லாமல் வருஷத்தில் ஒரு 3-4 தடவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பெரிய விழிப்புணர்வு வரணும் இல்லையா. இப்போ நீங்கள் கலப்பயிற்சினா நாங்கள் ஒரு 60 பேர் தான் எடுப்போம் ஆவரேஜாக,
1: குறுகிய வட்டத்துக்குள்ள தான்.
0: ஆமாம், ஏன்னா அவ்வளோதான் நடத்த முடியும். நேரடியாக பண்ணும்போது 60-70 பேர் வச்சு நடத்துவோம். ஒரு தமிழக அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணுங்கிறதுக்காக மெகா ப்ரோக்ராம் வந்து நடக்கும். இது ஒவ்வொரு தலைப்புகள்லையும் வந்து நடக்கும். காய்கறிகளுக்காக காய்கறி திருவிழா நடத்துவோம், நெல்லுக்காக நெல் திருவிழா அப்படின்னு நடக்கும், வாழைக்காக வாழை திருவிழா, தென்னை. இந்த எதனால சப்ஜெக்ட் வைஸாக எடுக்கிறோம் அப்படின்னா, விவசாயிகளை பொறுத்தவரை பொதுவாக விவசாயின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு விவசாயியும் அவர் ஒரு குறிப்பிட்ட பயிரை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் ஒன்று நெல் விவசாயியாக இருப்பார், இல்லைன்னா தென்னை விவசாயி, இது கூட அடிஷ்னலாக இன்னொன்று ரெண்டு பண்ணுவார். ஆனால் மேஜராக ஒரு கிராப் தான் வந்து மேஜராக இருக்கும். இன்னொன்று நம்மளோட கிளைமேட் ஜோனும் அந்த மாதிரி. இப்போ டெல்டா பகுதி பார்த்தீங்கன்னா நெல் தான் உங்களுக்கு. நம்மளுடைய கோவை பார்த்தீங்கன்னா தென்னை தான் அதிகமாக இருக்கும், தென்னை பாக்கு தான் அதிகமாக இருக்கும். சவுத்து போயிட்டீங்க அப்படின்னா சிறுதானியங்களும் பல்சஸும் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம சப்ஜெக்ட் வைஸாக இப்போ நம்ம வந்து இப்போ காய்கறி திருவிழான்னு பண்ணுறோம். இந்த காய்கறி திருவிழாவில் இந்த மெகா ப்ரோக்ராமாக பண்ணும்போது இது லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கும். எந்த விதத்தில், இதில் ஒரு 10 பேர் வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு 3-4 விதமான கேடரில் வந்து நம்ம வந்து கூப்பிட்டு வந்து பேசுகிறோம். முக்கியமாக வந்து வெற்றி பெற்ற விவசாயிகள். இப்போ ஒரு விவசாயி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து விவசாயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் செலவு குறைக்கணும். எனக்கு எங்கெல்லாம் செலவு நடக்குது? ஒன்று, நான் முதல்ல விதைக்கே செலவு பண்ணுறேன், அதிகப்படியான காசு கொடுத்து ஹைபிரிட் விதைகளை வந்து நான் வாங்கி, அது எனக்கு ஒரு செலவு. இந்த செலவு நான் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அப்பாவுக்கு முன்னாடி என்னோடய தாத்தாவெல்லாம் எந்த கடையிலையும் போய் விதை வாங்கலை.
1: அதாவது சொல்லுவாங்க சார், அதாவது என்றைக்கு ஒரு விவசாயி விதையை காசு கொடுத்து வாங்குறாங்களோ அன்றைக்கே விவசாயம் வந்து வேறு திசைக்கு மாறிடுச்சு. ஏன்னா அந்த காலத்து விதை காசு கொடுத்து வாங்கினதாக சரித்திரமே இல்லைங்க. ஒன்று எங்ககிட்ட இருக்கும், உங்ககிட்ட இருக்கும், ஒரு பரிமாற்றம் இருக்கும். இப்போது பன்னாட்டு நிறுவனங்கள் அதுக்கு ஒரு விலை வைக்கிறாங்க.
0: இப்போது இது என்ன ஆகுதுன்னா, கடைசியில் விவசாயிக்கு ஒரு செலவு அதிகப்படுத்துது. இப்போ அந்த அதை தீர்வு கொண்டு வர்றதுக்கான விவசாயி என்ன பண்ணுறாரு, திரும்ப பழைய விதையெல்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. அது வந்து ஒரு பேஷனாக இல்லாமல் நமக்கு மார்க்கெட்டிங் ஈல்டு தருமான்னு பார்க்குறாரு. அதை ஏக்கர கணக்கில் சாகுபடி பண்ணுறாரு. அந்த காய்கறிகளை வந்து சந்தைப்படுத்தும் போது அவருக்கு வந்து லாபம் வர ஆரம்பிக்கும். இந்த விதை ஒவ்வொரு டைமும் வாங்க தேவையில்லை, அவர் அந்த விதையிலேருந்தே தொடர்ந்து போட்டுக்க முடியும். 4 பேருக்கு அந்த விதையை பரிமாற முடியும். ஸோ விதையில் முதல்ல செலவு குறைக்கிறார், செலவே இல்லாமல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஒரு தடவை ஒரு நாட்டு விதையை வாங்கிட்டு வந்து அவர் உருவாக்கிட்டாருன்னா அது அவரோட அசட்டு, அவர் மற்றவங்களுக்கு தானமாக தான் கொடுக்குறாரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆயிடுறாரு.
1: அதாவது நீங்கள் சொல்றது ஒரு அசட்டுங்கிறது ஒரு பாயிண்ட்டு, விளையக்கூடிய அசட்.
0: ஆமாம்,
1: ஏன்னா ஒரு சில விதைகள்லாம் உணவுக்கு மட்டுமே ஆகுது, மறுபடியும் போட்டால் அந்த முளைக்கும் திறனே இல்லை அப்படிங்கிறாங்க.
0: நீங்கள் ஹைபிரிட் விதைகளை நீங்கள் ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும், அதுலேருந்து எடுக்கிறத நீங்கள் பயன்படுத்த முடியாது. நாட்டு விதைகள் அப்படி இல்லை, உங்கள் மண்ணுக்கு வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒடிசாலேருந்து நீங்கள் ஒரு விதையை எடுத்துகிட்டு வர்றீங்க, ஒரு நெல் வாங்கிட்டு வர்றீங்க, நம்ம மண்ணுக்கு போடுறீங்க, அது முதல் தடவை போடும்போது ஈல்டு கம்மியாக இருக்கும். எதனாலன்னா அங்கே ஒரு கிளைமேட்டில் அது ஒரு விதமாக வளர்ந்துருக்கும். நீங்கள் நம்ம மண்ணில் கோயம்புத்தூரில் செம்மேடு மாதிரி ஒரு கிராமத்தில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா முதல்ல அது அந்த சூழ்நிலைக்கு பழகும். நீங்கள் அப்புறம் அந்த இதிலிருந்து நல்லா தூர் வெடிச்சிருக்கக்கூடிய, பூச்சி தாக்குதல் இல்லாத, நல்ல மணி திரச்சியாக இருக்கக்கூடிய, அதிக மணி இருக்கக்கூடிய ஒரு தூரை நம்ம 2-3 தூரை செலக்ட் பண்ணி அதுலேருந்து விதை எடுத்து திரும்ப அடுத்த போக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து 25% அதிக மகசூல் கொடுக்கும். மீண்டும் ஒரு முறை அதே மாதிரி செலக்ட் பண்ணி இன்னொரு முறை போட்டீங்க அப்படின்னா அது திரும்ப வந்து முதல் தடவை விட 50% மகசூல் அதிகப்படுது. ஸோ எதனால் இது நடக்குது அப்படின்னா, இந்த சூழ்நிலைக்கு அந்த விதை தன்னை அடாப்ட் பண்ணிக்குது, தன்னை தகவம் வச்சுக்குது. அப்படி இருக்கும்போது அது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் அவங்களுடைய நாட்டு விதைகளை வந்து மேம்படுத்துறாங்க, அவங்க பகுதிக்கு தகுந்த மாதிரி மேம்படுத்துறாங்க. அதுல எது நல்ல விளைச்சல் கொடுக்கும் பாக்குறாங்க, எது நோயை தாங்கி வரும்னு பாக்குறாங்க, எந்த பட்டத்துல கரெக்டா வரும்னு பாக்குறாங்க. இப்படி வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த தொடர்ந்து விதைகளை வந்து வச்சு அவங்களோட விவசாயத்தை பாக்குறாங்க, தொடர்ந்து இந்த விதைகளை பரவலாக்கவும் பண்றாங்க. ஏன்னா இது மூலமாக நிறைய விவசாயிகள் வந்து இந்த விதை

0: வாங்குற செலவுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விவசாயி வந்து இந்த நிகழ்ச்சியில் பேசுவாங்க, இந்த மெகா ப்ரோக்ராமில் பேசுவாங்க. அவருடைய வெற்றி கதையும் அவருடைய தொழில்நுட்பங்களும் நாம் வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் போடுறோம். இது லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஓவராலாக ஒரு விழிப்புணர்வு வந்து தமிழக அளவில் வந்து ஏற்படுது. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரசாயனமாக சரிங்களா, இடுபொருட்களோட செலவு வந்து ஒரு பெரிய செலவாக வந்து இருக்கு. ஒவ்வொரு டைமும் வந்து அவர் உரக்கடைக்கு வந்து கடன் வச்சு தான் இருக்கிறார். பெரும்பாலான கிராமங்களில் நடைமுறை என்ன அப்படின்னா, எந்த உரம் வாங்கும்போது உடனே எல்லாம் காசு கொடுத்து மாட்டார் விவசாயி. அங்க ஒரு நோட் புக் போட்டு எழுதிட்டு இருப்பாங்க, அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. டீ கடையில நம்ம அக்கவுண்ட் வச்சிருக்கிற மாதிரி தான் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க.
1: விவசாயம் அந்த ஒரு கடினமான சூழ்நிலை தான் இருக்கு.
0: ஆமா, அப்படித்தான் இருக்கு. நீங்க வந்து அந்த விவசாயி அறுவடை பண்ணி எப்ப வியாபாரி கிட்ட போடுறாங்களோ அப்போதான் அந்த காசு கொடுக்குறாங்க. பெரும்பாலான ஊர்களில் அந்த வியாபாரியே வந்து அந்த உரக்கடைக்காரராக தான் இருக்கிறார். அவர் கடனை வந்து காசாக கொடுக்காம உரமாக கொடுத்துட்டு இருக்கிறார்.
2: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
3: 9940903835
2: அல்லது
3: 8222649459
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
3: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று நடைபெற உள்ள பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள்.
1: இந்த ரசாயன உரங்கள் வந்து விலை கொடுத்து வாங்குறத எப்படி நிறுத்தணும்னு பாக்குறான் ஒரு இயற்கை விவசாயி. அவர்கிட்ட ஒரு மாடு இருந்து

0: அப்படின்னா அவர் வந்து அவரோட உரத்தை தயார் பண்ணி அவர் தோட்டத்தில் இருக்கிற இலைதலைகளை வச்சு பூச்சி வெரைட்டிகளை தயார் பண்ணிக்கும். ரசாயன உரங்களில் வந்து வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிற யூரியா டிஏபிங்கிறது வாங்க தேவையில்லை, பூச்சிக்காக பயன்படுத்திக்கக்கூடிய பூச்சி கொல்லிகளும் வாங்க தேவையில்லை. அதை வந்து வெற்றிகரமாக பண்ண விவசாயிகள் ஜெயித்தவங்க இதில் வந்து பேசுகிறாங்க. நான் எப்படி இதில் ஜெயித்தேன், எப்படி வந்து உரம் வாங்குறதும் பூச்சிக்கொல்லி வாங்குறதையும் நிறுத்தினேன் அப்படிங்கிறது வந்து அவங்க அனுபவத்தை வந்து பேசுகிறாங்க, அவங்களோட அட்ரஸை சொல்கிறாங்க. நீ எங்கள் தோட்டத்தை வந்து பாருங்கன்னு இன்வைட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ஃபோன் நம்பரை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க நான் தான் வந்து சாட்சி, நான் கற்றுக் கொடுக்குறேங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரை பார்த்து இவர்கிட்ட இருந்து ரசாயன செலவுலேருந்து ஒரு விவசாயி தப்பிக்க முடியும். அப்போது ரெண்டு செலவு வந்து இப்போ குறையுது, விதையிலேருந்து செலவு குறையுது, இந்த ரசாயனம் வாங்குகிற செலவு வந்து குறையுது. மூணாவதாக உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து ஒரு விவசாயிக்கு வருமானம் வரணும் அப்படின்னா அவர் அப்படியே கொடுத்தா வருமானம் வராது. இப்போ ஒரு நிலக்கடலை விவசாயி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிலக்கடலை பண்ணிகிட்டே இருப்பார், கொண்டு போய் சந்தையில் போடுவார். அவருடைய வாழ்வாதாரம்னு பார்க்கும்போது வாழ்வியல் நினைக்கும்போது எப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அப்படியே தான் இருப்பார்,
1: மாற்றமே கிடையாது,
0: எந்த மாற்றமும் பெருசாக இருக்காது. அவங்க பசங்க ஏதோ படித்து நீ விவசாயத்துலலாம் இருக்காத நீ ஓடிடு அப்படின்னு சொல்லி அவங்க திருப்பூர்லேயோ சென்னையிலேயோ பெங்களூர்லேயோ இப்போ கஷ்டப்பட்டு காசை வச்சு தான் ஏதோ சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு இருப்பாங்க, அதை டெவலப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இறங்க ஆனால் ஒரு பொருளை வாங்கி மதிப்பு கூட்டுறாங்க, இது ஏன் விவசாயி பண்ணக்கூடாது, அவங்க பிள்ளை ஏன் இதில் ஈடுபடக்கூடாது?
1: இப்போது ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்கிறாரு, அதுக்கே அவருடைய முயற்சியும் அவருடைய எஃபர்ட்டும் அவருடைய பொருளாதாரமும் சரியாக போயிடுது. இன்னும் மதிப்பு கூட்டுறதுக்கான வழிவகைகள் எப்படி?
0: ஏன் உங்கள் பிள்ளையெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன் திருப்பூரில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஏன் போய் சென்னையில் போய் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, கிராமத்தில் சம்பாதிக்க முடியலன்னு தானே அது பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நகரப்புறங்கள்லையும் உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிராமத்தில் தானே வந்து நிற்கிது, மூலப்பொருள் வந்து கிராமத்துலேருந்து தான் போகுது. அப்போது உங்கள் பிள்ளை வந்து ஒரு இடத்துல போய் இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுடைய பொருளை வாங்கிட்டு அவங்க பொருளாதாரத்தில் வெற்றி அடைகிறாங்க தானே. நான் தப்பு ரைட்டு சொல்லலை, அந்த வாய்ப்பை நீங்கள் ஏன் எடுத்துக்க கூடாது?
1: நம்மளே செஞ்சால் என்ன?
0: விவசாயி வந்து அவருடைய பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்தால் மட்டும்தான் வந்து விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியும். நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 6 மாதத்துக்குமே இருக்கும், சென்னையில் வந்து டிராஃபிக்கில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ஒரு கார் வந்து போகுது, எல்லோ போர்டு காரு, இது டாக்ஸி ஒன்று போயிட்டுருக்கு. அந்த டாக்ஸியில் பின்னாடி வந்து என்ன எழுதியிருக்குன்னா, கிராமத்தில் தோட்டத்தில் ஏரோட்ட வேண்டிய நான் இந்த நகரத்தில் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி மகன் அப்படின்னு பின்னாடி போட்டு போயிட்டு
1: ஒரு வாசகம் இருக்கு,
0: அப்போ அந்த டிரைவருக்கு அங்க உட்கார்ந்து டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விவசாயியுடைய அந்த மனநிலைய வந்து எவ்வளவு அழகா பிரதிபலிக்குது. எவ்வளவு நான் சம்பாதிக்க போறாங்க, ஒரு 20-25 ஆயிரம் சம்பாதிப்பாங்களா டே நைட் ஓட்டினா? மாசத்துக்கு
1: சொன்ன மாதிரி பகல் இரவு பார்க்காம ஓட்டணும்,
0: ஓட்டினா தான் 20-25 ஆயிரம் சம்பாதிப்பாங்க. அந்த 25 ஆயிரமும் வீட்டுக்கு வருமானம் கிடையாது. அவர் அங்கே ஏதோ ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பார், ஏதோ ஒரு ரூம் எடுத்து தங்கியிருப்பார், பேச்சுலராக இருப்பார். இங்கே அவங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கிற அந்த அன்பும் அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்கறையும் அங்கே மெஸ்ஸில் சாப்பிட்றதுல கிடைக்குமா அந்த விவசாயிக்கு, அந்த இளைஞனுக்கு கிடைக்குமா? அப்போது நம்மளோட ஊரில் நம்ம அப்பா அம்மா அப்பாவோட நம்ம சொந்தங்கள் கூட அங்காளி பங்காளி கூட நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற உருவாகக்கூடிய பொருளை எப்படி மதிப்பு கூட்டி அதை எப்படி வந்து பொருளாதார வாய்ப்பாக மாற்றணும்னு இளைஞர்கள் பார்க்கணும் தானே. அதுக்கு விவசாய பெரியவங்க வந்து அதுக்கு ஊக்கப்படுத்தணும் தானே. இன்னைக்கு இந்த பாரம்பரிய உணவுகளுக்கும் சிறுதானிய உணவுகளுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. அதுவும் நம்மளை மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பாட்டிக அம்மாவோட கைப்பக்கத்தில் ஒரு லட்டு, ஒரு மாவு உரண்டை அல்லது ஏதோ ஒரு பதார்த்தம், ஒரு முறுக்கு, இதெல்லாம் பண்ணால் அவ்வளோ வரவேற்பு இருக்குது.
1: அந்த மதர்ஸ் டச்,
0: ஆமாம், அதை வந்து அவங்களுக்கும் அவங்கள பயன்படுத்தி அவங்க நல்லபடியாக பண்ணி கொடுக்குறாங்க தானே ஊருக்கு போனோம்னா. ஸோ அந்த தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கி அந்த அதை எடுத்து நம்ம வந்து வேல்யூ அடிஷன், நம்மளோட பொருளை வேல்யூ அடிஷன் பண்ணி

0: சந்தைப்படுத்தினா யாரும் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஊரில் அந்த சென்னையில் போய் அந்த 20-25,000 ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் செலவெல்லாம் போக வீட்டுக்கு நீங்கள் 10 ரூபா 12 ரூபா அனுப்பிச்ச பெரிய விஷயம். அதுவும் உங்கள்கிட்டலாம் பெரிய கெட்ட பழக்கமெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு 12-13 ரூபா நீங்கள் அனுப்ப முடியும். உங்கள் அதுக்கு மேலே பண்ண முடியாது,
1: பாதி அனுப்பலாம்,
0: அவ்வளோதான் பண்ண முடியும். மிச்சம் அவருக்குன்னு ஒரு செலவு இருக்கும் அங்கே தங்குறதுக்கு பிடிக்கிறது. ரெண்டாவது ஆரோக்கியம், அங்கே சாப்பிட்ற உணவுக்கும் நம்ம ஊரில் இருந்து நம்ம கிராமத்து காற்றை வாங்கிட்டு நம்ம அம்மாவோட கையில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே. ஸோ அந்த மாதிரி ஜெயித்தவங்க நகர்ப்புறத்தில் வேலையை விட்டுட்டு வந்துட்டு கிராமத்தில் இருந்து அவங்க நிலத்தில் சொந்த நிலத்துல இருந்து ஜெயித்தவங்க

தரமான உணவை வந்து கொடுத்துருக்குறேன், அந்த உணவையும் மதிப்பு கூட்டி விவசாயத்திலையும் ஜெயிக்க முடியும்னு காமிச்சிருக்கிறேன், பொருளாதார ரீதியில் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு காமிச்சிருக்கிறேங்கிற விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து

0: தரமான உணவை வந்து கொடுத்துருக்குறேன், அந்த உணவையும் மதிப்பு கூட்டி விவசாயத்திலையும் ஜெயிக்க முடியும்னு காமிச்சிருக்கிறேன், பொருளாதார ரீதியில் வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு காமிச்சிருக்கிறேங்கிற விவசாயிகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பேச இருக்கிறாங்க.
1: ஸோ இந்த நிகழ்ச்சின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது, எப்போ நடக்குது சொல்லுங்களேன்.
0: இப்போ வரக்கூடிய நிகழ்ச்சி வந்து வேலூரில் விஐடி பல்கலைக்கழகத்தில் நம்ம வந்து நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கான தலைப்பு வந்து பாரம்பரிய விதைகள் மற்றும் காய்கறி திருவிழா அப்படிங்கிற பேரில் வந்து பண்ணுங்கள். ஆரோக்கியமாக வாழணும்னா நஞ்சில்லாத உணவு தான் அதுக்கு தீர்வாக இருக்கும். ஒரு விவசாயி நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல விலை கொடுத்து நல்ல உணவு வாங்கி சாப்பிட்றதுக்கான மக்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் இணைச்சி வைக்கிற வேலையை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பண்றோம்.
1: என்னைக்கு நடக்குதுங்க ஐயா?
0: இது வந்து இந்த June 28 விஐடி பல்கலைக்கழகத்தில் காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும்.
2: இதுவரை நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ள பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: ஆணையர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மின் நுகர்வோர்களின் குறைகளை குறித்த காலத்திற்குள் தீர்ப்பதிலும் ஒழுங்குமுறை ஆணையங்கள் இன்றியமையாத பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலக அளவில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டுவர உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நவீன தொழில்நுட்பமும் புதிய கண்டுபிடிப்புகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஹெச் வி அண்டேயை இன்று சென்னையில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் நாட்டின் வளர்ச்சி பயணம் குறித்த சிறப்பு நூலை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஹண்டேயிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி குழுமத்தின் தலைவர் திரு பாலசுப்பிரமணியனையும் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் நிதி நெருக்கடி உள்ளது என்பதை வெள்ளை அறிக்கை எடுத்துரைப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக திரு கே வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து ஓராண்டிற்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் ஏமாற்று அறிவிப்பு வெளியிடப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த சில நாட்களாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. காவிரி கோதாவரி இணைப்பு பணிகளை மத்திய அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் பங்களிப்புடன் மேற்கொள்வதற்காக ஆலோசகர்களை நியமிக்க கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை மாநில அரசு ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தையும் நிரந்தர பணி வாய்ப்பையும் பறிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களை தமிழக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் மாநில அரசின் இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். அயர்லாந்துக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக லார்கன் புக்கர் 50 ரன் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீராபாய் சானு தலைமையிலான இந்த அணியில் பிந்தியா ராணி தேவி, ஹர்ஜிந்தர் கவுர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கிளாஸ்கோவில் தொடங்குகிறது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம் மற்றும் நவீன் சிவகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரித்தின் பிரணவ் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. Home Minister Amit Shah laid a detailed roadmap to achieve the vision of a drug-free India today. During a meeting organized by the Narcotics Control Bureau, the Home Minister launched the vision document on narcotics control from 2026 to 2029. Earlier, addressing the 10th apex level meeting of the Narco Coordination Centre, NCOD, in New Delhi, the Home Minister called for a united war against drugs

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பி எல் வர்மா எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். மின்துறை செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் அதற்கான ஒழுங்குமுறை ஆணையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநில மின் ஒழுங்குமுறை

0: கே எஸ் சித்ரா பாடியது. பாடலை எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்தர். எட்டு மணி 15 நிமிஷத்துல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மயூரி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எஸ் பி பாலசுப்ரமணியம்.
1: தா கே டி டி டே

0: மனச சுத்த விட்டு பார்க்கலாமா?
1: நேர்கள் கேட்ட பாடல் கோயில் காளை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். நேர்களே, இன்று இரவு 9:15 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு. இன்றைய நட்சத்திரமாக

8:26 நேயர்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சகலகலா வல்லவன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

0: நேர்கள் கேட்ட பாடல் புதுப்பாட்டு திரைப்படத்திற்காக ஆஷா போஸ்லே இளையராஜா பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
4: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.

நேயர்கள் கேட்ட பாடல் புதுநெல்லு புதுநாத்து. திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மனோ பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் கங்கை அமரன். நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில மற்ற மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேர்கள் கேட்ட பாடல் எங்க தம்பி திரைப்படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. நேரம் 8:55. ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியின் இறுதி பாடல் அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் வாலி. இந்த பாட்டுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நான் ஆர்ஜே காவ்யா.

0: Arrangements had been made on the occasion. The India Meteorological Department has said that conditions are favourable for further advance of southwest monsoon into more parts of Gujarat, Madhya Pradesh, Chhattisgarh, Jharkhand, Bihar, Uttar Pradesh and Uttarakhand during the next 3 to 4 days. Northeast India, Sub-Himalayan West Bengal and Sikkim will experience heavy to very heavy rainfall during the week. A report.
1: The Met Department has predicted heavy rainfall over Bihar, Chhattisgarh, Odisha, coastal Andhra Pradesh, coastal Karnataka, Keralam, Mahe, Konkan, Goa, North Interior Karnataka, Tamil Nadu, Puducherry, Karaikal and Telangana for the next 3 days. Parts of Delhi, Punjab, Haryana, Chandigarh, East Uttar Pradesh, Rajasthan, Madhya Pradesh, Maharashtra, Uttarakhand and Lakshadweep are expected to experience thunderstorm and lightning till Monday. Meanwhile, heat wave conditions are expected over isolated places over Uttar Pradesh till Sunday. With Rishi Jaiswal, Aman Yadav, Akashvani News, Delhi.
0: In Arunachal Pradesh, search and rescue operations for the four missing persons suspected to have been washed away in the flash flood on 24th of June concluded today without success. The operation was carried out around the affected Yazali Neepko colony and the reservoir. 23 SDRF Jawans in association with the local people, ex-servicemen, police personnel searched the entire area. The team also helped to remove the debris from the flood-affected Neepko colony. The district administration said 30 houses completely washed away in the flash flood and another 52 houses damaged in the colony. On to sports. Indian shooters have ended their campaign at the IISSF Junior World Championship in Germany as table toppers with 24 medals, including 7 gold. They performed brilliantly in the pistol and rifle events, bagging 7 gold, 8 silver and 9 bronze, leaving behind the individual neutral athletes who claimed 14 medals and Italy at third position with 10 medals. In badminton, India's Ronak Chahan created the biggest upset of the US Open tournament in Fullerton today when he bagged off world number 6 and men's singles top seed Chou Tien Chen of Chinese Taipei in straight games 21-17, 26-24 to reach quarters. In another men's singles, Kidambi Srikanth registered a 21-14, 21-13 win over Lee Zijia of Malaysia to enter quarterfinals. In women's singles, Tanvi Sharma, Rakshita Shri and Devika Sehag also advanced to the last 8 stage, winning their respective matches. In men's hockey, India will face arch-rivals Pakistan in its penultimate FIH Pro League match at the Lee Valley Hockey and Tennis Centre in London this evening. The match is scheduled to begin at 10:30 p.m. In men's cricket, host Ireland have set a target of 183 runs for India in the first T20 international match of the two-match series in Belfast. Put into bat, Ireland scored 182 for 9 wickets in stipulated 20 overs. In reply, India were 129 for 6 in 15 overs when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah launches 3-year vision document for narcotics control, calls for better coordination and use of technology to strengthen anti-drug campaign. Centre to deploy 1,000 advisory personnel across the country and upgrade trade portal to maximise benefits of India-UK trade agreement. Death toll in Venezuela earthquakes rises to 589. India sends 2 Air Force planes with emergency relief material. US and Iran agree to establish direct military communication channel to reduce risk of further conflict, says US Vice President J.D. Vance. And in US Open badminton, India's Ronak Chahan stuns top seed Chou Tien Chen of Chinese Taipei to enter quarterfinals of men's singles. Kidambi Srikanth and 3 women shuttlers also reach the quarters. That is all in the news at 9. Good night.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெலி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இது குறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் சார்.
4: வணக்கம் மேம்.
3: ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெலி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
4: நெலி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா முதுகு எலும்பு பற்றின ஒரு பிரச்சனை. இந்த நெலி முதுகு நோய் அப்படின்னாக்கா நம்மளதில் வந்து முதுகு தண்டு

0: சர்வைக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரல் அண்ட் காக்சிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடது முதுகு தண்டுவடம், அதாவது வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் இந்த நெலி முதுகு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நேராக நம்ம உட்கார்ந்து நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதில் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த தண்டுவடம் நேராக இல்லாமல் இந்த முதுகு தண்டு வந்து வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்தில் லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா வலது புறம் வந்து வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெலி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆண்டுதோறும் ஜூன் 27ஆம் தேதி வந்து நெலி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் ஜூன் 27 வந்து உலக நெலி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
1: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்புல எத்தனை வகையான பிரிவுகள் இருக்கு? இந்த நோய் காரணமா முக்கியமா யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர், எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்?
0: இதுல வந்து 5 வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படிங்கற டைப் நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி 80% வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதில் வந்து அதிகப்படியாக இந்த நெலி முதுகு நோயினால் பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் காரணம் இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில் இதை வந்து பாதிக்கப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா, நம்ம 25 நபர்களில் வந்து ஒருத்தர் வந்து இந்த நெலி முதுகு நோயினால் பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்குது. அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 2வது வகை வந்து நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நேம்லேயே இருக்கு நியூரோ மஸ்குலர், நியூரோனாவே நரம்பு அதாவது மூளை சம்பந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்பந்தப்பட்டதும், அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிப்ரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. இந்த ரெண்டு நோயும் வந்து மூளையும் தசையும் சம்பந்தப்பட்டது. இந்த நோய் வந்திருந்தாலும் இந்த நெலி முதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கஞ்சனிட்டல் அப்படின்னு சொன்னாக்க பிறக்கும் போதே, அதாவது குழந்தை வந்து கருவில் இருக்கும்பொழுது இந்த முதுகு வந்து இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது வந்து நம்ம கஞ்சனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வயதாக ஆக நம்மளுடைய மூட்டுகள் வந்து எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டுவடமும் வந்து வலியினால் வந்து நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸை வந்து நம்ம வந்து பலகீனம் அடைகிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டியே வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம வீட்டிலே கூட வந்து நம்ம வந்து நிமிந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பார்க்குற, குனிஞ்சு பார்க்குற, ஏன் கூன் போட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் வந்து இது நிஜமாகவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ், அதாவது நம்ம சரியாக உட்காரதுனால நெளிஞ்சு உட்காரோம் இல்லை கூன் போட்டு உட்காரோம் அப்படி இதை நாள்பட்ட போக்கில் போகும்போது இதுவே வந்து நெலி முதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். ஸோ இந்த நெலி முதுகே வந்து 5 வகையாக நம்ம பிரிக்கும்போது, இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெலி முதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 to 18 வயதுடைய குழந்தைகள் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் நோயினால் அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு பார்க்க முடியுது.
1: ஓகே டாக்டர், முக்கியமாக 10 to 18 வயதுடைய குழந்தைகள் இந்த நோய் காரணமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்கள் டாக்டர்.
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோயில் வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும்போதோ வந்து அவங்களோட ஷோல்டர் அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில் சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகும், ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும் போதோ நடக்கும் போதோ உட்காரும் போது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து அது உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி

0: ஒரு பக்கமாக வளைஞ்சு உட்காருது. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெளிமுதுகுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியாக எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்திருக்கிறாரா இல்லை வேறு ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம்.
1: ஓகே டாக்டர், பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக அவங்க கூட அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது, இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்?
0: அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை பிடி டீச்சர் சொன்னாங்க இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட் கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி நடக்கிறாங்க, எப்படி உட்கார்றாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து அவங்க எழுதுகிறாங்க, இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து நார்மலாக நீட்டாக இருக்கா இல்லை ஏதேனும் வளைந்து இருக்கா, இதில் இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பேர் பாடியாக நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எப்படி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டது போல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒரு குழந்தை வந்து கிளம்சியாக உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலாக இல்லாமல் கூன் போட்டு ஒரு பக்கம் சைடாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, நம்ம வகுப்பிலே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேராக உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேராக உட்காருவோம், நம்மளை அறியாமல் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலை எடுத்துகிட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பு ஆசிரியர். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது ஓடும்போது இல்லை விளையாட்டில் பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோல் பட்டையெல்லாம் எந்த கரெக்டாக இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம், இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டாக நேராக இருக்கா, இல்லை வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து நம்மளை மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. இப்போ பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கு?
0: நிச்சயமா, இந்த குழந்தை வந்து அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்னேன் இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும் போதே இந்த முதுகு தண்டுவடத்தில் முதுகில் வந்து பிரச்சனையாவோட பிறக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோமா, இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே மூன்றாவது மாதத்தில் வந்து கழுத்து நிற்கணும், ஆறாவது மாதத்தில் குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், ஒரு வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும், இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அதாவது பிறக்கும்பொழுதே ஒரு நெளி முதுகு கண்டிஷனோடு பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது, சிலது வந்து ரொம்ப லேட்டாக செய்வாங்க, சிலது வந்து நடக்கக்கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம், அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுது அப்படின்ட்டு அந்த வளைவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 20 degreeக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம், 20-40க்கு போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம், 40 degreeக்கு மேலும் அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது அந்த ஸ்கோலியோட்டிக் கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமும் அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவம் மற்றதெல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம வந்து சரிப்படுத்தலாம்.
1: நிரந்தரமாக சரியாக்கலாம்,
0: அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து, இந்த சிவியாரிட்டி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த 0-20 degree percentage அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த நெளி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்லை பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்லை 20-40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்லை 40 degreeக்கு மேலே போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சு

0: கட்டிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்லை பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாமல் நெளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியாசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன?
0: நெளிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி, ஒரு பக்கம் தோள்பட்டை வந்து கீழே இறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கிழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ட்ஸ்க்கான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுகள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான இப்போ மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெளிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்கால்லையே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு கால் பாய்ச்சலில், அதாவது குழந்தை வந்து ரெண்டு கைகளையும் ரெண்டு கால்களையும் தரையில் வந்து பதிந்து அதில் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான விஷயம். இந்த மாதிரி போகும்போது ரெண்டு முட்டியும் ரெண்டு கையும் வந்து கரெக்டாக தரையில் ஊனி போகும்போது இந்த நெளி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகை வந்து நேராக கொண்டு வரும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சிவியாரிட்டிக்கு பொறுத்து தான். இந்த 0 20 வரைக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தைய வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20 to 40 மேலும் போகும்போது நம்ம நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெளி முதுகுனால் மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படையறதில்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்பினா நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 liters பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங்கு இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெளி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையிறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மளை மாதிரி நார்மலாக பேச முடியாது. 10 words பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இல்லை இவங்க நார்மலாக இருக்காங்க, 0 to 20 degrees இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணணும். வேறு மேற்கொண்டு வேற ஏதேனும் ஜாயிண்டில் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறோம்.
1: நெளிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். இயன்முறை மருத்துவத்தால் சரி செய்ய முடியலை அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா?
0: நிச்சயமா. இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெளிமுதுகு கார்ப்ஸ் ஆங்கிள் வந்து 0 to 20, 20 to 40, மோர் தென் 40 அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 0 to 20 அப்படின்னும் போதே நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கனாக்கா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்காக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20 to 40 போகும்போது அவங்களோட உடல், அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லையா அப்படின்றது ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனால் 40 degrees மேலே போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான ஃபிசியோதெரப்பி மருத்துவமும் செய்து அந்த அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு.
1: சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 9:30. திரைகானம் கேட்கலாம்.

திரைக்கானத்தில் எல்ஆர் ஈஸ்வரி பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். இனி ஆசை முகம் படத்திற்காக டீம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரையிசை. திரையிசையில் இனி அடுத்த பாடலாக ஆயிரம் காலத்து பெயர் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேரம் 9:41. திரு இசையில் இனி அடுத்து வரும் பாடல் ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் திரையிசை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:45. அன்பே வா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் பாடல்

0: தான் உங்க அன்பா. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இறங்க நான் இப்பவே போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை
1: செஞ்சுக்கிறேன். தற்கொலை தற்கொலைங்கிறது விளையாட்டு சமாச்சாரமா இருக்க? நான் தான் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆயுதமா. நம்மள நீ காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டியா? நான் இப்ப என்ன சொன்னேன்?
0: என்ன
1: இப்படி அடிக்கடி என்னால சும்மா வந்துட்டு போக முடியாது. நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்த்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிக்கலாம்.

திரு இசை கேட்டீர்கள் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 99 கிலோஹெர்ட்ஸில். இனி தொடர்வது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்து சூப்பரா உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில 1980-92 வரைக்கும் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸை கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்கள் இல்லாம, நீ அதாவது ஊட்டி, குன்னூர் இவங்கெல்லாம் இல்லாம, எங்கெல்லாம் வந்து நமக்கு எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் பக்கத்தில் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்டேஷன்ஸ் வந்து கேட்க முடியாது, நம்ம நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலயமா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற நேயர்களெல்லாம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் காலர் யார், எங்கிருந்து வணக்கம்?

0: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: என்ன பாடல் வேணுங்க?
0: மஞ்சள் நிலா படத்துல இருந்து இளமனதில் இள எழு கனவுன்னு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க.
1: ஓகே, இது அந்த பாடல்.
0: நன்றி.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி 8 நிமிஷம் மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 2312103 2317046 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. அடுத்த காலர் வணக்கம்.
2: ஹலோ, என் அன்பு சகோதரிக்கு அன்பு வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறா?
2: நான் கேரளா மாநிலம் கொளிஞ்சாம்பாறையிலிருந்து ஷைஃபுதீன்.
1: ஷைஃபுதீன், என்ன பாடல் வேணுங்க?
2: எனக்கு வந்து போட்டு தண்டனை என்ற தமிழ் படத்துல எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மா பாடி அதி மனோகரமாக்கின பாட்டு, அதோ வா நீலே,
1: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெலடி மெட்டுக்கள் நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த காலர், வணக்கம். மெலடி மெட்டுக்கள், வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணுங்க?
1: தர்மபுர படத்துல இருந்து சந்தைக்கு.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெலடி மெட்டுக்கல்ல பிடித்த பாடல்களை நேயர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த காலர் எங்கிருந்து? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராஜேந்திரன்.
0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: இளவண்ணா சுக்கோட்டையிலிருந்து ராஜேந்திரன்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: குங்குமச்சிமை படத்திலிருந்து நிலவு தூங்குன்ற நேரம் பாட்டு. மேடம்,
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன
0: பாடல்
1: வேணுங்க?

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை மறுநாள்
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை மறுநாள்
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் 04222312103 2317046 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து கால் பண்ணலாம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள்ல இருந்து இல்லாம வேற மாவட்டங்கள்ல இருந்தும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமா நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்கள், பக்கத்துல ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எதுவும் இல்லாம நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமா நிகழ்ச்சிகளை கேட்கறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணி பாடல்களை கேட்கலாம். அடுத்த காலர், வணக்கம் மெலடி மெட்டுக்கள்.
3: இனி ஏதோ வணக்கம் மேடம்.
2: யார் பேசுறீங்க?
3: மேடம், நான் மனவாசி இருந்து மாதேஸ்வரன் மேடம்.
2: ஓகே, என்ன பாடல் வேணுங்க?
3: மேடம், எனக்கு நீதியின் மறுபக்கம் திரைப்படத்திலிருந்து மாலை கருக்களில் அந்த பாடல் வேணும் மேடம்.
2: இதோ அந்த பாடல்.
3: நன்றி மேடம்.

0: எப்பவுமே நமக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு பிடித்த பாடல்களை கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேயருடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும். வணக்கம் மெலடி மெட்டுக்கள்.
1: வணக்கம் மேடம். ராமநாதபுரம் மாவட்டம் கரடாடி தேவையிலிருந்து பகிரேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: வீரே உனக்காக படத்திலிருந்து பன்னீரில் நினைத்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். அடுத்த காலர் யார்? எங்கிருந்து? வணக்கம் மெலடி மெட்டுக்கள். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் செங்கல்பட்டு பக்கத்துல செஞ்சிருக்கேன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: கோகுலம் படத்துல இருந்து செவ்வந்தி பூ எடுத்து அதில் உண்முகம் பார்த்திருந்தேன்.
0: இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியினுடைய நிறைவு அழைப்பாளர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் ஏலகிரி குணசேகரன் பேசுறேங்கம்மா.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: இதய கோயில் பார்த்து நல்ல பாட்டை கொடுங்க.
0: இதோ அந்த பாடல்.
1: நன்றி.

நேயர்கள் இதுவரை இணைந்து ஜாலியாக கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கால் பண்ண நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் பவுசியா. ஸ்டே டியூன்ட், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள். தொடர்ந்து காலை தென்றலில் SP பாலசுப்ரமணியம், சுனந்தா குழுவினர், எஸ் அன்வர் அலி பாதுஷா, எஸ் சரளா, பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ, TM சவுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, 7:00 வணக்கம் கோயம்புத்தூரின் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம், 7:55 வானிலை அறிக்கையை தொடர்ந்து சேவை செய்திகள், 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 சிறுவாணி சாரல், 10:02 இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பமாக, 11:02 இன்றைய நேயர், 11:30 ஸ்டம்ப்ட் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி, 11:47 ரெயின்போ கிளாசிக்ஸ், பகல் 12:00 வசந்த இல்லத்தில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, 12:50 வசந்த இல்லத்தின் தொடர்ச்சி கேட்கலாம், 1:00 மணி ஒன்று மலர் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தேசிய இயற்கை வேளாண் இயக்கம், 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, பல்வேறு பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி, 3:02 டீ டைம் நேயர்

விருப்பமாக மாலை 4:00 கெட் செட் கோ கேம் ஷோ, 5:00 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் ஐடிஐ படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் வழிகாட்டுகிறார் பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய பணியமர்த்தல் துறை அலுவலர் என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை, திருமலை தென்குமரி, மனைவி ஒரு மாணிக்கம், திருமால் பெருமை, கந்தன் கருணை, தாயே நீயே துணை, திருமலை தெய்வம் ஆகிய திருப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முதல் 7:15 வரை பொன்மாலை பொழுது, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 FIFA உலகக்கோப்பை 2026 கால்பந்து

திருமால் பெருமை, கந்தன் கருணை, தாயே நீயே துணை, திருமலை தெய்வம் ஆகிய திருப்படையிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:40 முதல் 7:15 வரை பொன்மாலை பொழுது, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல், 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வரும் ஞாயிறன்று வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் ஈஷா மன்காப்பும் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஸ்ரீமுகா அவர்கள். 8:05 இதமிருதம், 9:15 மயிலிறகில் திரைப்பட விமர்சனம், படம் வரப்பிரசாதம், நடிப்பு ரவிச்சந்திரன் ஜெயசித்ரா, இயக்கம் கே நாராயணன். 10:00 மெலடி மெட்டுக்கள், நேர் விருப்பமாக நேர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 10:55 நள்ளிரவு 11:00 முதல் அதிகாலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். சென்னை மெட்சென்றிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம், கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், ஈரோடில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ், சேலமில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், பாலக்காடில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. நேயர்களே, இனி தொடர்ந்து காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 11 மணி. மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. இனி எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 துவங்கிட கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ்